கோடை பண்பலை 100.5 இன்று வளமர காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். 6 மணிக்கு வரும் வசந்த விடியல், அதில் 6:25 ஆலய உலா, 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல், அதில் 6:35 கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 மணிக்கு வரும் சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் தக்கு முக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று கேட்கலாம், காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:10 பூமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் மனதோடு ராகம், இன்றைய மனதோடு ராகம் மதுரை மாவட்ட அன்பு நேயர்களை வரவேற்று, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், காலை 10 மணிக்கு வரும் பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நலம் நிலமறிய, 11:00 கல்லூரி கலாட்டா, இன்று கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இருந்து, 12:00 மகளிர் நேரம், 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் பதிலகுண்டின் இனிய வாழ்க்கை, 12:35 ஆரோக்கியத்தின் முதல் வரம் தாய்ப்பால், தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பெண்கள் மற்றும் மகப்பேறு துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் எஸ் சாந்தவி பாலா அவர்கள், 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2:00 மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டில் இருந்து, 3:00 வரும் உயிர் எழுத்து ஈரோடு மாவட்டம் ஸ்ரீதர் அவர்களின் தெரிவில், 3:40 பாட்டும் பதமும், 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில், 4:30 பூமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில், மாலை 5:00 காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், அதனைத் தொடர்ந்து ரசிக்கலாம் கதம்ப மலர்கள், 6:10 பூமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றம் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சந்தபந்தம், 7:55 சேவை செய்திகள், 8:00 தமிழ் செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து வரும் இளமை பேசுகிறது இன்று சொல்லுக்குள் சொல் கக்கப்போ விளையாட்டுகளாக, 9:00 ரசிக்கலாம் கொடை தென்றல், 10:00 வரும் நினைவே சுகம் விருதுநகர் மாவட்ட அன்பு நேயர்களை வரவேற்று, 11:00 இசை சிறகு வருடும் நேரமாய் இரவு சிறகு, இவையாவும் நம் பிரிய கோடை பண்பலை 100.5 இன்று நமக்காக வழங்க இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500 மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. கும்பகோணம் அருகே மாங்குடியில் தேப்பெருமாநல்லூர் வாய்க்காலில் 40 பிறகு தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில்

23 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே மின்சாரம் தாக்கி 7 மாடுகள் உயிரிழந்தன. தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிமையான காலை வணக்கம் அன்பு நேயர்களே. தூங்கி கிடந்த பூமியை தென்றல் மெதுவாய் எழுப்பும் நேரம், மௌனமாக இருந்த வானத்தை பறவைகளின் கீதம் நிறைக்கும் நேரம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நமக்கு தரும் புதிய வாய்ப்பு, ஒவ்வொரு விடியலும் நம்பிக்கை எழுதும் புதிய அத்தியாயம். அந்த இனிய அத்தியாயத்தின் முதல் பக்கமாக உங்கள் மனதோடு இணைகிறது கோடை பண்பலை நிருபுலியாய்ந்தின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. விடியலின் இனிய துவக்கமாய் வள்ளுவரின் வான்மறை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் காதர் சிறப்புரைத்தல் குரல் எண் 1128.

0: என் நெஞ்சுக்குள் இருக்கிறார் என் காதலர். நான் சூடாக எதையாவது உண்டால் அது அவரை சுட்டுவிடும் என்பதால் எந்த பொருளையும் சூடாக உண்ண அஞ்சுகிறேன். குறள் எண் 1128 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
1: நெஞ்சத்தார் காதலவராக வைதுண்டல் அஞ்சுதும் வேப்பாக்கு அறிந்து.
0: என் நெஞ்சுக்குள் இருக்கிறார் என் காதலர். நான் சூடாக எதையாவது உண்டால் அது அவரை சுட்டுவிடும் என்பதால் எந்த பொருளையும் சூடாக உண்ண அஞ்சுகிறேன். குறள் எண் 1128 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.

நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங்.

0: இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673 கால் 9244504444.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்
6: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
5: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
6: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
5: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
6: கவுன்சிலிங் கோட் 2620.
5: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
7: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.

0: mahindra.org. கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
3: திருநெல்வேலி மாவட்டம் சிவசேலம் பரமகல்யாணி ஆலயத்தை தரிசிக்கலாம் என்று.

பார்வதி தேவி மலையரசன் மகளாக பிறந்தது ஆடி மாதம்தான் என்கிறது தேவி பாகவதம். ஆடியில்தான் அம்மன் கோயில்களில் கொண்டாட்டம் அதிகமாயிருக்கும். வாருங்கள், இன்று மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடருக்கு மிக அருகில் பச்சை பசேல் என வயல்வெளி நடுவில் இயற்கை சூழலில் கடனை நதியின் தென்கரையில் அமைந்துள்ள சிவசைலம் ஆலயத்திற்கு செல்வோம். ஐந்து நிலை ராஜகோபுரத்தோடு மேற்கு திசை நோக்கிய ஆலயம். சுவாமி சன்னிதிக்கு தென்புறம் தனி சன்னிதியில் தரிசனம் தருகிறாள் அம்பிகை பரம கல்யாணி. கிணற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சுயம்பு திருமேனி, நான்கு திருக்கரங்களோடு அழகே உருவான புன்முறுவல் பூத்த முகத்தினளாய் சற்றே பெரிய திருவுருவோடு மேற்கு திசை நோக்கி காட்சி தருகிறாள். உற்சவ அம்பிகைக்கு தங்க கை கடிகாரம் ஆபரணமாக அணிவிக்கப்படுவது சிறப்பு. காலத்துக்கு அதிபதியானவள் கையில் கடிகாரம் காண்பது அபூர்வம். இந்த அலங்கார நடைமுறை வேறு எந்த தலத்திலும் இல்லை. பங்குனி திருவிழா ஆலயத்தில் நடைபெறாமல் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆழ்வார்குறிச்சியில் நடைபெறுகிறது. திருவிழாவிற்காக தனியாக ஒரு கோவில் இருப்பது மிக சிறப்பு. இங்கு வயல்களில் அறுவடையாகி வரும் நெல்லை கூட முதல் அளவியாக லாபம் என்று சொல்லாமல் கல்யாணி என்றே சொல்கிறார்கள். சித்திரை மாத பிறப்பண்ணு அதிகாலை அம்பிகை பரம கல்யாணி சுவாமி சிவசைலநாதர் மடியில் தலை வைத்து சயனித்து திருக்கோலத்தில் எழுந்தருள்வது கண்ணிரைக்கும் அற்புத காட்சி.

மற்ற கோவில்களில் எல்லாம் இறைவனுக்கும் இறைவிக்கும் திருக்கல்யாணம் நடப்பது வழக்கம். ஆனால் சிவசைலநாதர் திருக்கோயிலில் மட்டுமே திருக்கல்யாணம் முடிந்த பின்பாக பெண்ணும் மாப்பிள்ளையும் மறுவீடு செல்லும் வைபவமும் நடைபெறுகிறது. சிவசைலத்தில் திருமணமும் ஆம்பூரில் மறுவீட்டு சடங்கும் நிகழ்வது வேறு எந்த தளத்திலும் இல்லாத சிறப்பு. ஆலயத்தில் உறையும் சிவசைலநாதரை மேற்கு திசையில் கருவறை வாயில் வழியாகவும் மற்ற மூன்று திசைகளில் சுற்றுச்சுவரில் உள்ள சாளரங்களின் வழியாகவும் என நான்கு திசைகளிலும் தரிசனம் செய்யலாம். இறைவனின் பின்பக்கம் சடிமுடி ரேகைகள் கொண்ட அபூர்வமான அமைப்பையும் தரிசனம் செய்யலாம் என்பது கூடுதல் சிறப்பு. ஆலயத்தின் நந்தி சிலை அத்தனை அழகு. எழுந்திருக்க தயாராகும் கோலத்திலேயே காட்சியளிப்பது சிறப்பு. அனைத்து ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் நந்திக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்வித்து சந்தன காப்பீட்டு அலங்காரம் செய்வார்கள். தலப்புராணம் தெரிந்து கொள்ளலாமா? அந்தரி முனிவர் தன் சீடர்களுடன் இங்கு தவம் செய்தார். அவருடைய சீடர் ஒருவர் பூக்களை பறிப்பதற்காக நந்தவனம் வந்தபோது பசு தானாக ஒரு இடத்தில் பால் சுரப்பதை கண்டு முனிவரிடம் செல்ல அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சிவலிங்கத்தை கண்டெடுத்தார்கள். அத்திரி முனிவர்கள் சிவலிங்கத்தை வழிபட இறைவன் காட்சி தந்தார். அப்போது முனிவர், இறைவா, தாங்கள் எனக்கு திரும்ப

0: கோலத்தில் காட்சி தர வேண்டும் என்று வேண்டு இறைவனும் காட்சி தந்தான். தங்க கைக்கடிகாரம் அணிந்து உற்சவர் பரம கல்யாணியும் சுயம்பு திருமேனியில் மூலவர் பரம கல்யாணியும் சிவசைலநாதரும் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இன்று திருநெல்வேலி மாவட்டம் சிவசைலம் பரம கல்யாணி ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். Admission contact 9965-23999.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
9: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA counseling code 2673. Call 92445-0444.
2: வழங்கும் வசந்த விடியல்.
10: கொடைக்கானல் புனித சலேத்தன்னை திருத்தல 160ஆம் ஆண்டு பெருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி.

0: முன்னணி நிறுவனங்கள் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
7: கொஞ்சும் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 to August 5 அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
8: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன?
1: கீர்த்திகாவா?
0: அழக நெத்தியில பொட்டு வச்சிருக்கீங்களா? இந்த பொட்டு யார் வச்சு விட்டா? ஏன், உங்க நெத்தி வளைஞ்சு போச்சா இல்ல பொட்டு வளைஞ்சிருக்கா? ஓ, பொட்டு தான் வளைஞ்சிருக்கு. சாரி சொல்லக்குட்டி. கீர்த்திகா, நீங்க உங்களுக்கு உங்க ஸ்கூல்ல என்னெல்லாம் சொல்லி தருவாங்க? உங்க மேம் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்க? நிலா நிலான்னு சொல்லி தருவாங்களா உங்க மேம்? ஆஹா, இந்த அழக்க இந்த ஒரு கம்மல் போட்டிருக்கீங்களே பிங்க் கலர்ல, இது யார் வாங்கி கொடுத்தா? நீங்க ஒரு காதல, நான் ஒரு காதல போட்டுக்கலாமா இந்த கம்மலை? வீட்டுல இருக்கா? எத்தனை இருக்கு? மூணு இருக்கா? வா, என்னென்ன கலர்ல இருக்கு? ரெண்டு. வீட்டுல ரெண்டு இருக்கா? சரி சரி, எங்களுக்கு இப்ப என்ன சொல்ல போறீங்க? எங்க சொல்லுங்க கேப்போ. நீங்க பாத்து பாத்துருக்கீங்களா? எங்க பாத்தீங்க? ஊர்ல இருக்கா? எத்தனை இருக்கு? மூணு இருக்கா? எப்படி கத்தும்? அப்படி கத்துமா? சரி சரி, அந்த வாத்தெல்லாம் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாமா? வேண்டாமா? ஏன், கடிக்குமா? வா, கடிக்காம நம்ம கொண்டு போயிடலாம். நீங்க வாத்துக்கு சாப்பாடு தர மாட்டீங்களா? சாப்பிட தருவீங்களா? என்னென்ன தருவீங்க சாப்பிட்றதுக்கு? காலிஃப்ளவர் தருவீங்களா? வா, சரி சரி. வேற என்ன சொல்றீங்க எங்களுக்கு? எங்க போச்சு? காண போயிச்சா? இதை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அவங்க மேம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட. ஆமாவா? உங்க மேம் பேர் என்ன? ஓ, அப்படியா? சரி சரி, ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க? ஒரு வேலைக்கும் போக மாட்டிங்களா? ஆ, போவே மாட்டேன்னு சொல்லி தலையை ஆட்டிட்டாங்க. சரி சரி, நீங்கள் படித்து மேலும் மேலும் சிறக்க. கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர்ஸ் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோ 2608.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜ்

0: தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே, முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
5: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்,
1: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
5: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
5: NAAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
5: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
6: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
10: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
11: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
12: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
13: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
12: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965 2399.
5: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
8: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
10: கவுன்சிலிங் கோட் 2610.
11: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
12: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
13: வழங்கிய வசந்த விடியல்.
14: காலை பொழுதை இதமாய் வரவேற்று நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வசந்த விடியல். இனி பிரிய பண்பலையில் நாம் ரசிக்க சுகமான காலை.

ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே எப்பா போதுண்டா சாமி கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்கன்னு சொல்ற அளவு இந்த காத்துக்கும் பஞ்சம் இருக்காது, திருவிழா கூத்துக்கும் பஞ்சம் இருக்காதுங்க. அதுலயும் இன்னைக்கு ஆடி 18 இருக்கு. இந்த நாள்ல எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் பன்மடங்கு பெருகும் அப்படின்றது ஐதீகம். ஏன் தெரியுமா? இன்னொரு காலத்துல அரக்கன் ஒருத்தர் கடவுளை நோக்கி தவம் இருக்கிறாருங்க. இந்த உலகம் முழுக்க என்னுடைய கண்ட்ரோல்ல வரணும்னு. ஆனா இவருடைய பக்தியை பார்த்த கடவுள் அதை வரத்தை அவருக்கு அழிக்க இந்த அரக்கனும் எல்லாரையும் தன்னுடைய அடிமையாக்குறாரு. அதுல நம்ம வர்ண பகவானும் அடக்கும்.

நீங்க என்னங்க நீங்க என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவர் கேட்க, உங்களை நான் சிறை வைக்க கூடாது அப்படின்னா நீங்க நாடு முழுக்க மழைய பொழிய கூடாது அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஓகே சொன்ன வருண பகவான் நம்ம மக்களை நினைச்சு கவலைப்படுறாருங்க. அப்புறம் என்னாகும், உடனே வறட்சி பஞ்சம் பட்டினி தலை விரிச்சு ஆடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு முனிவர் கடவுளை நோக்கி தவம் இருக்கிறாருங்க. உடனே கடவுள், சரிங்கப்பா இந்தாங்க கொஞ்சம் கங்கை நீரை தர, இதை கொண்டு போய் எங்கெல்லாம் வறட்சியா இருக்கோ அங்கெல்லாம் தெளிச்சு விடுங்க அப்படின்னு ஒரு கம்பநிலத்துல கொடுக்குறாரு. இதை வாங்கிட்டு வந்த முனிவர் அசதியில கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு படுத்துறாருங்க. உடனே பஞ்சம் ரொம்ப அதிகமாகுது. ஏப்பா ஏ, இந்த தண்ணியை கொண்டு போய் தெளிச்சு விடுவோன்னு பார்த்தா இப்படி தூங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு நினைச்ச கடவுள் அவரே ஒரு காக்காவா மாறி வந்து அந்த கம்மண்டலத்தை தட்டி விடுறாருங்க. உடனே நம்ம முனிவருக்கு கோபம் வந்து அந்த காக்காவுக்கு சாபம் கொடுக்க போகையில பார்த்தா ஆறு வெள்ளெல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது, மழை கொட்டுது, அப்படியே வயல் வழியெல்லாம் செழிப்பாகுதுங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம காக்கா ரூபத்துல கடவுளே வந்திருக்கிறாருங்க. காக்கா ரூபத்துல வந்து கடவுளே இந்த ஊரை செழிப்பழைய செஞ்சனால இன்னையில இருந்து இது காவிரி அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு நான் சொல்லலைங்க, வரலாறு சொல்லுது. அப்படி ஒரு அற்புதமான இந்த நாளில் உங்களுடைய செல்வம், செழிப்பு, நலம், வளம், ஆரோக்கியம், ஆயுள் இப்படி எல்லாமே உங்களுக்கு பெருகவோ பெருகுன்னு பெருக ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்ப சுகமான காலை நிகழ்ச்சியில் இணைகிறேன் நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. உற்சாகமான சந்தோஷமான காலை வணக்கம் நேர்களே.

8 மணி 8 நிமிடத்துல கூடி பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில இப்ப இதே பிளேவர்ல இன்னொரு பாட்டு வருது, கேட்கலாமா? வாங்க.

காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: cool.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

நம்மளாம் நைட்டு 1 மணிக்கு என்னங்க பண்ணுவோம், நல்லா இழுத்து பொத்தி தூங்குவோம். ஆனால் இந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, 4 பேராக போய் 1 டீயை குடிச்சிட்டு தாப்பா போட்டு வருவாங்க. சரி, 2 மணிக்கு என்ன பண்ணுவீங்க? 2 மணிக்கு முரட்டுத்தனமாக தூங்குவோங்க. ஆனால் இவங்க 2 பிளேட்டு பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு அப்படியே கூலாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ 3 மணிக்கு என்னங்க பண்ணுவீங்க? அட போங்கங்க, நான்லாம் சொர்க்கலோகத்திலே இருப்பேன், நீங்கள் வேற. ஆனால் இவங்க அந்த பிரியாணி செரிக்கிறதுக்கு போய் 2 சிக்கர்தண்டா வாங்கி குடிச்சிட்டு வருவாங்க. அப்போ 4 மணிக்கு? அட விடிச்சிருங்க. ஆமாங்க, இப்படி தாங்க கோடை பண்பலை 100.5 விடிய விடிய தூங்காமல் இருக்கிற நம்ம தூங்கா நகரமான மதுரை மக்களை அன்போடு அழைக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மனிதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மதுரையிலேருந்து வரக்கூடிய அறிமுக நேர்கள்லாம் வந்துருங்க. 24 24 24 அப்படின்ற எண்ணையும் பொதுவான அனைத்து நேர்களும் வாங்க. 24 24 26 290 333 அப்படின்ற எண்ணையும் மகளிர் அனைவரும் வந்துருங்க. 24 24 29 அப்படின்ற எண்ணிலையும் கொடைக்கானலின் முன்னிணைப்பான 04542 தவறாமல் இணைச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் 8

0: ஆட்டோனோமஸ் திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: தெரியலனாலும் பரவாயில்லைங்க, நான் பாட்டு கேட்கறத விடவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள அர்த்தத்தோட பாட்டு கேளுங்க அப்படின்னு கோடி பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில இப்ப 7:23 வாங்க பாட்டும் பதமும் கேட்டுட்டு வந்துடலாம்.
9: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்

0: சாரம்,
1: மூங்கில் கீற்றால் பின்னப்பட்ட கோழிக்கூடு.
0: பஞ்சாரம்,
1: மூங்கில் கீற்றால் பின்னப்பட்ட கோழிக்கூடு.

0: மாதிரிலாம் பாட்டு கால நேரத்தில் கேட்கறதுக்கு அப்படியே ஒரு வயல்வெளிக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு எஃபெக்ட் வருதுங்கச்ச. அருமையாக இருக்குங்க. இந்த ஃபோக் சாங் கேட்கறதுக்கும் சும்மா நல்லா தாங்க இருக்கு. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு நாள் முழுக்க எனக்கு பத்தவே மாட்டேங்குதுங்க. அதை விட இந்த பாட்டில் வந்து ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க. அது மாதிரி டான்ஸ் ஆனாலும் எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆடலாம் அப்படின்னாலும் நமக்கு டைமே இல்லைங்க. சரி, சாயந்தரம் ஆடலாம் அப்படின்னாலும் பிள்ளைங்களாம் வந்துடுதுங்க, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருதுங்க, அதுகளுக்கு ஏதாவது செஞ்சு தரணும், பாடத்தெல்லாம் சொல்லித்தரணும், எங்கங்க எனக்கு டைமே இல்லைங்க. 24 மணி நேரம் கொடுத்தாலும் எனக்கு அந்த நாள் முழுக்க பத்தவே மாட்டேங்குதுங்க. ஒரு நாள் முழுக்க போதாதுங்க, எதுக்குங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவல் நிகழ்ச்சியில் ஒரு நாள் முழுக்க போதாது பத்தாது எதுக்கு தவறாம வந்துருங்க. இன்று காலை 9 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில. இப்போ 7:31 ஆயிடுச்சுங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான ஒரு ஃபோக் சாங் வருது, வாங்க கேட்டு வரலாம்.
1: மச்சான்.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும்.

0: மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போனிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
4: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
5: ஸ்டே டியூன், இது நம்ம கோடை FM 10.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் 2608.
1: இன்னிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ்
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.

கோடை பண்பலை நூறு பிள்ளையோட உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நமக்காக கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க ஈரோடு மாவட்டம் ஜே ஸ்ரீதர். அவங்களுடைய தெரிவில் தாங்க இன்னைக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி வலிமிர காத்திருக்கு. உங்கள் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்துல மூணு மணிக்கு தவறாம கேட்டுடலாமா? மூணு மணிக்கு கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தோட உயிரெழுத்து நிகழ்ச்சி. இப்ப 7:40 ஆயிடுச்சுங்க. இந்த அமைச்சரும் மன்னரும் எங்க போயிருப்பாங்க, என்ன பேச போறாங்க, வாங்க கேட்கலாம். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில தக்குமுக்கு தர்பார்.

0: சென்னை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள்.
3: என்னமண்ணா கையில் செம்போடு நின்று கொண்டிருக்கிறீர்கள்?
4: அமைச்சரே, இன்றைக்கு ஆடி பெருக்கல்லவா, அதனால் ஆற்றில் சென்று நீராடப் போகிறேன். நீங்களும் வாருங்கள் அமைச்சரே.
3: சரிமண்ணா, அதற்கு எதற்காக கையில் செம்பு?
4: என்ன அமைச்சரே, தெரியாதது போல கேட்கிறீர்கள். ஆற்றின் கரையில் நின்று தண்ணீர் அள்ளி குளிப்பதற்கு செம்பு வேண்டாமா?
3: ஏன்மண்ணா, ஆறு நிறைய நீரோடுகிறது, எதற்காக கரையில் நின்று சொம்பில் அள்ளி குளிக்க வேண்டிய கஞ்சத்தனம்? ஆற்றுக்குள் இறங்கி ஆனந்தமாய் நீராடி விட்டு வரலாமே.
4: ஆற்றில் இறங்கி நீராடி விட்டு வரலாம், ஆனால் அதற்கு நீச்சல் தெரிய வேண்டுமே அமைச்சரே.
3: ஓ, அப்படியானால் உங்களுக்கு நீச்சலும் தெரியாதாமண்ணா?
4: தெரியாதே அமைச்சரே.
3: நீச்சலும் தெரியாது, குதிரை ஏறவும் தெரியாது, சிலம்பாடவும் தெரியாது, வாள் சுற்றவும் தெரியாது, ஆனால் வாயில் நன்றாக ரீல் விட மட்டும் தெரியும்.
4: என்ன அமைச்சரே?
3: வாருங்கள், ஆற்றுக்கு சென்று குளித்து விட்டு ரிலாக்ஸ் ஆக வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன்மண்ணா. அது சரிமண்ணா, எதற்காக இந்த ஆடிப்பெருக்கை கொண்டாடுகிறார்கள்?
4: அமைச்சரே, பொதுவாக தமிழ் விழாக்கள் நாட்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு செய்வதில்லை, விண்மீன்களையும் கிழமைகளையும் அடிப்படையாக கொண்டுதான் கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஆடி மாதத்தில் 18வது நாள் என்று நாளின் எண்ணிக்கை கணக்கில் கொண்டு கொண்டாடப்படும் ஒரே விழா இந்த ஆடிப்பெருக்கு விழாதான்.
3: ஓ, அப்படியாமண்ணா. சரிமண்ணா, இந்த விழாவை எதற்காக மண்ணா கொண்டாடுகிறார்கள்?
4: அமைச்சரே, தென்மேற்கு பருவத்தில் ஆற்றின் நீர்ப்பிடி இடங்களில் பெய்த மழையினால் ஆறுகளில் புது வெள்ளம் பொங்கி வரும், இதனையே ஆற்றுப்பெருக்கு என்று கூறுகிறார்கள்.

0: அவர்கள் இந்த நாளில் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதை விதைப்பார்கள். இப்பொழுது நெல், கரும்பு முதலியவற்றை விதைத்தால்தான் அவர்கள் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். இதற்கு வற்றா நதிகளை தங்கள் தெய்வமாக போற்றி மகிழ்ந்து பூசைகள் செய்து பின் உழவு வேலையை தொடங்குவார்கள். அதற்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாதான் இந்த ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கினை 18 பெருக்கு என்றும் ஆடி 18 என்றும் கொங்கு தமிழ் பேச்சு வழக்கில் ஆடி நோம்பி என்றும் அழைக்கிறார்கள். இதனை ஒட்டியே ஆடிப்பட்டம் தேடி விதை என்கிற பழமொழியும் வந்தது அமைச்சரே.
1: ஓஹோ, வித்தியாசமாக இருக்கிறதே மன்னா. செருமனா இந்த விழாவை என்ன செய்வார்கள்
0: அமைச்சரே? மக்கள் ஆற்றங்கரைகளில் கூடி ஆற்று பெருக்கை கண்டுகளிப்பார்கள். இன்று பெண்கள் ஆற்றிற்கு சென்று குளித்து ஆற்றங்கரையில் ஒவ்வொருவரும் அவர்கள் பூசை செய்வதற்கு ஏற்ப ஒரு இடத்தை பிடித்துக் கொள்வார்கள். அந்த இடத்தை சுத்தம் செய்து பசு சாணத்தால் மொழுகி அதன் மேல் வாழை இலை விரித்து அகல் விளக்கு ஏற்றி படையலிட்டு தடங்கள் இல்லாத விளைச்சலுக்கு நீருக்கு நன்றி செலுத்தி வாழை மட்டையில் விளக்குகள் ஏற்றி அதை ஆற்றில் விடுவார்கள்.
1: ஓஹோ,
0: அது மட்டுமில்லை அமைச்சரே, அவரவர்கள் வீட்டிலிருந்து விதவிதமான சாப்பாடுகளாக செய்து எடுத்து வந்து ஏதாவது ஒரு ஆற்றங்கரையில் வைத்து குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து குதூகலமாக அந்த உணவுகளை சாப்பிட்டு மகிழ்வார்கள்.
1: ஓஹோ, நம்முடைய தமிழகத்தில் எங்கெல்லாம் இந்த நிகழ்வு நடக்கும் அண்ணா?
0: அமைச்சரே, மேட்டூர் அணை, பவானி, கூடுதுறை, ஈரோடு, பரமத்தி, குளித்தலை, திருச்சி, தஞ்சாவூர், திருவையாறு, கும்பகோணம், மயிலாடுதுறை போன்ற காவிரி ஆற்றின் கரைகளில் உள்ள ஊர்களிலெல்லாம் இவ்விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் அமைச்சரே.
1: அப்படியானால் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி முதல் காவிரி சங்கமிக்கும் பூம்புகார் நகர் வரை இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படும் என்று சொல்லுங்கள் மண்ணா.
0: ஆமாம், ஆறு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆடிப்பெருக்கு விழாவும் இருக்கும் அமைச்சரே.
1: அருமை அருமை மண்ணா, ஆடிப்பெருக்கு விழா பற்றி மிகச் சிறப்பாக சொன்னீர்கள். நீங்கள் சொன்ன செய்திகளை எல்லாம் கேட்கிற போது ஆற்றில் சென்று நீராடி வந்ததை போல புத்துணர்ச்சியாக இருக்கிறது. இந்த புத்துணர்ச்சியோட ஆற்றில் சென்று குதிப்போம், வாருங்கள் மண்ணா.
0: அமைச்சரே, எனக்குதான் நீச்சல் தெரியாதே, பிறகு எப்படி நான் ஆற்றில் குதிப்பேன்?
1: ஓ, உங்களுக்கு தான் நீச்சல் தெரியாதல்லவா, அதனால் உங்களை பரிசலில் ஏற்றி சென்று நடு ஆற்றுக்கு சென்றவுடன் தள்ளிவிட்டு விடுகிறேன் மன்னா. நீங்களாகவே நீச்சல் கற்றுக்கொண்டு கரைக்கு வந்து சேருங்கள்.
0: என்ன,
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன். தக்கமுக்கு தர்பார்ல இன்னைக்கு ஆடி பெருக்க பத்தி அழகா சொன்னாங்க நம்ம அமைச்சர் மன்னரும். இங்கெல்லாம் இந்த ஆடி பெருக்கு சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலையும் சொன்னாங்க. அந்த தகவலோட மட்டும் இருந்தா போதுமா? அவங்களுக்கெல்லாம் சேர்த்து இப்ப நம்ம ஒரு பாட்டை போட்டு நம்மளும் இந்த ஆடிப்பெருக்க செம்மையா கொண்டாடலாமா? வாங்க.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் August 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

இன்று காலை 11 மணிக்கு உங்கள் கோடை பன்மலை 100.5 கல்லூரி கலாட்டா கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திலிருந்து வலம்பெற காத்திருக்குங்க. தவறாம கேளுங்க இன்று காலை 11 மணிக்கு. இப்ப 7:50 ஆயிடுச்சுங்க. இந்த நாள்ல வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு தெரிஞ்சுக்கலாம். கோடை பன்மலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில இன்று

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்.
1: பிருத்வி விமன்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி
0: இன்று
2: August 3
0: இத்தாலிய நாடுகான் பயணி என மக்களால் அறியப்படுபவர்.

0: அட்லாண்டிக் கடலை கடந்து அமெரிக்காவினை வந்தடைந்த முதல் ஐரோப்பியர்.
1: பயணத்தில் கண்டறிந்த நிலப்பகுதிகளை அமெரிக்காவிற்கு உரியதெனவே உரிமை கோரினார்.
0: அந்த காலகட்டத்திலேயே உலகம் உருண்டையானது என கருதினார்.
1: 1504 தன் நிறைவு பயணத்தை தொடங்கினார்.
0: நடு அமெரிக்காவின் பெலிஸ் நகரத்திலிருந்து வடாமா வரை பயணித்தார்.
1: பயணத்தில் ஒரு வருடம் ஜமைக்காவில் தங்கியிருந்தார்.
0: அப்போது சரியாக சந்திர கிரகணத்தை கணித்து மக்களின் நன்மதிப்பை பெற்றார்.
1: 1492
0: நாடுகான் பயணி கொலம்பஸ் ஸ்பெயினை விட்டு புறப்பட்ட நாள்
1: இன்று. திண்டுக்கல்லில் இருந்து 10 கல் தொலைவில் அமைந்துள்ள மாதிரி கிராமம்.
0: சிறுமலையின் அடிவாரத்தில் இயற்கை எழிலார்ந்த இடத்தில் அமைந்துள்ளது இந்த இடம்.
1: காந்தியின் கிராமிய பொருளாதார கொள்கையை பரப்புவதே இவ்வமைப்பின் நோக்கம்.
2: This country, Maymore Gandhigram Rural University.

0: மாதிரி கிராமம்.
1: சிறுமலையின் அடிவாரத்தில் இயற்கை எழிலார்ந்த இடத்தில் அமைந்துள்ளது இந்த இடம்.
0: காந்தியின் கிராமிய பொருளாதார கொள்கையை பரப்புவதே இவ்வமைப்பின் நோக்கம்.
2: This country, way more Gandhigram Rural University should come in. Gandhigram Rural University should be the pilot, should be the captain to have such type of value-based economic prosperity.
1: Dr. T.S. சவுந்தரம் அம்மையார்,
0: திரு ஜி ராமச்சந்திரன் ஆகியோரால் தான் உருவாகியது இந்நிறுவனம்.
1: ஆரம்பத்தில் இங்கே ஆரம்ப பள்ளியாக உருவானது.
0: படிப்படியாக உயர்ந்து காந்தி கிராம அறக்கட்டளை ஆனது.
1: கிராமப்புற கல்லூரியாக தொடங்கி நிகர்நிலை பல்கலைக்கழகமானது.
0: அதன் பணிகளை பட்டியலில் அடக்க இயலாது.
1: 1976
0: காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் திண்டுக்கல் அம்பாத்துறையில் உதயமான நாள்
1: என்று.
0: எர்ணாகுளத்தில் பூதம்பள்ளி என்ற பெயரை கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர்.
1: பாலகிருஷ்ண மேனன் என்ற இயற்பெயரை கொண்டவர்.
0: ஊடகவியலில் நுழைந்து பணிகளை ஆற்ற முனைந்தார்.
1: இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தில் ஈடுபட்டு சிறைச்சாலை சென்றார்.
0: சுவாமி சிவானந்தரின் சந்திப்பு ஆன்மீக துறையில் நாட்டம் கொள்ள செய்தது.
1: சந்நியாச தீட்சை பெற்று சுவாமி சின்மயானந்தா என்ற பெயர் நிலைத்து நின்றது.
0: சின்மயா அறக்கட்டளை கிராமப்புற மக்களுக்கு பல நன்மைகளை தந்தது.
1: இவரின் சீடர்களால் இந்திய பண்பாடு கலாச்சாரங்கள் பரப்பப்பட்டு வருகின்றன.
0: 1993
1: இந்திய ஆன்மீக தலைவர் சுவாமி சின்மயானந்தா நினைவு நாள்
0: இன்று. ரஷ்ய எழுத்துலகிற்கு நிறைய தன் பங்கினை தந்தார்.
1: கூலாக் என்ற சோவியத் தொழில் முகாம்களை பற்றி தன் நூலில் பதித்தார்.
0: 1970 அப்பதிப்பிற்காக இலக்கிய நோபல் பரிசினை வென்றார்.
1: உள்நாட்டு பிரச்சனையால் மேற்குலக நாடுகளில் வசித்தார்.
0: பனிப்போரின் முடிவின் பின் தாய் நாட்டில் தன் மனைவியுடன் இறுதி வரை வாழ்ந்தார்.
1: இளமை காலம் ரஷ்ய உள்நாட்டு போர்க்காலமாகும்.
0: போரால் அரசின் கூட்டு பண்ணை திட்டத்தில் சேர்ந்தது குடும்ப நிலம்.
1: இரண்டாம் உலக போரில் செம்படை பிரிவில் தந்தார் தனது பங்கும்.
0: பின் மாஸ்கோவின் லூபியான்கா சிறையில் கிடைத்தது சிறைவாசம்.
1: 2008
0: ரஷ்ய எழுத்தாளர் அலெக்சாண்டர் சோல்ஜெனிட்சின் நினைவு நாள்
1: என்று.
0: ரத்னகுமாரி என்பது இயற்பெயர்.
1: தமிழ் தெலுங்கு படங்களில் தன் நடிப்பை வெளிப்படுத்தியவர்.
0: 3 தென்னிந்திய பிலிம்பேர் விருது உட்பட
1: நந்தி விருதினையும் பெற்றவர்.
0: உயர்ந்த மனிதன்,
1: நிறைகுடம்,
0: வசந்த மாளிகை,
1: சிவகாமியின் செல்வன் என பல படங்களில்
0: நாயகியாக தடம் பதித்த
1: தென்னிந்திய திரைப்பட நடிகை
0: வாணிஸ்ரீ பிறந்த நாள்
1: என்று.
0: ஆண்டு
1: 1948.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
4: ஆடி பெருக்கல உங்க நீங்க நினைக்கிற எல்லாமே உங்களுக்கு பெருகோ பெருகோ பெருகோ அப்படின்னு பெருகணும்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிட்டு சுகமான காலை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மாத்தண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நீர்களே.
5: என்னடா வேலையை பார்க்காம சினிமாவில் வேற ஹீரோ மாதிரி பாடிக்கிட்டு இருக்க, பொழுதாச்சுரா வேலையா?

0: இனி தொடர்கிறது மனதோடு ராகம். மதுரை மாவட்ட நேர்களை வரவேற்று முன்பாக செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலகத்தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. கும்பகோணம் அருகே மாங்குடியில் தேப்பெருமாநல்லூர் வாய்க்காலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே மின்சாரம் தாக்கி 7 மாடுகள் உயிரிழந்தன. தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: இனிய வணக்கம் நேயர்களே. காற்றுக்கு எல்லை இல்லை, அதுபோல இசைக்கும் எல்லை இல்லை. சிரிப்பையும் அழகான நினைவுகளையும் உங்கள் மனதில் விதைக்க வருகின்றது நேயர்களின் அன்பலை கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று வைகை நதி வளம் சேர்க்கும் வரலாற்று சிறப்பு மிக்க ஊர், பக்தியும் பாரம்பரியமும் கைகோர்த்து வாழும் மக்கள் நிறைந்த ஊர், 1000 ஆண்டுகளை கடந்த வரலாற்றை இன்று வரை உயிர்ப்புடன் சுமக்கும் நகரம், உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள ஊர், பண்பாட்டின் பொக்கிசமாகவும் என்றென்றும் பெருமையுடன் திகழும் மதுரை மாவட்ட அன்பு நேயர்களின் மனம் விரும்பிய கானங்களை தர இருக்கின்றது கோடை பண்பலை 100.5 இன்றைய மனதோடு ராகம். மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு அறிமுகங்கள் வரலாம். 24 24 24 மகளிர் வரலாம். 24 24 29 வழக்கமாக வரக்கூடிய நேயர்கள் வரலாம். 24 24 26 மற்றும் ஒரு எண் கூட இருக்குங்க, 290 300 333 வரலாம். முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5. இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா சாயமலம்பட்டி கிராமத்துல இருந்து ஆட்டோ ஓட்டுநரான கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன் மேடம்.
1: எப்படி இருக்கீங்க கிருஷ்ணமூர்த்தி ஐயா?
5: நல்லா இருக்கேன்
1: மேடம். எத்தனை வருடங்களா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க?
5: ஆட்டோ ஒரு 5 வருடமா ஓட்டிட்டு இருக்கேன் மேடம்.
1: இது மட்டும் தான் பாத்துட்டு இருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது வேலை பாத்துட்டு இருக்கீங்களா?
5: நான் சுயதொழில் பண்ணேன் மேடம், பொறுக்க செட் ஆகல.
1: ஓஹோ,
5: அதனால வந்து ஆட்டோ மட்டும் ஓட்டிட்டு
1: இருக்கேன் மேடம். சரிங்க, இதுல லாபம் வருதுங்களா உங்களுக்கு?
5: ஆட்டோல நல்ல லாபம் இருக்கு மேடம், நோயாளிகள் இருந்து எல்லாமே நாங்க வந்து பாக்குறோம், எங்களோட வேலையே.
1: சரி, உங்க பொழுதுபோக்குன்னா என்னது?
5: எங்களோட பொழுதுபோக்கு வந்து கோடை பண்பலை 100.5 எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
1: என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
5: மனதோடு ராகம், செப்பூக சந்தமில் நிறைய பிடிக்கும் மேடம். ஆனா அதிகமா கேட்க முடியல, நிறைய ஆட்டோ கிட்டு போறதுனால நிறைய பாக்க முடியல. எது ஒண்ணும் இல்ல,
1: ஏற்கனவே பேசிருக்கீங்களா இல்ல இன்னைக்குதான்?
5: அறிமுக நேரம் மேடம், அறிமுக நேரம். ஏற்கனவே வந்து தமிழ் சங்கம் இது நம்ம மதுரையில குழிப்பாளத்து இது நினைச்சு மேடம், அதுல வந்து பேசிருக்கேன் மேடம்.
1: சரிங்க, பண்பலைக்கு இப்போ அறிமுக நேர அறிமுகமா இருக்கீங்க அப்படித்தானே?
5: ஆமா ஆமா ஆமாங்க மேடம்.
1: சரிங்க, உங்களுக்காக என்ன பாடல் தரலாம்?
5: நீங்க ஜனநாயகம்ல இருந்து ஒரு நல்ல பாட்டா போடுங்க மேடம்.
1: இது உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை, நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
5: உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கோடை பண்பலை 100.5 இல் இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள்.

0: ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக நான்கு நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீ நேசிக்கும் முதல் மனிதன் யார்? நீ நேசிக்கும் முதல் மனிதன் யார்? நம்ம உடனே சொல்லுவோம், எங்க அப்பா, என்னுடைய ஆசிரியர், இல்ல என்னுடைய நடிகர் ஒருத்தர், என்னுடைய தலைவர், இப்படி ஏதாவது நூற்றுக்கணக்கான வார்த்தை சொல்லுவோம். நீ நேசிக்கும் முதல் மனிதன் யார்? ஆனா உண்மையா பார்த்தா நான் நேசிக்கும் முதல் மனிதன் நானாகத்தான் இருக்கணும். நான் நேசிக்கும் இரண்டாவது மனிதனாக வேண்டுமானா மற்ற யார் வேணாலும் இருக்கலாம். நான் நேசிக்கும் முதல் மனிதன் நானாகத்தான் இருக்கணும். இது சுயநலம் இல்லையா? இது வந்து ரொம்ப அக்கறம் இல்லையா? நம்மளைய நாம முதல்ல நேசிக்கலாமா? நேசிக்கணும். அதாவது மிகச்சிறந்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் முதல்ல கண்டுபிடிக்கிற விஷயம், நான் நேசிக்கும் முதல் மனிதன் நான்கிறத தான் கண்டுபிடிக்கணும். இந்த உலகம் பிறப்பு இறப்புன்னு ஒண்ணு நடக்குது, அதை தாண்டி உண்மை என்ன அதை தேடி பைத்திய மாதிரி அலைஞ்சார் புத்தர். சாப்பிடல, சரியானபடி தூங்கல, வெறி தேடி தேடி எலும்பு கூடு மாதிரி ஆகி புத்தர் ஒரு நதியில குளிக்க போறாரு. குளிச்சுட்டு கரையேற முடியல, அவரால் மூச்சு திணறது, மயக்கமா வருது. அப்படியே வந்து ஒரு மரத்தடியில சோர்ந்து படுத்துட்டார். அப்ப ஒரு அம்மா அங்கேருந்து வந்து பார்த்தா, பைத்தியக்காரன், இப்படியா இருப்ப, ஒரு மனுஷன் உடம்ப எப்படியா வருத்திக்கிறது அப்படின்னு பால் கொண்டு வந்து கொடுத்து குடி அப்படின்னா, குடிச்ச உடனே ஒரு பெரிய நிம்மதி புத்தருக்கு வந்தது. மோதோ ஞானோதயம் வந்தது. என்ன? நான் நேசிக்கும் முதல் மனிதனாக நான் இருக்க வேண்டும். நான் என்னை நேசிக்காமல் மற்ற எதை பற்றியும் தேடுவது பைத்தியக்காரத்தனம். சில பேர் சுய சித்திரவதை பண்ணிக்குவான், தன்னை போட்டு வருத்தி எடுத்துக்கிட்டு என்னத்துக்கு என்னத்துக்கு. இப்போ பாருங்க, எனக்கு ஒருவரை பிடிக்கல அப்படின்னு சொன்னா, இது கொஞ்சம் கற்பனையான உதாரணம். எனக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு சொன்னா கொலை பண்ணலாமான்னு கூட நான் நினைக்கிறேன்னு சொல்றேன்னு வச்சுங்க. ஒரு கற்பனை, ஒரு வெறுப்பு வருது. இப்படி வச்சுக்கோ, ஏ அவருக்கு பி மேல ஒரு வெறுப்பு வருது. ஒரே ஒருத்தரை கொலை பண்ணா சட்டம் உன கேள்வி கேட்காதப்பா, உன்னை மன்னிச்சிடும் சட்டம்னு சொன்னா அவர் சொல்லுவார். அப்படின்னா பி தான் சார் நான் கொலை பண்ணுவேன் அப்படிங்கிறார். நல்ல கவனிங்க, ஏ யாரை வெறுக்கிறாரோ அவரை கொலை செய்ய தயாராக இருக்கிறார். அப்ப தற்கொலை பண்ணிக்கிறவங்க, தற்கொலை பண்ணிக்கிறவங்க ஏன் தன்னையே கொலை பண்றாங்க? அவர்கள் தன்னை வெறுக்கிறார்கள். இப்ப நான் என்ன நேசிச்சேன்னா நான் என்னோட வாழ தயாரா இருப்பேன். நான் என்ன நேசிச்சா நான் என்னோட வாழ்றதுக்கு தயாரா இருப்பேன். நான் என்ன வெறுத்தா, நான் என்ன வெறுத்தா என்ன பண்ணுவேன்? வெறுத்தவனை கொலை பண்ணுன்ற எண்ணம் தானே வரும். என்ன வெறுத்தா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். இப்ப நான் அடுத்த படிக்கு வர, முதல்ல நீ நேசிக்கும் முதல் மனிதன் நீயாக இருக்கணும்னு சொன்னேன். நீ வெறுக்கிற மனிதனை கொலை செய்ய துணிகிறாய், உன்னை நீ வெறுத்தால் தற்கொலைக்கு துணிகிறாய்னு ரெண்டாவது படி சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட தற்கொலைன்னு ஒன்னு இருக்குதுங்க, அதாவது அது தற்கொலை இல்ல, அதாவது முடிச்சுள்ள ஒரே ஐடியா, கத்தி கித்தி எடுத்து சதக்குன்னு குத்திரல, இதோட உயிர் போச்சு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போட்டு கொண்டு போய் மயானத்துல எரிச்சிடல. ஆனா கிட்டத்தட்ட தற்கொலை ஒன்னு இருக்கு. அது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட தற்கொலைங்கிறது தற்காலிக தற்கொலை, டெம்பரரி சூசைட், சூசைடு தான், பட் இட் இஸ் பியூர்லி டெம்பரரி, இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். எப்படி டெம்பரரி சூசைட், தற்காலிக தற்கொலை, என்ன தெரியுங்களா? குடிக்கிறது. நீ நேசிக்கும் முதல் மனிதனாக நீ இருந்தாதான் எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிக்க முடியும். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் தெளிவா தெரியுது. இப்ப நான் நானாக இருக்கிறேன், கரெக்டா? நான் நானாக இருக்கிறேன். நான் என்னை நேசிப்பதால் நான் என்னோடு எப்போதும் வாழ விரும்புகிறேன். என்னை நேசிக்காத போது என்னை நானே கொலை செய்து கொள்ள விரும்புகிறேன். தற்கொலை செய்து கொள்வதற்கான ஒரு சின்ன வழிதான் மது அருந்துதல்.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக நான்கு நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள். கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
4: பண்பலை சொல்லும் நேரம் காலை 8:18 நாம் இணைந்திருக்கின்றோம் மனதோடு ராகம் என்று மதுரை மாவட்ட அன்பு நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற

0: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: குட் மார்னிங் மேடம். நல்லா மேடம்.
0: நலமா இருக்கும். குட் மார்னிங். யார் பேசுறீங்க?
1: மேடம் மதுரை மாவட்டம் சிலம்பட்டி வட்டம் செட்டியப்பட்டியிலிருந்து முருகவேலி மேடம்.
0: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க முருகவேலையா?
1: மேடம் நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிது மேடம்.
0: அப்படிங்களா? எத்தனை வருடங்களா? எட்டு வருடங்களா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட சேர்த்து வேற எதுவும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை இது ஒன்று மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா?
1: அதோட நான் இந்த கிராமிய கலையில் இருக்கேன் மேடம்.
0: அப்படிங்களா? என்ன இதில் இருக்கீங்க?
1: பரிசு கலைஞராங்க.
0: என்ன பண்ணுவீங்க?
1: ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுவேன்.
0: அப்படிங்களா? எல்லா திருவிழாக்கள்ல போய் இது பண்ணுவீங்களோ?
1: திருவிழா காது குத்து எல்லா வேலையிலும்.
0: முத முத போன அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
1: என்ன
0: பாடல் கேக்கலாங்க?
1: கூலி படத்துல இருந்து மோனிகா சாங்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: தேய்ச்சு விட பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
1: கோபால் பல்படை.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612. கான்டாக்ட் 8939808574.
7: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
8: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
7: இணைந்து வழங்குவோர்
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: பண்பலை செல்லும் நேரம் காலை 8:25 நாம் இணைந்திருக்கின்றோம். மனதோடு ராகம் என்று மதுரை மாவட்ட அன்பு நேயர்களின் பங்களிப்போடு இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க, வணக்கம்.
10: மதுரை மாவட்டம் திருமங்கலம், முகமது சோபரம், சந்திரசேகர் பேசுறேன்.
7: எப்படி இருக்கீங்க சந்திரசேகர் ஐயா?
10: நல்லா இருக்கிறேன் மேடம்.
7: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
10: நான் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன் மேடம். 59 இயர்ஸ். ஒரு மினி மேரேஜ் ஹால் வச்சிருக்கிறேன். அந்த மேரேஜ் ஹால்ல வர ரெவன்யூ வச்சு நான் வந்து டே டு டே ஆக்டிவிட்டியை பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பொழுதுபோக்கு வந்து FM கேக்குறது. மற்றபடி என்னுடைய ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது அட்வைஸ் கேட்டாங்கன்னா, GST ஃபைலிங், இன்கம் டாக்ஸ் ஃபைலிங், வேற ஏதாவது ஃபைலிங் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்கிறேன்.
7: உங்களுக்கு அப்படியே ஜாலியா பொழுது போகுது அப்படிதானே?
10: நாட் ஹடில், நாட் ஸ்ட்ரகிள்,
7: என்ஜாய் பண்ணி வாழ்றீங்க அப்படிதானே? ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க அப்படிதானே?
10: ஆமா மேடம். எனக்கு வந்து யாரு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல மேடம். எனக்கு இன்னும் கூட வந்து FM இருக்குது. அந்த FM வந்து எனக்கு அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன், ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பிசினஸ் கொலீக்ஸ், இந்த பிசினஸ் சப்ளையர்ஸ், நான் சப்ளை பண்றவங்க எல்லாரும் சேர்ந்து உள்ளவங்க தான் என்னுடைய கூட FM.
7: ரொம்ப மகிழ்ச்சியா. என்ன பாடல் கேட்கலாம் இதே மகிழ்ச்சியோட?
10: நான் வந்து மாலையில 5 மணிக்கு அருள் மாலையில ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடிகிற இரவு சிறுகுகள் வரை கேட்பேன்.
7: ரொம்ப மகிழ்ச்சியா.
10: ப்ரோக்ராமையும் வந்து நான் வந்து அப்படியே என்னுடைய மெமரியில ஏற்றி
7: வச்சிருப்பேன். உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்?
10: எனக்கு வந்து இந்த வானவில் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த சாயங்காலம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கூப்பிட்டு நினைவே சுகம் சொல்லுவீங்க இல்லையா?
7: ஆமா ஆமா.
10: அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ வந்து அதுல வர்றவங்க எல்லாருமே என்ன மாதிரி வந்து மிடில் ஏஜ் காரவங்க தான் வர்றாங்க. இப்ப நீங்க இந்த காலையில வந்து அந்த ஓல்டு சாங்ஸ் எல்லாம் வந்து போட மாட்டீங்க, நியூ சாங்ஸ் தான் போடுறீங்க.
7: 1 மணிக்கு நெஞ்சில் நிறைந்த வேல வரும்ல ஓல்ட் சாங்ஸ் எல்லாம்.
10: அது அந்த அந்த சாங்ஸ் வந்து வெரி ஓல்டு, அதாவது 1950ஸ்ல இருந்து 1965 வரைக்கும் உள்ளது தான் நீங்க சொல்றீங்க. அதுல ஏறத்தாழ வந்து 1950ஸ்ல இருந்து 70 வரைக்கும் உள்ள பாட்டுகள் தான் வந்து அந்த சிதம்பரசாமியுடைய விளம்பரத்துல வருது. பட் நினைவே சுகத்துல வந்து அந்த 80s, 90s, 2000, சம்டைம்ஸ் வந்து 70s கூட வரும் அதுல.
7: இப்போ உங்களுக்கு என்ன பாடல் கேட்கலாம்யா?
10: இப்போ எனக்கு வந்து அமரன் படத்துல இருந்து மின்னலை.
7: சரி, இது உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை, நன்றிங்க.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் தணைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: கோடைப்பண் விலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: வழங்கும் மனதோடு ஆகும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
3: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: அன்பு நேயர்களே, நம் கோடை பண்பலின் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாய்மால் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில் இன்று தந்திருக்கும் வண்ணம், ஒரு நாள் முழுக்க போதாது எனும் தலைப்பில். ஒரு நாள் முழுக்க போதாது எனும் தலைப்பில் இப்ப நம்ம கேட்டு இருக்கோம் கோடை பண்பலை 100.5 மனதோடு. ராகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
7: மதுரை மாவட்டம் செக்கானூர்னி பேகாம்பரத்துல ஜானகி பேசுறேன்.
4: ஜானகிமா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்க, நல்லா இருக்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
7: நான் பூ எடுக்கிற வேலை பாத்துக்கிருக்கேன்.
4: அப்படிங்களா? எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க?
7: அது ஒரு 10 வருஷம் காலமா பாத்துக்கிருக்கேன்.
4: ஜானகின் பெயர் வச்சதால நல்லா பாடுவீங்களா?
7: அதெல்லாம் பாடலாம் முடிப்பேன்.
4: இங்க எங்களுக்காக ஒரு பாடல் பாடுங்க. படிங்க.
7: சிங்க பண்ணே, சிங்க பண்ணே, ஆனினமே உன்னை.

0: கவனங்களுமே நன்றி கடன். அதுக்கு மேல வார்த்தை வருது.
1: நீங்க பேசுறதே பாடுற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. என்ன பாடல் இப்போ நம்ம கேட்கலாம்?
0: இந்த ராயன் படத்துல இருந்த அடங்காத வசதன் தான்.
1: அப்படியா? நீங்க அப்படியா?
0: அது பாட்டு நல்லா பிடிக்கும்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிமா.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.

0: தொடர்புக்கு 8985712345.
1: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.
5: பண்பலை செல்லும் நேரம் காலை 8:45 நாம் இணைந்திருக்கின்றோம் மனதோடு ராகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்
6: மேடம். மாதம் அச்சம்புத்திரத்தை பேசுறேன்.
5: உங்க பேருங்க?
6: முருகசங்கம் மேடம்.
5: எப்படி இருக்கீங்கய்யா?
6: நல்லா இருக்கேன் மேடம்.
5: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
6: இன்னைக்குதான் பிடிச்ச லைனா.
5: அப்படிங்களா? எத்தனை தடவை முயற்சி பண்ணீங்க இன்னைக்கு?
6: நம்ம போட எப்பவுமே செல்லு தான் விட கட்டிருக்கேன்.
5: சரிங்க.
6: ஆமா, செல்லு கட்டுக்குதான் பிடிச்சேன். எதுனா நான் குடிக்காமலை பாக்குறேன் மேடம்.
5: சரிங்க, என்ன பாடலுங்க கேட்கலாம்?
6: அதான் கேட்டேன், காட்டு முடியும் கேட்டேன்.
5: உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலைக்கு போமா?

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட்,
4: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
3: எல்லாமே டாப்.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் 2612.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்
4: முகத்தில் மறுவார் சைபால் சரியா கிளங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: இந்த உலகத்துல உண்மையாவே வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு, உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருந்துகிட்டு வெளியில வேதாந்தம் பேசுறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார், அவரு ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார், எச்சில் கையன்னா ஈரகையை கூட உதரமாட்டார், அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது போய், வெறும் காற்றடைத்த பையம்மா, தர்மம் தலை காக்கும்மா, பணம் என்ன சார் பணம், இன்றைக்கி ஒருத்தன் கையில் இருக்கும், நாளைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், எல்லாம் மாயம், எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற, இப்போ கூட நீ சரின்னு சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து இதிலேருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஐயோ சாமி, இப்போ அது எப்படிங்க முடியும், பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா. சரின்னு முனிவர் போயிடுவார். அடுத்த வருஷம் வருவார், இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார், பேரம்பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது, அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவான், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார், இவன் கடைக்கும் வந்தார். அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை, அவன் புள்ள தான் உட்காந்துருக்குறான். அப்பாவை போலவே பிள்ளையும்

எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க சாமி? உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார், அவ்வளவுதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாராம். அவன் எங்கடா போவான், உன் அப்பா எங்கேயும் போகலை, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துக்கிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாராம். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாராம். உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான், காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பை அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன், வர்றியா அப்படின்னு கேட்டிருக்கார். உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை

0: நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன், வர்றியா அப்படின்னு கேட்டிருக்கார். உடனே அந்த நாய் சொல்லித்தான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க, அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேர் ராமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே, இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பாவிட்ட சொன்னான், அப்பா இன்றைக்கி நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. நானும் அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், ஒரு ரூபா மிச்சந்தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாயிருக்குமே, வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னாராம் அந்த அப்பா.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே, முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங் டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345
2: ஆர் விசிட் www.mahindra.org.
3: வரலாற்றின் ஒவ்வொரு பக்கத்திலும் தனது பெயரை பதித்த பெருமை மிகு மதுரை மாவட்ட அன்பு நேயர்களை சந்தித்து நிறைவுக்கு வருகின்றது இன்றைய மனதோடு ராகம். இனி 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில் வரும் முன்பாக செய்திச் சுருக்கம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 500 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 47 அடியிலிருந்து வினாடிக்கு 68 கனஅடியாக சற்று அதிகரித்துள்ளது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. வேடந்தாங்கல் ஏரி தண்ணீரின்றி வறண்டுள்ளதால் மீன்களை அகற்றும் பணி துவங்கியுள்ளது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஏராளமானோர் வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல்லில் மரகுடோன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
6: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: கவுன்சிலிங் கோட் 2624.
10: நாம எல்லாரும் வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள், சந்தோஷங்கள், சங்கடங்கள், கொண்டாட்டங்கள், முன்னேற்றங்கள், லட்சியங்கள், கனவுகள், செயல்கள், திட்டங்கள், இப்படி எல்லாமே ஒரே ஒரு நாள் அப்படின்ற அந்த கணக்கீடுக்கான ஓட்டமா தாங்க இருக்கும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் பெரிய ஆளா வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் கூத்துக்குதான் இவ்வளோ சீனா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் நான் இல்லைன்னா தெரியும் என்னோட அருமை என்னன்னு. இப்படின்னு நம்ம சந்திக்கிற மனிதர்கள், கூட இருக்கிறவங்க, நமக்கு நடக்கிற நிகழ்வுகள், இது எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்த நாளை வச்சுதான் தொடங்குது அடங்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல மூணு நேரம் சாப்பாடு இல்லைன்னா கூட சமாளிச்சிருவேன் போல. ஒரு நாள் பத்த மாட்டேங்குதுப்பா. எதுக்குங்க? மழலையோட சிரிப்பு கேட்கவா, மழை துளிய ரசிக்கவா, மனசுக்கு பிடிச்சவங்களோட பேசவா, மனமனமா சாப்பிடவா, மல்லிகைப்பூ வாசத்தை நுகர்ந்து பார்க்கவா, மனசுல இருக்கிற பாரத்தை கொட்டி தீர்க்கவா, மருதாணி வச்ச கைய சிரிச்சு சிரிச்சு பார்க்கவா, மட்டமல்லாந்து படுத்து தூங்கவா, இல்ல மதுரைக்கு போய் ஜிகர்தண்டா சாப்பிடவா, இல்லங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாள் முழுக்க பத்தாதுங்க, போதவே போதாதுங்கன்னு இப்ப நீங்க சொல்லுவாங்க. வானவில் நிகழ்ச்சியில கொடைக்கானலின் முன்னிணிப்பான 0452 தொட்டு அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் அனைவரும் வரலாம் 24 24 26 என்ற எண்ணிலும் மற்றும் அனைத்து நேர்களும் வரலாம் 24 24 29 200 90 333 அப்படின்ற எண்கள்ல. ஒரு நாள் முழுக்க பத்தாது, எதுக்கு கேட்க காத்திருக்கிறேன் நான் சுகன்யா மார்த்தாண்டபோ பத்தி உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே.

0: ஒரு தெய்வ கானத்தை கேட்கணும்னா இந்த நாள் முழுக்க எனக்கு பத்தாதுங்க. இப்போ வானவல் நிகழ்ச்சியில் ஒரு நாள் முழுக்க பத்தாதுங்க, போதவே போதாதுங்க அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்கிறோம். சொல்ல வந்திருக்கிறாங்க முதல் நேயர், 9:08 இணைப்பில் வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க. வணக்கம்.
1: ஒரு நாள் பண்பலையோடு ஒரு நாள் உறவினில் காண புதுமைகள் காண காண்போமே என்னாலும் திருநாள். பரமக்குடி இருந்து ராஜேஸ்வரி.
0: ஒரு நாள் வரதுலயே நீங்க தினமும் வரீங்க. சொல்லுங்க ராஜேஸ்வரிமா, எப்படி இருக்கீங்க?
1: எங்களை சக்தி மிக்க மனிதரா மாறுது.
0: நிச்சயம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன்.
1: நல்லா இருக்கேன்.
0: சிறப்பு சிறப்பு. சரி சொல்லுங்க.
1: எப்பவுமே இணையிறேன். குடும்பத்தை நல்லபடியா கடமைகள்

0: செய்யறேன், அதனால எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கேன்.
1: சரிங்க, சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மாக்கு ஒரு நாள் முழுக்க பத்தவே பத்தாதுங்க இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு. அப்படின்னா என்ன?
0: அதாவது இந்த திருமணங்களுக்கு போனா தோழிகளை எல்லாம் பார்த்தேன் எங்க ஊருக்கு போகும்போது, அவங்களோட உட்காந்து அரட்டை அடிக்கும் போது வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு நினைப்பேன். ரெண்டாவது வந்து இந்த புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சு அத்தனை குறிப்பெடுத்து வச்சு வைப்பேன்.
1: சரிங்க,
0: அத புத்தகங்களை பழசாயிருச்சு, ரொம்ப அதிகமா கிழிஞ்சிருச்சு அதை குறிப்பிடுத்தது பூரா. மறுபடியும் புத்தகங்கள்லாம் போட்டு அதை பூரா எழுதி வைக்கணும். என்னோட விழிப்புணர்வு பாடலும் நிறைய எழுதிருக்கேன், அதையும் எழுதணும். அதுக்கு ஒரு நாள் பத்தாது.
1: எத்தனை நாள் தேவைப்படும் நினைக்கிறீங்க? எத்தனை நாள் தேவைப்படுது? எத்தனை நாள் தேவைப்படுது? ஒரு நாள் பத்தலைனா? விழிப்புணர்வு புத்தகம் எழுதுறீங்க, இந்த உலகத்துக்கு உங்களுடைய படைப்பை காட்டுறீங்க. சரிங்களா ராஜேஸ்வரிமா, நன்றிங்க. நன்றிங்க, நன்றிங்க. 9:10 இப்ப ஒரு நாள் முழுக்க பத்தாதுங்க, போதாதுங்க. இப்ப என்ன சொல்ல வந்திருக்கீங்க? வாங்க, வணக்கம்.
2: காலை வணக்கம்
1: மேடம்.
2: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சலமன்ராஜ் மேடம்.
1: சொல்லுங்க ஆண்டனி.
2: எனக்கு வந்து பொதுவா சுற்றுலா வந்து எனக்கு ஒரு நாளா பத்தாதுங்கம்மா. ஒரு முறை நான் வந்து ஆசிரியர் பயிற்சி படிக்கும் போது டூர் கூட்டிட்டு வந்தேன், கொடைக்கானல் கூட்டிட்டு வந்தேன். அப்பதான் நான் முத முதல் நான் வந்து
1: கொடைக்கானலுக்கு
2: வந்தேன். எப்படின்னா வந்து ஒரு நாள் பயணமா முடிச்சுட்டாங்க, காலையில வர்றாங்க ஈவினிங் கிளம்பி போயிடுறோம். நிறைய இடங்கள் கொடைக்கானல் இருக்கு. அப்பதான் முத முதல் நான் வரும்போது அந்த அந்த மலைகள் இயற்கை ஓங்கி உயர்ந்த மரங்கள்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருந்துச்சு. கொஞ்சம் குளிர் காற்றுலாம் நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த ஒரு நாள் வந்து பத்தல, ஈவினிங்கே
1: அருமையான ஒரு கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க. வாங்க, வணக்கம்.
3: எங்கள் அன்பு தோழிக்கு அன்பான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமனுங்கம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்க எல்லாரும் அருமையா இருக்கோம்மா. பண்பள்ளியோட
1: அருமையாக இருங்க. சொல்லுங்க முத்துராமன் ஐயாக்கு இந்த ஒரு நாள் பத்தவே பத்தாதுங்க, எந்த ஒரு செயலுக்காக, திட்டத்துக்காக, நிகழ்வுக்காக?
3: பாத்தீங்கன்னாங்கம்மா, நாங்க வந்து தொழில் ஹோட்டல் உணவு தொழில்மா, உணவு தொழில்.
1: சரிங்க.
3: எங்கேயுமே போறதுக்கு வர்றதுக்கு நேரம் இருக்காது, நாங்க வருஷம் பூரா பாடுபட்டுக்கிட்டேதான் இருப்போம். அப்பா அம்மா பாக்க போறது எப்பாவது பண்டிகை காலங்கள்ல தான் போவோம். இந்த தீபாவளிக்கு போகம்மா, அந்த ஒரு நாள் தீபாவளிங்கிறது அது பெரிய இதா இருக்கும். எங்க அந்த சித்திக்கும் தீபாவளின்னு சொல்றோம், ஆனா போய் பார்த்தா ஒரே நாள்ல போயிடும்.
1: ஒரே நாள் முடிஞ்சிருது. அது நீங்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சு ஒரு 3 மணி 4 மணி வாக்குல கிளம்புவீங்க, அதுதான் நைட் ஆகி போயிடும்.
3: ஆனா பாத்தீங்கன்னா பொங்கல் அப்படி இல்லைங்கம்மா. போகி பொங்கல், போகி வீட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல்னா 4 நாள் ரொம்ப கலகலப்பா இருக்கும்.
1: சரிங்க, இப்ப அதனால என்ன ஐயா சொல்ல வர்றாருனா, தீபாவளி வந்து ஒரு 5 நாள் வைங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால 2000
3: வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது.
1: பரவாயில்ல, இப்ப முன்னோர்கள் வைக்கலன்னா என்ன, 27 வந்து நம்ம 5 நாள் தீபாவளி கொண்டாடுறோம். சரிங்களா, நன்றிங்க ஐயா. இணைப்புல வந்து அருமையா கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க. இப்ப தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம். கோடை பண்பலையின் உறுப்பிலையா இதற்கு முன்பாக
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.
11: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
12: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.
13: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn

0: innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: Padipa, Velai Vaipa, Ulukama.
2: Indha Moonrin Sangamam Dhaan Karamadai Shri Shakti Engineering Kalluri. Coimbatore's number one industry integrated campus udan mudhalam aandu mudhale campus to corporate training, industry exposure மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NS ரோட், திருச்சி.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி அட்டானமஸ் கோவை கல்வி கோவில்பட்டியில் BE/BTECH அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி கோவில்பட்டி.
14: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்
15: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
14: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
15: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
14: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
15: கவுன்சிலிங் கோட் 2620.
14: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
16: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
17: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
18: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
19: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
16: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
20: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
21: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
20: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
22: Counseling code 2624.
23: சுபிக்ஷா
24: சொல்லுங்க. சுபிக்ஷா என்ன பண்றீங்க?
23: நான் 11th
24: படிக்கிறீங்களா? எஸ் மேம். இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகலையா?
23: இன்னைக்கு
24: ஓ அதனால லீவா?
23: எஸ் மேம்.
24: சரி சொல்லுங்க. சுபிக்ஷாக்கு ஒரு நாள் முழுக்க பத்தவே மாட்டேங்குது. அப்படின்னா என்ன விஷயம்
23: மேம்? எனக்கு எக்ஸாம் ஒரு நாள் பத்தாது.
24: புரியலங்க. எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கா?
23: படிக்கிறேன்.
24: படிக்கிறதுக்காங்க? ச்சா, என்னங்க எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை அனுப்பிச்சிருக்கீங்க கலைவாணியை? கைத்தட்டுங்கப்பா எல்லாரும். படிக்கிறதுக்கு ஒரு நாள் முழுக்க பத்த மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்புங்க. அருமையான மாணவி எதிர்காலத்தில் வர கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? வாங்க. வணக்கம்.
25: வணக்கம்மா.
24: வணக்கம் ஐயா, பெயர் சொல்லுங்க.

0: பதினாறு மாவட்டம் சாத்தூர் வட்டம் சிந்தப்பள்ளி கிராமத்துல இருந்து முனியசாமி பேசுறேம்மா.
1: முனியசாமி ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஒரு நாள் முழுக்க பத்த மாட்டேங்குது?
0: அதாவதுமா எனக்கு வந்து வயசு இப்ப 64 போச்சு.
1: சரிங்க,
0: நாங்க வந்து எனக்கு ஒரு 17-18 வயசா இருக்கும்போது சிறு தீப்பெட்டி தொழில வேலை பார்த்தேன். இப்ப அந்த தொழில் தான்
1: பாக்குறேன்.
0: நான் எனக்கு வந்து பார்வை கிடையாதுமா, மாற்றுத்திறனாளி. அப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த தீபாவளி பொங்கலுக்கு தான் லீவே விடுவாங்க. அங்க 6 வேலை பார்த்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா 6-7 வேலை பார்த்தாலும் வருமானம் பத்த மாட்டேங்க. இந்த 6 வேலைங்கிற 7 இப்ப பாக்கறேன்னா இப்ப வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு.
1: சரிங்க,
0: முன்னால வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவே கிடையாது எங்களுக்கு வந்து. ஞாயிற்றுக்கிழமைன்னா என்னங்க, நல்லது உள்ளதுன்னா தான் லீவ் விடுவாங்க. இப்ப பாருங்க, நம்ம 6 வேலை பார்த்தாலும் நமக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது.
1: சரிங்க,
0: இதுல நான் என்ன நினைக்கிறேன், கூட ஒரு நாள் வந்தா நல்லா இருக்குமே. 6-7 வேலை பார்த்தா கூட ஒரு நாள் நமக்கு ஜம்பம் கிடைக்கும்.
1: ஓ, அதனால வேலை பாக்குறதுக்கு கூட இன்னும் ஒரு நாள் வேணும், ஒரு நாள் முழுக்க பார்த்த மாட்டீங்கன்னு சொல்றீங்க.
0: ஆமா, உழைக்கணும்மா, உழைக்கணும்.
1: அருமைங்க, அருமைங்க. என்னங்க இப்படி நிகழ்ச்சியில அருமையான நிகழ்ச்சியா வந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடிதான் ஒரு மாணவி வந்து படிக்கிறதுக்காக ஒரு நாள் முழுக்க பார்த்தலன்னு சொன்னாங்க, இப்ப உழைக்கிறதுக்குன்னு சொல்லிருக்கீங்க. நன்றிங்க ஐயா, தொடர்ந்து சந்திக்கலாம். உறவுகளே வாங்க, வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
2: காலையிலேயே வணக்கம் சொல்லி அனைவருக்கும்
1: ஒரு
2: வாரம் அந்த கொடைக்கானல போய் சுத்தி பாக்கணும். அந்த மிளகா பச்சைய கடிச்சுக்கிட்டு அந்த குளிர்ல அந்த டீய குடிச்சுக்கிட்டு அப்படியே சுத்தணும்னு சரியான ஆசை.
1: சரியான ஆசை. ஒரு நாள் முழுக்க கொடுத்தாலும் மிளகா பச்சை டீயும் சாப்பிட்டே இருப்பீங்க.
2: ஆமா, அந்த மிளகா பச்சை அங்கதான் நான் முத மிளகா பச்சை என்னங்கறத நான் கொடைக்கானல
1: அப்படிங்களா? சரிங்க,
2: அருமையான
1: அனுபவத்தை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்கம்மா. தொடர்ந்து சந்திக்கலாம் உறவுகளே. முன்பாக கோடை பண்பலை 100.5.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
13: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
12: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
15: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி.

0: எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி அட்டானமஸ், கோவை கல்வி கோவில்பட்டியில் பிஇ பிடெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி கோவில்பட்டி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.

0: 9:26 கோடி பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இன்னைக்கு உங்களுக்காக தந்திருக்கும் தலைப்பு, ஒரு நாள் முழுக்க எனக்கு பத்தாதுப்பா இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு, கேட்கறதுக்கு, பாக்குறதுக்கு, ரசிக்கிறதுக்கு அப்படின்னு என்னன்னு கேட்டுக்கிறோம். அழகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, பெயர் சொல்லுங்க.
1: வாழ்க வளமுடன். வளர கோடை பண்பலை 100.5 சுகன்யா மார்த்தாண்ட பூபதி மேடத்துக்கு இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் ஐயா, பெயர் சொல்லுங்க.
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகில் தப்பலூர் அரிசுனத்துல இருந்து பாஸ்கர்
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது மதுரையில நிறைய சுத்தி பார்க்க வேண்டிய இடம் இருக்கு மேடம். டெம்பிள் சிட்டி, கோவில் நகரம்னு சொல்லுவாங்க, அது ஒரு நாள் பத்தாதுங்க மேடம்.
0: எங்க மதுரையில தான் இருக்கீங்க, உங்களுக்கே பத்தாதா?
1: ஆமா, நான் திருச்சியில இருக்கேன் மேடம். திருச்சியில இருந்து இப்ப மதுரையில வர்க் பண்றேன்.
0: சரிங்க.
1: அது ஒரு நாளே பத்தாது மேடம். இங்க இருந்து அழகர் கோயில் இருக்கு, அதை சுத்தி பாக்கணும். அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம், இது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே 6 நாள் ஆகி போயிடும்.
0: சரிங்க. அதாவது கோயில் நகரமான மதுரை நகரத்துல இருக்கிற கோயில்களை சுத்தி பாக்குறதுக்கு ஒரு நாள் முழுக்க பத்தாது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றிங்க பாஸ்கரையா. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வாங்க, வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். 9:27 ஆயிடுச்சுங்க. கொடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில இப்ப இணைப்புல காத்திருக்கும் அன்பு உறவு. வாங்க, வணக்கம். பேர் என்னங்கய்யா?
2: ஏ செல்வராஜ்.
0: செல்வராஜ், சொல்லுங்கய்யா.
2: அதாவது நம்ம வந்து போதும், அதுக்குள்ள நம்ம வந்து திட்டமிட்டு அந்த டயத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம புரோசனமா பண்ணிக்கிட்டே வந்தாலே அந்த ஒரு நாளே போதும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊருக்கு போவோம், நம்ம வேலையை முடிச்சுட்டு அதுக்கு திட்டமிடுங்க.
0: சரிங்க, சரிங்க.
2: வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டயத்தை பண்ணிக்கிட்டு அதுக்காக ஒரு
0: ஒரு நாளே போதுங்க. அதுக்காக எதுக்கு ஒவ்வொரு நாளும் கிளம்பி போவோம், வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சு வச்சுட்டு போவோம், ஒரு நாள் எதுக்கு பத்தல பத்தலன்னு புலம்ப கூடாது அப்படின்னு ஒரு வித்தியாசமான கருத்தை வந்து இன்னைக்கு வான விலகல்ல சொல்லிட்டு போயிருக்கிறாரு செல்வராஜ் ஐயா. இப்ப இணைப்புல யாரு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கோலை பண்பலை 100.5
3: நாம் கேட்டு ரசித்தோம். கோடை பண்பலை 100.5

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
6: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
11: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.

0: ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டவங்க 9:31, அதாவது இந்த நகைக்கடை, துணிக்கடை, இந்த அழகு சாதன பொருட்கள் இருக்கிற கடைக்குள்ளெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க நிச்சயமாக பார்த்தவே பார்த்தாதுங்க. எதை பார்க்கறது எதை விடுறது அப்படின்னே தெரியாது. அதே மாதிரி இப்போ இணைப்பில் நேர்கள் எல்லாரும் அருமையான தங்களுடைய கருத்தை, அனுபவ கருத்தை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இணைப்பில் இப்போ யார் வந்திருக்கிறீங்க, வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பெயர் சொல்லுங்க.
1: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம் அம்மா.
1: நடந்தி புளியம்பட்டியில இருந்து சிவகாமி ரங்கசாமிங்கம்மா. நலமா இருக்கீங்களாம்மா?
0: நலமா இருக்கிறேன்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கேங்கம்மா.
0: சொல்லுங்க சிவகாமி ரங்கசாமி அம்மா.
1: அம்மா பாப்பா வந்து சென்னையில் இருக்குதுங்க காவியா.
0: சரிங்க.
1: தம்பி கோயம்புத்தூர் இருக்காங்க. ரெண்டு பேரும் வருவாங்க. ஒன்னு வந்தா தம்பி வந்தா பாப்பா வர முடியாது, பாப்பா வந்ததுன்னா தம்பி ரெண்டு பேரும் வர முடியாதுங்க. அவங்க பாப்பாவுக்கு வர்றதுக்கு அங்கிருந்து சென்னையில இருந்து வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிருதுங்களா. வந்தானா சனிக்கிழமை சாயந்தரம் நைட்டு தான் வரும், 10:30 வீட்டுக்கு வரும்.
0: சரிங்க.
1: வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் எல்லாம் கிளம்பிடுங்க.
0: சரிங்க.
1: அந்த ஒரு நாள் எங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது. வந்தாங்கன்னா ஏதாச்சும் ஆசை கேட்டு அவங்க வரங்காட்டியும் நான் செஞ்சு வச்சிருவேன் என்ன வேணும் அப்படின்னு. இருந்தாலும் அந்த ஒரு நாள் பொழுது போறதே சீக்கிரம் போயிருது. அப்படியே நம்ம வந்து அவங்க கிட்ட சத்தனா பேசிட்டு கூட இருக்க முடியல. வந்தோன்னு தூங்குது, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறாங்க. அந்த இன்னும் ஒரு நாள் லீவ் போட்டாங்கன்னா எனக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு பாப்பான்னா வரவே 2 மாசத்துக்கு ஒரு தாட்டி தான் வருவாங்க ஊருக்கே.
0: அதாவது குழந்தைகளோடு செலவழிக்கும் நேரம் வந்து எனக்கு பத்த மாட்டேங்குது, ஒரு நாள் வந்து சல்லுன்னு போயிருது அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமாங்கம்மா.
0: சரிங்க சிவகாமி ரங்கசாமி அம்மா அருமையா சொன்னீங்க, நன்றிங்க. இப்ப இணைப்பில் யாரு, வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துடுங்க, பேர் சொல்லுங்க ஐயா.
2: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
2: சந்திரசேகர்
0: சொல்லுங்க.
2: வந்துட்டாங்க.

0: வந்து இன்னொரு பாக்கணும். ஒரு நாள் பத்தலைங்க
1: கொடைக்கானல் பாக்கிறதுக்கு, ஒரு நாள் பத்தல
0: பத்தலைங்க அவசரமா. அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால என்ன எப்படிங்கிறது
1: தெரியல. அதனால வேவேமா கிளம்பி வேவேமா வந்துட்டு படபட போல திரும்பி போயிட்டீங்க.
0: ஆமாங்க,
1: சரிங்க.
0: 1:30 மணிக்கு வந்தீங்களா?
1: வந்துட்டு
0: நிகழ்ச்சி முடிச்சுக்காம 3 மணி ஆகி போச்சு.
1: சரிங்க சரிங்க.
0: அதனால வந்து ஒரு நாள் பத்தாருங்க, வந்து ஒரு நாள் இன்னொரு நாள் பிளான் போட்டுக்கிறாங்க.
1: சரிங்க, கட்டாயம் திட்டமிட்டு வாங்க. ஒரு நேயர் கூட சொன்னாரு, திட்டமிட்டீங்கன்னா வந்து எல்லாமே நடக்குங்க, இதுக்கு ஒரு நாள் பத்தலை அப்படின்னு சொல்லி நம்மளாம் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க ஒரு நாள் வந்து பிளான் பண்ணி வாங்க, கொடைக்கானலுக்கு சந்திக்கலாம். நன்றிங்க. இப்ப இணைப்பில் யாரு? வாங்க, வணக்கம். 9:34 இணைப்புல வந்துட்டீங்க, பெயர் சொல்லுங்க ஐயா.
2: சுமனியா மேடத்துக்கு இனிய காலை வணக்கம். கூடிய நிகழ்ச்சி நிகழ்வது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமுரா தாலுகா கீரங்குடி கிராமத்துல அசோக் குமார் பேசுறேன் மேடம்.
1: அசோக் குமார் சொல்லுங்க ஐயா.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நாள் பத்த மாட்டேங்குது
2: மேடம். மதுரை, விருதுநகர், தேனி, சேலம் மாவட்ட நேர்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஒன்னா குரூப் கான்பரன்ஸ் கால் போட்டு பண்பலை நிகழ்ச்சியை பத்தி நாள் படிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்போம் மேடம்.
1: இதெல்லாம் வேற நடக்குதா? சரி,
2: ஒரு இப்ப குறிப்பா ஆசிர் ஒரு குக்குள்ள ஒரு பாட்டு போட்டோம்னு இங்களே, என்னோட பாட்டு வந்துச்சு, உன்னோட பாட்டு வந்துச்சா? என் பாட்டு வரல. ஒரு கடிதம் எழுதுனா கூட என்னோட விபத்துல ரெண்டு தரம் வந்துச்சு, பதிவு கேட்டேன். இப்படி பேசிக்கிட்டே இருப்பேன் மேடம். மணிக்கிற நைட்டு 11 மணி 12 மணி வரை கூட பேசிக்கிட்டே இருந்திருக்கோம் மேடம்.
1: ஓ, அதுக்கே உங்களுக்கு நாள் பத்தல. பண்பலைய பத்தி பேசுறதுக்கு, அதாவது பண்பலை நிகழ்ச்சிகளை கேக்குறதுக்கு கூட சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சோடாமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். லேர்ன், இனோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ் திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
8: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
10: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
11: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
12: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
13: வாவ்,
12: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
14: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
15: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.

0: சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
0: தொடர்புக்கு 9524936156.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்,
3: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.

0: நாள் முழுக்க பத்தாது அப்படின்னு வானவில் நிகழ்ச்சியில் கேட்டிருக்கிறோம். எது எதுக்காக அப்படின்னு நிறைய நேர்கள் தங்களுடைய குழந்தைகளோட செலவழிக்க, நண்பர்களோட செலவழிக்க, சுற்றுலா போக, இந்த பண்டிகை தினங்களுக்குள்ள வந்து கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ இணைப்பில் 9:40 யார் வந்திருக்கிறீங்க, என்ன சொல்ல போறீங்க, வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம், திருப்பூர் மாவட்டம் பூங்குடி பேசுறேங்க.
0: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பூங்குடி, சொல்லுங்கம்மா.
1: அனைவருக்கும் 18 வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள், சொல்லுங்க.
1: நான் அம்மா வீட்டுக்கு போறது, அம்மா வீட்டுக்கு போய் செலவு ஒரு நாள் அந்த நாள் பத்தாதுங்க மேடம். எனக்கு ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குமோ அப்படின்னு தோணுங்க
0: அம்மா வீட்டுல இருக்கிறதுக்கு.
1: அம்மா அண்ணன் எல்லாத்து கூட பேசிட்டு இருக்கிற நாள் பத்தாதுன்னு தோணுங்க எனக்கு.
0: இன்னும் 2-3 நாள் வேணும். சரிங்க, இன்னும் 2-3 நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கா?
1: ஆமாங்க மேடம், நாங்க வேலை இருக்கிறதுனால அம்மா இன்னைக்கு நோம்பிக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு போயிட்டு 100 நாள் கிடைக்குமோ அப்படின்னு தோணுதுங்க. ஆனா நல்ல தலைப்பு கொடுத்துக்கிறீங்க மேடம், நன்றிங்க மேடம்.
0: நன்றிங்க. அதாவது அம்மா வீடு மாதிரி எந்த வீடுங்க வரும், அங்க இருக்கிறதுக்கு வந்து எனக்கு நாளே பத்தாதுங்க அப்படின்னு ஒரு அப்படியே ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க பூங்குடி அம்மா. நன்றிங்க. இணைப்பில் யாரு, வாங்க வணக்கம்.
2: அதாவதுங்க நம்ம சொந்தக்காரங்க ராமநாடு பக்கம் குலதெய்வம் இருக்கு, அங்க கிடா வீட்டுக்கு கூப்பிட்டு பாக்க.
0: சரிங்க.
2: இங்க பசுல உட்காந்தோடனே போய் அங்க போய் அண்ணாந்து பார்த்தா பாதி பொழுது போயிருக்க, சாப்பிட முடியும் முக்கா பொழுது போயிரு,
0: நன்றிங்க. அதாவது கணேசன் ஐயாவோட இந்த சிரிப்பை கேக்குறதுக்கு ஒரு நாள் முழுக்க பத்தாதுங்க, எந்த நிகழ்ச்சியில வந்தாலும் இந்த சிரிப்போட தான் வருவாரு, அதற்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வாங்க வணக்கம்.
3: இயற்கை இயற்கை காட்சிகள், அதுவும் சென்னை எல்லாம் சுத்தி பாக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பீச் இருக்கு, நிறைய இடங்கள், மால்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப எனக்கு ஒரு நாள் பத்தவே பத்தாது. இன்னும் என்ன மேம், கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சு நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பாப்போம் பாத்தீங்களா, அவங்க கூட கான்டாக்டே இருக்காது, எதேச்சியா அப்படிதான் ஒரு மாதிரி ஒரு நாள்
0: பண்ணிருக்கேன்.
3: ஆமா, அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் ஒர்க் பண்றாங்கன்னு அவங்களை பத்தி அந்த சுய விவரங்கள் சொல்லுவாங்க. அது கேட்கறதுக்கு ஒரு நாள் பத்தாது மேம். இன்னும் ஒரு நாள் கடன் வாங்கியாவது அடுத்த நாள் பேசணும்னு நினைப்போம்.
0: நண்பர்கள்ட்ட சும்மா பேசுறதுக்கே

0: பத்தாது. அது வந்து பழைய நண்பர்கள், முன்னொரு காலத்தில் படித்த நண்பர்களை எதேச்சியாக சந்திக்கிறப்போ வர அனுபவங்களுக்கு ஈடினே இல்லைங்க. அதுக்கு நிச்சயம் ஒரு நாள் பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க சந்திரசேகர். நன்றிங்க. இணைப்பில் யார் வாங்க? 9:44 நிமிடத்தில் கோடை பன்மலை நூறு பிள்ளைங்களோட வானொலி நிகழ்ச்சியில் பேர் சொல்லுங்க.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம். மேடம் பேர் சொல்லுங்க.
1: நாங்க பரமத்தி வேலூர்லருந்து செல்வி பேசுறேன்.
0: பரமத்தி வேலூர் செல்வி, சொல்லுங்க செல்விமா.
1: எனக்கு 3 பொண்ணுங்க மேடம்.
0: சரிங்க.
1: 6 பேரும் பெற்றிருக்க. அவங்க எல்லாம் நோம்பிக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்ன சமைக்கிறதுன்னு கேட்டு சமைச்சு குடுக்கறதுலயே பொழுதாயிருதுங்க மேடம்.
0: 6 பேரும் பேத்திக்கிட்ட ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு டிஷ் கேட்டா அப்புறம் எப்படி உங்களுக்கு ஒரு நாள் பார்த்தோம்?
1: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு
0: சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே சமைச்சு கொடுத்துருவீங்களா? பேரம்பேத்திகளுக்கு செஞ்சு கொடுத்தாலும் அந்த நாள் பத்தலனாலும் அது ஒரு சந்தோஷத்தோட தான் சொல்றீங்கல்ல? மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. நன்றிங்க செல்வியம்மா, இதே சந்தோஷத்தோட இருங்க. இணைப்புல யார் வந்திருக்கீங்க பாக்குறதுக்கு முன்னாடி? கோடை பண்பலை நூறு புள்ளி 5
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: மின்னஞ்சலாடும் நினைவுகளோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. எனக்கு ஒரு நாள் முழுக்க எனக்கு பத்தாதுங்க அப்படின்ற தலைப்பில் கேட்டவங்க அட்டகாசமாக ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப நகைச்சுவையோட நிறைய நேர்கள் பகிர்ந்துருக்கிறாங்க. அந்த வகையில் இணைப்பில் யாருங்க, வாங்க வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: காலை வணக்கத்தோடு சேலம் வேம்படி தளத்திலிருந்து தண்டபாணிமா.
0: சொல்லுங்க ஐயா.
1: ஒரு நாள் போதாது, அதே சமயத்தில் இரு கண்களும் போதாது. நம்ம தமிழகத்துல உள்ள குடவரை கோயில்கள் எல்லாம் இருக்கு
0: இல்லைங்களா,
1: கல்லிலே கலைவண்ணம் கண்டால் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த குடவரை கோயில்கள்லாம்
0: பாக்குறதுக்கு கண்கள் பத்தாது,
1: கண்களும் பத்தாது இல்லாலும் பத்தாது. இந்த மாதிரி நிறைய நிறைய அதிசயங்களுக்கு அதை கற்களால் வடிக்கப்பட்ட சிலைகள் எல்லாம் கோயில்கள்ல சரி இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரசிப்பு தன்மை இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நாள் பத்தாது. அதே மாதிரி சித்தன்ன வாசல் ஓவியங்கள் நான் வரைக்கும் நான் பார்த்தது
0: இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன்.
1: ஆமா கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அதை போய் ஒரு நாள் பார்க்கணும். ஆனா ஒரு நாள் போதுமா போகலையா தெரியல, ஆனா ஒரு நாளாவது போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன்.
0: அதாவது கலைநயம் மிக்கவங்களுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினீங்க. சும்மா போன வந்தோம்னு இல்லாம கலைநயம் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு நாள் முழுக்க வந்து பத்தவே பத்தாதுங்க அப்படின்னு. நன்றிங்க, அருமையா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க ஐயா. இணைப்பில் யாருங்க, வாங்க வணக்கம்.
2: சரிமா
0: வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க.
2: எங்க அன்பு தங்கச்சி சோனியா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கு இனிய மகிழ்ச்சியான காலை வணக்கம். சகோதரி எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன். இனிய மகிழ்ச்சியான காலை வணக்கம், பேர் சொல்லிருங்க.
2: தஞ்சாவூர் அப்ரகாம் படைதலிருந்து பத்மாவதி பேசுறேன்ப்பா. வாழ்த்துக்கள், இன்னைக்கு ஆடிப்பிறகு திருநாள் நல்வாழ்த்துக்கள்ப்பா உங்களுக்கு, நம்ம நேத்திர பணியாற்ற அனைத்து உடன்பிறப்புகளுக்கும்
0: அனைவருக்கும், உங்களுக்கும் ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க, பத்மாவதியமாக ஒரு நாள் முழுக்க பத்தாதுங்க அப்படின்னா என்ன விஷயத்துக்கு?

0: நான் எந்த விஷயமா அந்த பத்தல சொல்லி எல்லாம் பொருட்படுத்த மாட்டேன்ப்பா. கோடை பண்புல நிகழ்ச்சியில கேட்ட ஒரு நாள் பத்த மாட்டேங்குதுப்பா.
1: அப்படிங்களா?
0: ஆமா, 24 மணி நேரம் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதே சமயம் உங்களுக்கு எல்லாம் ஓய்வு வேணும் இல்லையா அந்த பனி பிரதேசத்துல,
1: அதனால பாவப்பட்டு விடுறீங்க. குளிர்பிரதேசத்துல ரொம்ப கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு உங்க மேல ஒரு கருணையின் அடிப்படையில எனக்கு அந்த நாளை வந்து நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. நன்றிங்க மாய் பயணப்பில் யாரு? வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, பெயர் சொல்லுங்க.
2: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் ஆலமட்டிலிருந்து எஸ் ராமர்.
1: ராமர் சொல்லுங்க
2: மேடம். நம்ம கோடை பண்பலை 100.5 ஒளிபரப்புற 18 மணி நேரம் ஒளிபரப்புற ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிய அருமையா தொகுத்து வழங்குறீங்க. அதுக்கு அன்பு அறிவு வளர்ச்சி வளமை பெருமை எல்லாத்தையும் தொடர்ந்து கேட்டுட்டு ஒரு 2 போஸ்ட் கார்டு எழுதுறதுக்கு நேரம் பட்ட
1: மாட்டேங்குது.
2: எல்லாமே சூப்பரா இருக்கு. எதை வாழ்த்து எழுது, எதை வித்துறது, ஏண்டா அதை எழுதுன லெட்டரை திரும்ப கொண்டு போய் போடுறதுக்கு தாமதமாயிரும் போஸ்ட் பாக்ஸுக்கு. அதுல அந்த வாரம் படிக்க தங்கள் அன்புடெல்லாம் படிக்க முடியாம போயிடுறாங்க. அத அவங்கள குறை சொல்றதா? எழுதி வச்சுக்கிட்டே பாக்கெட்லயே வச்சிருக்கேன், போவேன் மறந்துடுவேன்.
1: என்னங்க செய்யலாம் சொல்லுங்க.
2: இந்த ஒரு நாள் போதவே போத மாட்டேங்குது மேடம். இதுக்கு ஐடியா வேற எதுவும் தெரியல எனக்கு.
1: அதாவது வந்து நீங்க வந்து
2: சொல்றாங்களான்னு பாப்போம் மேடம்.
1: சரிங்க, அதாவது நிகழ்ச்சி கூட கடிதத்தை எழுதுறதுக்கு எனக்கு நேர பத்தலைங்க. எதை எழுதுறது எதை விடல, ரொம்ப அப்படியே அன்பா பேசுறாங்க நம்ம நேர்கள்லாம். ரொம்ப நன்றிங்க ராமர். இப்ப இணைப்புல யார் வந்திருக்கிறாங்க சந்திச்சலாம். 9:50 கோடை பண்பலை 100.5 வானவள் நிகழ்ச்சியில வாங்க. வணக்கம்.
3: பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி.
4: ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் மேடம்.
1: ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். பேர் சொல்லுங்க.
4: மல்லிகா ஆர்மம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம்மா.
1: சொல்லுங்க மல்லிகா ஆறுமுகம் ஐயா.
4: அதாவது நாங்க கை தெரிஞ்ச வேலை பண்றோம்.
1: சரிங்க.
4: எங்களுக்கு 24 மணி நேரம் வேலை செஞ்சாலும் காண மாட்டேங்குது இப்ப இருக்கிற சூழ்நிலையில. அதுவும் போக நாமக்கல் மாவட்டத்துல திருச்செங்கோட்டுல உங்களை பார்த்தது பிரிந்து வரும்போது மன வேதனையோட தான் வந்து நம்ம எப்ப பாக்க போறோமோன்னு.
1: அப்படிங்களா?
4: ஆமா, அது ஒரு வருத்தம் ரொம்ப இருக்கு.
1: சரிங்க.
4: சரிங்க,
1: ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது நம்ம அன்பு நேர்களோட அன்புக்கு அளவில்லாம போயிட்டு இருக்குங்க. அதாவது நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களை பேசுறதுக்கு 4 பத்தலன்றாங்க, நிகழ்ச்சியை கேட்க 4 பத்தலன்றாங்க, அதை பத்தின கடிதம் எழுதி போடுறதுக்கு 4 பத்தலன்றாங்க. உதயவிழா அன்னைக்கு பார்த்துட்டு உங்களை பிரிஞ்சு வர மனசில்லாம வந்தமேங்க, அந்த 1 பத்தலேங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றிங்க மல்லிகா ஆறுமுகம் ஐயா. தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம். முன்பாக கொடைப்பண்பலை 100.5.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
8: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
10: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

அதாவது இணைப்பில் வந்த நேர்களில் பெரும்பாலானோர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கொடைக்கானல் வந்துட்டோம்னா அவசர அவசரமாக வந்துட்டு போகிறோங்க, இந்த மலைகளை சுற்றி பார்க்க முடியல, இந்த காடுகள் இந்த குளிரெல்லாம் அனுபவிக்க முடியல அப்படின்னு. அவங்களுக்காக தான் இந்த பாடல் வந்து இப்போ ஒளிபரப்பினோம். அப்படியே கேட்டு இன்னொரு நாள் வந்து திட்டமிட்டு நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு போங்க.

0: அதாவது இணைப்பில் வந்த நேர்களில் பெரும்பாலானோர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கொடைக்கானல் வந்துட்டோம்னா அவசர அவசரமாக வந்துட்டு போகிறோங்க, இந்த மலைகளில் சுற்றி பார்க்க முடியல, இந்த காடுகள் இந்த குளிரெல்லாம் அனுபவிக்க முடியல அப்படின்னு. அவங்களுக்காக தான் இந்த பாடல் வந்து இப்போ ஒளிபரப்பினோம். அப்படியே கேட்டு இன்னொரு நாள் வந்து திட்டமிட்டு நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு போங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க நிறைவான நேரத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் முழுக்க பத்தலைங்க எனக்கு இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு, கேட்கறதுக்கு, பார்க்கறதுக்கு, ரசிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள் மேடம்.
0: சொல்லுங்க பெருமாளையா.
1: மேடம் நான் பண்பலைக்கு கோடை பண்பலைக்கு மேடம் கலக்கடல் திக்குமுக்கு எழுதுவோம் மேடம் அடிக்கடி.
0: சரிங்க.
1: சென்ற வாரம் உட்கார்ந்த மேடம் இந்த கலக்கலுக்கு திக்குமுக்குக்கும் அந்த கருவை கிடைக்க மாட்டேங்குது மேடம்.
0: அப்படிங்களா, ஏன் அப்படி
1: எழுதி எழுதி இப்போ ஒரு ஒரு பாயிண்ட் எழுதுனா இன்னொரு பாயிண்ட் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே போறதா இருக்குது மேடம்.
0: ஒரு நாள் முழுக்க யோசிச்சு கலக்கலுக்கு வந்து செலவழிக்கிறீங்க.
2: என்ன
0: ராஜகுமாரியம்மா இவ்வளவு தாமதமா வரீங்களே,
2: என்னமா
0: ஒரு நாள் முழுக்க பத்த மாட்டீங்கம்மா, அந்த இணைப்புல வந்துட்டா அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லுங்க ராஜகுமாரியம்மா.
2: அம்மா ஒரு நாள் பத்தாதுங்கம்மா, ஒரு மக கருவூர்ல இருக்கா, ஒரு மக கோயம்புத்தூர்ல இருக்காம்மா. எனக்கு பத்தாதுங்கம்மா, ஒரு மக பக்கத்துல இருக்க விருதுநகர்ல.
0: சரிங்க.
2: இருந்தாலும் பத்தலங்கம்மா, என்ன செய்யறதுன்னு பிள்ளைய முகத்தை மட்டும் பாத்துட்டு ஓடி ஆர வேண்டியதா இருக்கு.
0: தாய் உள்ளம் தாய் உள்ளம் தாங்க, அப்படியே இரண்டு கண்கள் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு பிள்ளை அங்க இருக்கா, இன்னொரு பிள்ளை இங்க இருக்கா, என்னங்க செய்ய சொல்றீங்க அப்படின்றீங்களா? இப்ப நீங்க பேசுறது கேட்டு உடனே உங்க மகள்கள் எல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றிங்க ராஜகுமாரியம்மா. இப்ப இணைப்புல நிறைவான நேரா யார் வந்திருக்கீங்க, வாங்க வணக்கம்.
3: பெங்களூர் மகளிர் வீட்டுல இருக்கும் போது தோலட்டிருப்பா ஊட்டி போயிருந்தேன் மேடம்.
0: சரிங்க.
3: கூடலூர்ல இருந்து கூடலூர்ல இறங்கிட்டு மேயர் போற செக் டேமுக்கு வந்து பஸ்ல அப்படியே இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டே போனேன்
0: மேடம். சரிங்க.
3: அப்புறம் அங்கேருந்து ஊட்டி போனேன் மேடம். இதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாதுன்னு இப்ப இந்த நீங்க வச்சிருக்கிற தலைப்ப நினைக்கும் போது எனக்கு வந்து அதை பத்தி சொல்ல தோணுது மேடம்.
0: அன்னைக்கே வந்து நம்ம போயிருக்க முடியாதோ, அன்னைக்கே வந்து அவசரமா வந்துட்டோமோ அப்படின்னு வந்து இப்ப தோணுது.
3: அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் டே இருந்தேன். அப்புறம் வந்து கூனூர் பேட்டை என்னாலும் ஊட்டிய
0: நன்றிங்க நடராஜன் ஐயா.

வாரத்தை இழுத்து 10-15 நாளாக ஆக்கணும் அப்படின்னா நம்மளால் முடியுமாங்க? நிச்சயமாக முடியாது. அதனால் கொடுக்கப்பட்ட கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றிகளோடு விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே.

வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எஸ் அனீஷ், நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகள் அரங்கேற்றம் எஸ் கலைவாணி. கைனினியின் கைவண்ணம் சுரேந்தர் வேல்முருகன். இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள் முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

0: கோடை பண்பலையின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வான

வணக்கம். வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 500 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 47 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 68 கனஅடியாக சற்று அதிகரித்துள்ளது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஏராளமானோர் வழிபாடு நடத்தினர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றின்கரையில் பெண்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் 3 நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் 1000கணக்கான மக்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரியை வணங்கி வழிபட்டனர். மதுரை மேலூர் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திண்டுக்கல்லில் மரகுடோன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் கருகி நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,00,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

தேன் சிந்தும் இசை முகில் கோடை பண்பலை வானொலி 100.5 பண்பலை வானவில் இந்தியா. இன்று வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான வரலாற்று தகவல்களை தரக்கூடிய நம்முடைய நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில இந்த வாரம் வரலாற்று பக்கங்களில் இருக்கக்கூடிய பல் சுவையான செய்திகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு துறையிலிருந்தும் சுவாரஸ்யமான செய்திகள் கைவசம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம் இந்த பாடலோட.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி, அட்டானமஸ், கோவை கல்வி, கோவில்பட்டியில் BE BTECH அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி, கோவில்பட்டி.
11: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்,
12: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
11: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
12: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
11: NAAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
12: கவுன்சிலிங் கோட் 2620.
11: மேலும் விவரங்களுக்கு 9443734670.

கோடை பண்பலை வானொலி 100.5 வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் வரலாற்று பக்கங்களில் இருக்கும் சுவாரஸ்யமான செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.

சரி, நம்மளுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் குடை. இந்த குடையினுடைய வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த குடையானது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் குடைகள் சூரிய வெப்பத்திலிருந்து மனிதனை காக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் நிழலை தரக்கூடிய ஒரு பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட குடைகளை பரோசோல் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்த குடைகளுக்கு கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு இருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நம்ம சங்க இலக்கியங்களில் கூட இந்த குடைகளை பற்றிய செய்திகள் நிறையவே இருக்கு. பண்டைய காலத்துல குடையானது அரசனுடைய சின்னமாக கருதப்பட்டிருக்கு. அரசனுடைய முடிப்புனைவு விழாவில் கூட வெண்மையான குடை அளிக்கப்பட்டதாக கலிங்கத்தபரணி சொல்லுது. அதே மாதிரி குடை அரசு உரிமையை குறிக்கிறது அப்படின்ற பொருள்ல புறநானூற்றுல கொற்ற வெண்குடை அப்படின்னு ஒரு சொல் வருது. சேரன் செங்குட்டவன் மாலை வெண்குடை மன்னன் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்படுறாரு. இதை வைத்தெல்லாம் பார்க்கிற போது குடையானது அரசினுடைய முக்கிய சின்னமாகவே கருதப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. இப்படிப்பட்ட குடையானது ஆரம்ப காலகட்டத்துல வெளிநாடுகள்ல, குறிப்பா கிரேக்க நாடுகள்ல தயாரிக்கப்பட்டிருக்கு. அன்றைய காலகட்டத்துல வெயிலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து சீனர்கள் தான் மழை பெய்யும் போது குடையை பயன்படுத்தக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி இருக்காங்க. மழையில் நனையாமல் இருக்கக்கூடிய குடையை உருவாக்குனதும் கூட சீனர்கள் தான். மெழுகு, மரக்கோந்து இந்த மாதிரியான கலவையை கொண்டு குடை துணியின் மேல எல்லா இடங்கள்லையும் பூசி அதுக்கப்புறம் அந்த குடைய மழை பெய்யும் போது தலைக்கு மேல தூக்கிட்டு போவாங்களாம். வார்னிஷ் மாதிரியான ஒரு வகையான பெயிண்டையும் அந்த சீனர்கள் அதுல பயன்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரக்கூடிய நவீன குடைகளுக்கு ஆதாரமாக அடிப்படையாக விளங்கக்கூடிய குடையை கண்டுபிடிச்சவர் சாமுவேல் ஃபாக்ஸ் அப்படின்ற ஆங்கிலேயர் தான். இவர் குடைகள் தயாரிக்கக்கூடிய பணியில ஆரம்ப காலத்துல ஈடுபட்டிருக்காரு. சாமுவேல் ஃபாக்ஸ் தான் ஸ்டீல் கம்பிகள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய குடைகளை 1852 ஆண்டுல கண்டுபிடிச்சிருக்காரு. இது எப்படி இருந்தாலும் இந்த குடைகளானது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடியதற்கு காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. பெரும்பாலான குடைகள் கருப்பு நிறத்தில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். சூரிய ஒளிய கருப்பு நிறமானது உறிஞ்சும், தரையினுடைய வெப்பத்தை முகத்துல பிரதிபலிக்காது, அழுக்கப்பட்டா கருப்பு நிறம் எளிதில் தெரியாது அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் வரலாற்று பார்வையில பார்க்கும்போது நவீன குடை பிரிட்டன் கண்டுபிடிப்பு அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொன்னோம். எப்போதும் மழை பெய்யக்கூடிய இங்கிலாந்துல வலிமையாகவும் எடை குறைந்ததாகவும் தயாரிக்கப்பட்ட குடைகள் கருப்பு நிற துணியால தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பெரும்பாலான குடைகள் கருப்பு நிறத்திலேயே தயாரிக்கப்படுது. இன்னைக்கு பல வகையில் இருக்கக்கூடிய குடைகள் பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. இந்த குடைகளுக்கு ஆரம்ப காலத்துல பரோசோல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது ஆங்கிலத்துல இப்போ அம்பர்லா அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருந்தாலும் நம்மை காக்கக்கூடிய ஒரு பொருளாக அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களை கடந்து குடை தனித்த வரலாற்றோடு நிற்கிறது அப்படின்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மை.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும்

0: ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

கோடை பண்பலை வானொலி 100.5 வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் வரலாற்று பக்கங்களில் இருக்கும் சுவாரஸ்யமான செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.

இந்த வார நிகழ்ச்சியில் வரலாற்று பக்கங்களில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வரிசையில் அடுத்து குடையினுடைய சுவாரஸ்ய தகவல்களை தொடர்ந்து இட்லியினுடைய வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்க போகிறோம். இது இட்லியை பற்றியா அப்படின்னு சாப்பாட்டு பிரியர்கள் ஆச்சரியப்படக்கூடும். ஆமாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய இட்லிக்கும் கூட வரலாறுன்றது இருக்குது. தென்னிந்தியாவில் பால்குடி மறந்த குழந்தைகள்லிருந்து பல்விழந்த தாத்தாக்கள் வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் இட்லி அப்படின்றது. குழந்தைகள், நோயாளிகள், பத்தியம் இருப்பவர்கள், விரதம் இருப்பவர்கள் அப்படின்னு தொடங்கி எல்லோருமே சாப்பிடக்கூடிய ஒரு எளிய உணவாக இட்லி அப்படின்றது இருந்துட்டுருக்கு. இந்த இட்லி மாவில் நல்ல பாக்டீரியாக்கள் வளருது அப்படின்றது இது சாப்பிடுவதற்கான ஒரு காரணம். ரெண்டாவது, நீராவியில் வெந்த இந்த இட்லியானது எளிதில் செரிமானமாகக்கூடிய ஒரு சிற்றுண்டியாக இருக்கு. எந்த விதமான பக்க விளைவுகளையும் இது ஏற்படுத்துவதில்லை அப்படின்றதுனால இந்த இட்லி எல்லோராலையும் விரும்பி சாப்பிடப்படுது. இட்லியினுடைய தாயகம் இந்தியா அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது இல்லை, இந்தோனேஷியா அப்படின்னு உணவு வல்லுநர்கள் சொல்றாங்க. கிபி 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தியாவில் நீராவியில் வேக வைக்கப்பட்ட உணவு வகைகள் இல்லை அப்படின்னு சீன பயணியான யுவான் சுவாங் தன்னுடைய பயண குறிப்புகளில் பதிவு செஞ்சுருக்காரு. இட்லியினுடைய தாயகம் இந்தியா இல்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதை பற்றிய ஒரு ஆய்வே கூட நடந்திருக்கு. ஆமாம், இந்தோனேஷியா தான் இட்லியினுடைய தாயகம் அப்படின்னு அந்த ஆய்வினுடைய முடிவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேடி அச்சையா அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு விஞ்ஞானி, ஊட்டச்சத்து மற்றும் உணவு வரலாற்று ஆய்வாளரும் கூட. இவர் நம்முடைய கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் குல்லேகல்ல பிறந்தவர். இவர் இட்லியை பற்றி ஒரு ஆய்வை நடத்தியிருக்காரு. இந்திய உணவு ஒரு வரலாற்று அகராதி அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. ஏ ஹிஸ்டோரிக்கல் டிக்ஸனரி ஆஃப் இந்தியன் ஃபுட் அப்படின்றதான் அந்த ஆங்கில நூலினுடைய பெயர். இதில் உளுந்தை தயிரில் ஊற வச்சு நல்லா அரைச்சு நெய்யில் சமைத்த ஒரு வகையான உணவு தான் கெட்லி. இதை இந்தோனேசியாவில் விவசாயிகள் காலையில் உணவாக எடுத்துக்குவாங்களாம். இதை சாப்பிட்டுட்டு போயிட்டு வயலில் வேலைகள் செய்வாங்களாம். நீண்ட நேரம் இது பசி தாங்கும், சோர்வையும் விவசாயிகளுக்கு தராது அப்படின்றதுனால அவர்களுக்கு மிக முக்கியமான உணவாக இந்த கெட்லி அப்படின்றது இருந்திருக்கு. இதில் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், வைட்டமின் சத்துக்கள், இந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாமுமே நிறைய நிறைஞ்சிருக்கு. இந்த கெட்லினுடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்றைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இட்லி அப்படின்னு ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இட்லி அப்படின்றது தமிழர்களுடைய உணவோட, இல்லை இந்தியர்களுடைய உணவோட ஒன்றிணைந்த ஒரு உணவாகவே மாறி போயிருச்சு. ஒரு இட்லிக்கு 5 அல்லது 6 வகையான சட்டினிகள், சாம்பார், மிளகாய் பொடி அப்படின்னு பல்சுவையோடு விற்கக்கூடிய இட்லிகளை நம்ம பார்த்துருக்கோம். மதுரை மல்லிப்பூ மாதிரியான இட்லி, இட்லிக்குன்னே பெயர் பெற்ற கடைகள், 5 நட்சத்திர விடுதிகள் தொடங்கி கையேந்தி பவன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடைகளிலும் இன்றைக்கு இட்லி அப்படின்றது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு பதார்த்தமாகவே மாறியிருக்கு. இப்படிப்பட்ட இட்லிக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கி ஆண்டுதோறும் மார்ச் 30ஆம் தேதி அன்னைக்கு உலக இட்லி தினம் அப்படின்ற தினமே கொண்டாடப்படுது. அந்த அளவுக்கு இந்த இட்லி

உலக அளவில் பிரபலமாகி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். கேட்கும் போதே சுவாரஸ்யமாக இருக்குல்ல. இன்னமும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு வரலாற்று பக்கங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு. இது வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
5: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.

கோடை பண்பலை வானொலி 100.5 வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் வரலாற்று பக்கங்களில் இருக்கும் சுவாரஸ்யமான செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.

வரலாறு அப்படின்றது வெறும் போர்களை பற்றியும் வெறும் நிகழ்ச்சி குறிப்புகளை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு பக்கங்கள் அல்ல. அதில் பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளும் அடங்கி இருக்கு. அதை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. இட்லியோட வரலாறு, அதுக்கு முன்னாடி குடையோட வரலாறு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ அறிவியல் வரலாற்று பக்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞரையினுடைய வினோத பழக்கங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இயற்பியலில் தன்னுடைய பங்களிப்புக்காக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில வினோதமான சம்பவங்கள் வரலாற்று பக்கங்களில் இருக்குது. அது என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐன்ஸ்டீன் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் தன்னுடைய தோற்றத்தை பற்றி அவர் அவ்வளவாக கவலைப்பட மாட்டார். அது அவருடைய புகைப்படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக மேலை நாடுகளில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய தோற்றத்திற்கும் உடைக்கும் முக்கியத்துவம் காட்டுவது வழக்கம். உடை அணியும் போது அதற்கு தகுந்த மாதிரி காலில் சாக்ஸ் அணிவதும் ஷூக்கள் அணிவதும் அவர்களுடைய வழக்கம். ஆனால் ஐன்ஸ்டீன் எப்பவுமே சாக்ஸ் அணிவதில் அவ்வளவு விருப்பம் இல்லாதவராக இருந்திருக்காரு. பல நேரங்களில் அதை அணியக்கூட மறந்துடுவாராம். இவ்வளவு ஏன், அவருக்கு 1921 நோபல் பரிசு வழங்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் பார்த்தா கூட அவர் தன்னுடைய காலில் சாக்ஸ் அணியலை அப்படின்றத நம்மால் உணர முடியும். சின்ன வயசுலேருந்தே ஐன்ஸ்டீனுக்கு காலில் சாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலுறை அணிவதில் ஒரு சோம்பேறித்தனம் இருந்திருக்கு. ஏதோ ஒரு வகையில் அவர் பாதிக்கப்பட்டிருப்பார் போல. அதே மாதிரி அவர் தன்னுடைய சிகை அலங்காரத்திலையும் கூட அதிகமாக கவனம் செலுத்தினது கிடையாது. எப்போதும் கலைந்த சிகை தோற்றத்தோடையே அவர் காணப்படக்கூடிய புகைப்படங்களை நம்ம பார்த்துருப்போம். தலைமுடியை சீர்படுத்தக்கூடிய அற்ப விஷயங்களில் நேரத்தை வீணடிக்க அவர் விரும்பல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய மர்மங்களை அவிழ்ப்பது மாதிரியான முக்கிய விஷயங்களில் தன்னுடைய ஆற்றலை அவர் செலுத்த விரும்பினதாகவும், தலைமுடி களைஞ்சா ஒழுங்குபடுத்தக்கூடிய பணியில் தன்னுடைய நேரத்தை அவர் வீணாக்கவில்லை அப்படின்னும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஓ, இதை வைத்தெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய மனிதராக இருப்பாரோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அது கிடையாது. குறும்பு

தனத்திற்கும் விளையாட்டுக்கும் பெயர் பெற்றவர் ஐன்ஸ்டீன். அவர் எப்போதுமே தன்னுடைய நண்பர்களோடையும் சக ஊழியர்களோடையும் விளையாடிக்கிட்டே இருப்பாராம். புகைப்படங்களில் எப்பவும் நாக்கை நீட்டி இருப்பது மாதிரியான குறும்புத்தனத்தில் போஸ்ட் கொடுப்பாரு. அவர் அன்னைக்கு எப்படி கொடுத்தாரோ தெரியல, இன்றைக்கு அதுவே மருவி சுயப்படம் எடுக்கிற போது வாயை உதட்ட ஒரு மாதிரியாக சுழிக்கிறது இன்னைக்கு ஒரு கலாச்சாரமாகவே போயிடுச்சு. அதே மாதிரி இயற்பியல் விஞ்ஞானியான ஐன்ஸ்டீனுக்கு மருதி அப்படின்றது நிறையவே இருந்திருக்கு. அடிக்கடி முக்கியமான ஆவணங்களையும் சந்திப்புகளையும் கூட மறந்துடுவாராம். ஒரு சமயம் பல்கலைக்கழகத்தில் விரிவுரை கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு திரும்புவதற்காக வாடகை கால் டாக்ஸியில் வந்திருக்காரு. அவருடைய வீட்டு முகவரியை கேட்டப்போ அதை அவரால் சரியாகவே சொல்ல முடியலையாம். பார்த்துக்கோங்களேன், அறிவியல் வரலாற்றில் நீக்க முடியாத ஒரு பெயர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவருக்கே இப்படிப்பட்ட வினோத பழக்கங்கள் இருந்திருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு நம்ம சொன்ன வினோத பழக்கங்களில் பலதும் நமக்கு இருக்கக்கூடும். என்ன, அறிவியல் துறையில் அவர் பல சாதனைகளை செஞ்சுருக்காரு, நம்ம எந்த துறையில் சாதிக்கிறது அப்படின்றத பற்றி தான் ரொம்பவே யோசனையாக இருக்குது இல்லையா? யோசிப்போம், வரலாற்றில் நமக்கும் இடம் இல்லாமையாக போயிடும்.

நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லு.

0: கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
3: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.

கோடை பண்பலை வானொலி 100.5 வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் வரலாற்று பக்கங்களில் இருக்கும் சுவாரஸ்யமான செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.

இந்திய வரலாற்று பக்கங்களில் பல்வேறு இடங்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களாக இருந்தாலும் இப்போ நம்ம சொல்ல போகிற இடம் ரொம்பவே அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமாம், இந்த இடமானது ஒரு நாளில் உருவாக்கப்பட்டது அல்ல, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் எடுத்துக்கிச்சு. இந்த இடம், இந்த நினைவு சின்னங்கள் உருவாவதற்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளிலிருந்து 50 ஆண்டுகள் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கு. அது எந்த இடம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்திய வரலாற்றில் நம்முடைய டெல்லிக்கு எப்போதுமே சிறப்பிடம் உண்டு. ஆமாம், டெல்லி இந்தியாவினுடைய தலைநகர் அப்படின்றத தாண்டி ஆரம்பகால வரலாற்று பக்கங்களில் பல்வேறு நிகழ்வுகளையும் பல்வேறு நினைவு சின்னங்களையும் தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷ பூமி தான் டெல்லி. இந்த டெல்லியினுடைய மெஹரலி அப்படின்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம்தான் குதுப் மினார். குதுப் மினார் அப்படின்ற அரபு சொல்லுக்கு துருவம் அல்லது அச்சு அப்படின்னு பொருள். இந்த குதுப் மினார பகுதி வளாகத்தில் இருக்கக்கூடிய டெல்லியினுடைய இரும்பு தூண், குவாத்துல் இஸ்லாம் மசூதி, அலாய் தர்வாசா, இல்துமிஸ் கல்லறை, அலாய் மினார், அங்கே இருக்கக்கூடிய மதர்சா கல்லறை, சாண்டர்சனுடைய சூரிய கரிகாரம், இப்படி அந்த இடத்துல பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க சின்னங்கள் நிறையவே இருக்குது. வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்த்தா, கிபி 1193 குத்புதீன் ஐபக் டெல்லியை கைப்பற்றி தன்னுடைய வெற்றியினுடைய நினைவாக இந்த குதுப் மினாரை கட்டத் தொடங்கியிருக்காரு. குதுப் மினாருடைய கட்டுமானத்தை அவர் தொடங்கி இருந்தாலும் 14.3 மீட்டர் விட்டம் கொண்ட ஸ்தூபியினுடைய அடித்தளத்தை தான் அவர் நிறுவினார். மீதி பணிகளை அவருக்கு பின்னாடி வந்தவர்கள் தான் கட்டியிருக்காங்க. இந்த குதுப் மினாரை கட்டி முடித்தது குத்புதீன் ஐபக்கினுடைய மருமகனாக இருந்த இல்துமிஸ் அப்படின்றவர் தான். இந்திய வரலாற்று பக்கங்களில் குதுப் மினாருக்கு எப்போதுமே தனிச்சிறப்பு அப்படின்றது உண்டு. ஏன்னா இந்த வளாகம் ஆப்கானிய கட்டடக்கலைக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாகவும் இந்து இஸ்லாமிய கட்டடக்கலையினுடைய அடையாளமாகவும் இருந்துட்டுருக்கு. அதனால தான் 1993 நடைபெற்ற யுனெஸ்கோ மாநாட்டில் சிறந்த கலை, கட்டடக்கலை, வரலாற்று நினைவுகள், நினைவு சின்னம் அப்படின்றதனுடைய அடிப்படையில் யுனெஸ்கோவினுடைய 4வது விதியின் கீழே உலக பாரம்பரிய இடமாக இந்த குதுப் மினார் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இதையடுத்து இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட இடங்களுடைய வரிசையில் குதுப் மினார் சேர்க்கப்பட்டுச்சு. இன்றைக்கும் இந்த அழியாமல் இருக்கக்கூடிய குதுப் மினார் வரலாற்றில் ஒரு சிறப்பான இடமும் கூட.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, என்கிட்ட வந்து நிறைய கப்பிள்ஸ் வருவாங்க. வரும்போது அவங்க நிறைய டைம் கேட்கற கேள்வி, டாக்டர் எனக்கு நான் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டேன், நிறைய பிளட் டெஸ்ட் பார்த்துட்டேன், நிறைய ஸ்கேன்ஸ் பார்த்துட்டேன், எல்லா ரிப்போர்ட்டுமே எவ்ரி திங் சூப்பர். என் ஹஸ்பண்ட் சைடில் செமன் பார்த்துருக்காங்க, அதுவுமே சூப்பராக தான் இருக்கு. ஆனால் இன்னும் என்னால் ப்ரெக்னென்ட்டே ஆக முடியலையே, என்ன தான் ரீசனாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிம்பிளாக இதை யோசிக்கணும்னா, ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் கட்டிட்டோம், கட்டினக்கப்புறம் அதை வந்து கரண்ட்டு கொடுத்துட்டோம், வாட்டர் சப்ளை கொடுத்துட்டோம், எல்லாமே கொடுத்துட்டோம், எவ்ரி திங் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாம் கொடுத்த மாதிரி இருக்கு. ஆனால் சில சமயம் நீங்கள் கலெக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே போகிற பைப்லைனில் ஏதாவது பிளாக்கு, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வீடு கட்டும் போதே வருது இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு யூட்ரஸ் பார்க்கும்போது நார்மலாக இருந்தாலும், ஒரு கருமுட்டை நார்மலாகவே இருந்தாலும், சில சமயம் டியூபல் பிளாக் அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த பிளேஸில் தான் நமக்கு சில சமயம் கன்சீவ் ஆகாமல் ரொம்ப நாள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, நமக்கு அந்த ஆன்சரே தெரியல அப்படிங்கிற ஒரு சில பேருக்கெல்லாம் லேப்ரோஸ்கோப்பி மாதிரியான அட்வைசஸ்லாம் அவங்களுக்கு நாங்கள் வழங்குவோம். இந்த லேப்ரோஸ்கோப்பி மாதிரி அட்வைஸில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூப்ல ஏதாவது அடைப்பு இருக்கான்னு பார்க்கலாம். எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜர் காசுனே நம்ம சொல்லலாம். இந்த எண்டோமெட்ரியோஸ் சில சமயம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எவ்ரி திங் நார்மல்னு வரும் எல்லா ரிப்போர்ட்டுமே, ஆனால் ஒரு மினிமலாக ஒரு சேஞ்சஸ் தான் காமிக்கும். அந்த சேஞ்சஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம லேப்டாப்பை போட்டு பார்த்தோம்னா, அவங்க கிரேட் 4 எண்டோமெட்ரியோஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். கிரேட் 3 கிரேட் 4 எண்டோமெட்ரியோஸ்லாம் இருக்குதுன்னா, அவங்க நேச்சுரல் கன்செப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சு போயிடுது. சில பேருக்கு உள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன்லாம் ஆகி எங்கேயாவது ஒட்டியிருக்கும், டியூப்லாம் ஒட்டியிருக்கும், பெல்விஸ் நிறைய அட்கஷன்ஸ்லாம் கிரியேட் ஆகிருக்கும், சில பேருக்கு கரு முட்டைகளில் சிஸ்ட் இருக்கும், இந்த மாதிரியான நிறைய ரீசனுக்காக நம்ம லேப்ரோஸ்கோப்பி நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு சில சமயம் லேப்ரோஸ்கோப்பி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். இதில் ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர் தானே, இதை பண்ணலாமா, நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணலாமா, குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக லேப்ரோஸ்கோப்பிங்கிறது ஒரு சேஃபரான மெத்தட் தான். இதில் ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஓட்டையின் மூலமாக ஒரு கேமராவை உள்ளே செலுத்துகிறோம், உள்ளே செலுத்தி வயிற்றுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது இல்லையா, அதை மாதிரி கண்ணால் பார்த்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு டயக்னோஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளங்களை அதிலே ரெக்டிஃபை பண்ணியும் ரிசல்ட் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை இதிலே கொடுக்க முடியறதுனால நிறைய பேருக்கு கன்சீவ் ஆகாதவங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பி அந்த மாதிரி ஏதோ ப்ரொசீஜர் பண்ணும்போது அவங்க ஈஸியாகவே சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் இது அவசியம் நான் சொல்லலை, ஆனால் தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணுறதுனால அவங்க பூஸ்ட் ஆகும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்குமான சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.

இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில வரலாற்று பக்கங்களில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வரிசையில குடை, பெல்ட், இட்லி, இந்தியாவில் இருக்கக்கூடிய குதுப் மினார், நோபல் பரிசு பெற்ற இயற்பியல் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய வினோத பழக்கங்கள் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்போதுமே பரபரப்போடு இருக்கக்கூடிய நம்முடைய நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில இந்த வாரம் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய விதமா பல்சுவையான செய்திகளை உங்களோட நான் பகிர்ந்துகிட்டேன். நிச்சயமா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். அறிவிப்பாளர் கார்த்திகேயன். மீண்டும் வரும் வெள்ளி காலை 10 மணிக்கு வரும் வெளி

இதுவரை கேட்டு ரசித்தோம் பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள். இனி தொடரவிருக்கின்றது கல்லூரிகள் ஆட்டா. நிகழ்ச்சியின் முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஆடிப்பெருக்கு விழா நமது கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி மயிலாடுதுறையில் காவிரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் பெண்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் மூன்று நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரியை வணங்கி வழிபட்டனர். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திண்டுக்கல்லில் மரகுடவுன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு

0: வணக்கம் நேயர்களே. கல்லூரி என்றாலே காலை நேர அவசரம், வகுப்பறை குறும்புகள், நண்பர்களோடு நகைச்சுவை அரட்டைகள், இளமையின் இனிய நினைவுகளையும் சிரிப்பின் சத்தங்களையும் கனவுகளின் வண்ணங்களையும் சுமந்து வரும் அந்த இனிய நாட்களை நம் நினைவில் வரவழைக்கும் தருணமாய் இது நம் கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா. இன்று கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் மாணவ கண்மணிகளை சந்திக்கின்றார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
1: வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா. மதியை காற்றில் ஏற்றுமதி செய்வது நம்முடைய கோடை பண்பலை. கேட்போர் மதிக்குள் தகவல்களை இறக்குமதி செய்து நாள்தோறும் பயனடைகிறார்கள், இன்புறுகிறார்கள். கேட்போருக்கு காற்று வடிவ கையேடு அப்படின்னு கூட சொல்ல முடியாது, அது பேரேடு என்றுதான் சொல்ல வேண்டும். பண்பலையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை நாள்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு கல்லூரி கலாட்டா கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திலிருந்து மாணவர்கள் திரளாக காத்திருக்கிறாங்க. வெள்ளத்தின் பெருக்கை போல கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாயின் எல்லோரும் வந்து மீளெழுவார்கள் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். வெள்ளம் தாமதமாக வந்தாலும் அப்படியே இப்ப நீர்ப்பெருக்கு காவிரி கரை புரண்டு ஓடக்கூடியதாக நடந்து வரக்கூடிய காவிரி இன்று ஓடி வந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் மாணவர்களும் தன்னுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடுவோம். வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
2: கோடையசம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள்.
1: வணக்கம். உங்க பேர்?
2: என்னோட பேர் சரண்குமார். நான் செட்டிநாடு பொறியியல் கல்லூரியில முதல் 2 MBA படிக்கிறேன்.
1: ஓகே. என்ன முதல் வகுப்புல இருந்து 2 போனா அது கொஞ்சம் மாற்றம் இருக்கணும் இல்லீங்களா?
2: ஆமா.
1: செகண்ட் இயர் வந்துட்டீங்க. அருமை. என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
2: இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன பாட்டு பாட போறேன்.
1: அழகே, அருமைங்க. பாடலோட
2: என்ன பாட்டு அப்படின்னா, வேல் படத்துல இருந்து ஒற்றை கண்ணாலே சாங்.
1: ஓகே.
2: ஒற்றை கண்ணாலே உன்னை பார்த்தேனடி, உறங்கவில்லை ஏ மனசு, உறக்கண்ணால என்னை பார்த்தாயடி, உறங்கவில்லை என் மனசு. தெரியலையே தெரியலையே நீ யாருன்னு தெரியலையே, புரியலையே புரியலையே இது காதல் தான்னு புரியலையே. தெரியாத
1: இல்லைங்களா?

0: பேசாமல் இருந்தாலும் புரிந்து கொள்ளும் மனம், தூரத்தில் இருந்தாலும் நினைத்துக் கொள்ளும் குணம், சிரிப்பில் மட்டுமல்ல கண்ணீரிலும் துணை நிற்கும் உறவு. வாழ்க்கையில் 1000 பேர் வரலாம், ஆனால் நம் மனதில் சிலர் மட்டுமே நிற்கலாம். அப்படி நம் மனதில் நிற்பவர்கள் தான் நண்பர்கள். இந்த கவிதையை என்னுடைய நண்பர்களுக்காகவும் நட்பின் அழகிய உணர்ச்சியை எல்லா நண்பர்களுக்காகவும் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.
1: நேற்று கூட நண்பர்கள் தினம் தான், அந்த நண்பர்கள் தினத்தை ஒட்டி அழகான கவிதை சொன்ன உங்களுக்கு நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: கோடை எஃப்எம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். என் பேர் சயன். நான் MBA செகண்ட் இயர் படிக்கிறேன் செட்டிநாடு காலேஜ்ல. நான் உங்களுக்காக வந்து ஜனநாயகன் படத்துல இருந்து செல்ல மகளிர் சாங் பாட போறேன்.
3: கோடி நிலவுகள் வரும் அழகே, கோடி கவிதைகள் தரும் பொருளே, கோடி மரம் எல்லாமே ஒரு பிள்ளையானதே, சிறு சிறு சிரிப்பெல்லாமே என்னை வாழ சொல்லுதே. கண்ணே மணியே கன்னிமையே என் கைக்குள்

0: வளர்ந்தவளே. அதாவது ஒரு வரம் கிடைப்பதே அருமை. இது கோடி வரம் ஒரு குழந்தையாக நினைத்து பாவித்த பாடல்களுக்கு நன்றி. வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க தம்பி.
1: என் பேர் லோகேஷ் ராஜ்.
2: என் பேர் கேதார்லி.
0: என்ன படிக்கிறீங்க?
2: நாங்க வந்து எம்பிஏ படிச்சிருக்கோம் செட்டிநாடு காலேஜ்ல. எங்க டிபார்ட்மெண்ட்ஸோட ஹைலைட்ஸ் பத்தி சொல்ல போறோம். நம்ம செட்டிநாடு காலேஜ்ல இருந்து எங்க எம்பிஏ டிபார்ட்மெண்டோட பெருமையை பேசுறதுக்காக நான் தார்லி.
1: நான் லோகேஷ் ராஜ்.
2: என்ன ராஜ், என்ன பண்ணிட்டு இருக்க?
1: என்ன தரணி இப்படி கேட்டா?
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஸ்ரீ கல்யாண். நான் பாரதியாரோட கவிதை ஒன்னு சொல்ல
0: வந்திருக்கேன்.
3: பாரதியார் கண்ணம்மாவை பற்றிய கவிதை. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா, சூரிய சந்திரரோ, வட்டக்கரிய விழி கண்ணம்மா, வான் கருமை கொழலோ, சோலை மலரடியோ உனது சுந்தர புன்னகைதான், நீல கடலடியே உனது நெஞ்சின் ஆலைகளடி.
4: பத்தாயிரம் வருஷம் கொண்ட என் தமிழ் மொழியே, என் செந்தமிழே, முழுசங்கம் கொண்டு இயங்கிய என் தமிழே, செந்தமிழே, பூந்தமிழே, என் தாய் தமிழுக்கு என் முதல் கண் வணக்கம். என்னுடைய தலைப்பு வந்து தோல்விதான் வெற்றியின் முதல் படி. இந்த காலத்து இளைஞர்கள் பாத்தீங்கன்னா எக்ஸாம் இன்டர்வியூ போன்ற பல விஷயங்களுக்கு தோல்வியால் கடினமான வாழ்க்கையில் கடினமான முடிவுகளை எடுக்கிறார்கள். அது தோல்வி மற்றும் தோல்வி ஒன்றே, தோல்வியில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டால் தான் வெற்றியை ரசிக்க முடியும். ஏனென்றால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் நடப்பது இல்லை. அந்த குழந்தை நடந்தால் மட்டும்தான் குழந்தையால் நடக்க முடியும். தோல்வி என்பது ஒரு குறுகிய காலம் மட்டுமே, வெற்றி என்பதே நீண்ட கால இலக்காக கொண்டு இன்றைய கால மாணவர்கள் மாணவிகள் இருக்க வேண்டும். என்ன
0: தோல்வியை கண்டு தோளாதீர்கள், அது தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன தம்பிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் விஷ்ணு.
0: என்ன சொல்ல போறீங்க?
5: நான் பாட்டு பாடலான்னு இருக்கேன்.
0: ஆரம்பிங்க.
5: உணலோ அசையாமலே ஆடுதே,

0: வீல எனக்காக வன் கொடுத்தான் தீ திரியாயானேன் உந்த நண்பிலே சிறு தீண்டல் இன்ப தீந்தன் மேலே என் நிதி வாழ்வில் நீய வேண்டுமே உயிரானா என்றால் அது போதுமே.
1: அருமை அருமை, ரொம்ப நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் நேரில். கோடிப்பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா இன்னைக்கு கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திலிருந்து நேரலையாக.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
6: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
12: உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி, அட்டானமஸ், கோவை கல்வி, கோவில்பட்டியில் BE BTech அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி, கோவில்பட்டி.
13: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்,
14: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
13: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
14: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
13: NAAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
14: கவுன்சிலிங் கோட் 2620.
13: மேலும் விவரங்களுக்கு 9443734670.

0: தூரத்திலிருந்து வந்து மக்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் அவருடைய மனதின் பாரத்தை குறைப்பதில் பெரும்பங்கு வகிக்கக்கூடிய பண்பலையாம் கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா இன்னைக்கு கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இருந்து தாங்க வந்துட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் இருக்காங்க.
1: ஹலோ மக்களே, எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பியா தான் இருப்பாங்க. ஆடி 18 லீவ் வேற, நல்ல ஆத்துக்கெல்லாம் போயிட்டு நல்ல ஜாலியா வைப் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன ஸ்பெஷல் சொல்லு? ஐடிஎஸ்ஏ ஸ்பெஷல் தானே, அசைன்மெண்ட்

0: ஃபில் பண்ணி எழுதுறமோ இல்லையோ, ஆனா ஹேக்கத்தான்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் செம்ம ஃபாஸ்டா ஃபில் ஆகுமே. அட ஆமல்ல, வீக்கெண்ட் வந்தா எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கும்னு நினைப்பாங்க, ஆனா நம்ம பசங்க லேப்டாப் தூக்கிட்டு ஹேக்கத்தான்க்குள்ள போவாங்க. அதான் ரிசல்ட்டும் வேற லெவலு. SIHல ஃபைனலிஸ்ட், மல்டிபிள் ஹேக்கத்தான் வின்னர்ஸ். எக்ஸ்டர்னலா இருந்தாலும் சரி, இன்டர்னலா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே நம்ம தான். நம்ம பசங்க ஹேக்கத்தான் போய் சர்டிபிகேட் மட்டுமா வாங்கிட்டு வராங்க, கேஷையும் வாங்குறாங்க, கல்லாவையும் கட்டுறாங்க. சோ மக்களே, ஏஎஸ்னா கோடிங் டிபார்ட்மெண்ட் மட்டும் நினைச்சிடாதீங்க, ஐடியா பில் பண்ற டிபார்ட்மெண்ட், கான்பிடன்ஸ் பில் பண்ற டிபார்ட்மெண்ட். நாளைக்கு வேலையை தேடுறவங்க இல்ல, நாங்க வேலையை குடுக்கறவங்க நாங்க. சோ மக்களே, இஃப் யூ வாண்ட் டு ட்ரீம் பிக், பில்ட் பிக் அண்ட் தென் பிக், வெல்கம் டு ஏ ஐடியாஸ். இது வரைக்கும் எங்க ஊரே கேட்டுட்டு இருந்த உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
1: நான் பார்த்த ஒரு மரம், எங்க எதிர் வீட்டுல ஒரு அழகான மரம் இருந்துச்சு. அந்த மரம் பார்த்து நான் ரசிப்பேன். அதுல ஒரு நாள் பெரிய கிளை மட்டும் முடிஞ்சு கீழே விழுந்துருந்துச்சு. அதை பார்த்தோன்னே நான் ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்பயே அப்படி மேல பார்த்து அந்த பச்சிலும் கொள்ளுந்திலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் துளிர் விட்டுட்டே இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு சிந்தனை, எனக்குள்ள ஒரு தாட் வந்துச்சு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சில இழப்புகள் கிடைக்காம போகலாம், சில இழப்புகள் நேரிடலாம், சில அங்கீகாரங்கள் கிடைக்காம போகலாம் நம்ம வாழ்க்கையில, அந்த மரங்கள் மாதிரி முறிஞ்சிட்டு போகலாம். அதே மாதிரி நம்ம மக்களே, நம்மளோட கசப்பான நினைவுகள் எல்லாம் அந்த முறிஞ்ச கிளை மாதிரி விட்டுட்டு துளிர் விடும் இல்லை மாதிரி நம்பிக்கையோட வாழ்க்கையில போராடுங்க. நன்றி, வணக்கம்.
2: தன்னத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன், பயனற்று விழுந்த சருகுகளைத்தான் பறவைகள் கூடு கட்டுகிறது அப்படிம்பாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒருவர் பயன்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என்னோட பேர் ஹரிபிரசாத், நான் ஃபைனல் இயர் ஏடிஎஸ் படிக்கிறேன். சோ நான் இப்ப வந்துட்டு ஒரு கவிதை சொல்ல போறேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு எதுவும் வேண்டாம் என்ற மனநிலை வந்துவிடும். அதிகமாக பேசவும் தோன்றாது, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் மனம் வராது. புரிய வைக்க முயற்சித்தும் புரியாதவர்களிடம் அமைதியாகவே விலகி நிற்கவே மனம் கற்றுக்கொள்ளும். சில நேரங்களில் தனிமை கூட நிம்மதியாக தோன்றும். போதும் என்ற மனநிலை கோபத்தால் வருவதில்லை, அதிகம் காயப்பட்ட பிறகுதான் அமைதியாக வந்துவிடும். நன்றி.
2: இந்த பக்கம் நன்றிங்க. ஏன்னா வந்து தனிமை மிகச்சிறந்த வரம் சொல்லலாம், அது நாம எடுத்துக் கொள்வதற்கும் பிறந்தவருக்கு கொடுப்பதற்குமான வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நன்றிங்க உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வாங்க முன்னாடி.
4: ஹலோ மக்களே, நான் உங்கள் பிரியதர்ஷினி, செட்டிநாடு காலேஜ்ல செகண்ட் இயர் ஏடிஎஸ் படிக்கிறேன். உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லலாம்னு வந்திருக்கேன்.
2: கவிதைகளோடு வந்திருக்கீங்க, என்ன கவிதை சொல்ல போறீங்க?
4: நம்ம வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட இருக்கணுங்கிறத பத்தி சொல்ல போறேன். நீ தேர்ந்தெடுக்கும் பாதை கரடு முரடாக இருந்தாலும் கடந்து விடலாம், தன்னம்பிக்கை என்ற நண்பனின் துணை இருந்தால். வெற்றி என்ற ஊருக்கு தடைக்கல்லே மயில் கல், வெற்றி என்ற ஊருக்கு தடைக்கல்லே மயில் கல், அது கூடும் வழிகாட்டலில் பயணம் நீ மேற்கொள். எப்படி இருந்தது மக்களே, நல்லா இருந்ததா? தேங்க்யூ.
2: உங்களுக்கு தம்பி வணக்கம், வாங்க உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் வந்து சீகரிகரன்.
2: என்ன படிக்கிறீங்க?
5: செட்டிநாடு கல்லூரியில வந்து 4ஆம் ஆண்டு படிக்கிறேன்.
2: ஓகே,
5: பாட்டு பாட போறேன்.
2: பாட்டு பாட போறீங்களா? பாருங்க.
5: பூவின் காம்பில் பூத்த பூமி பந்து நான் சுற்றி சுற்றி வாழ்வேன், உன்னை மட்டும் தான் உன் மனதை எனதாய் போற்றி படுப்பேன், உடலில் உயிர் போல் உன்னுள் கிடப்பேன்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கம் மக்களே, என் பேரு சந்தியா, செட்டிநாடு கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிக்கிறேன். உங்களுக்காக நான் ஒரு சாங் பாட போறேன். 7ஆம் அறிவு படத்துல இருந்து அடியே கொள தேசம். இரவும் பகலும் உன்முகம் இரையை போலே துரத்துவதும் ஏனோ, முதலும் முடிவும் நீ என

0: நன்றிங்கம்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் மீனாட்சி முருகன். நான் இப்ப உங்களுக்காக கடி ஜோக் சொல்ல
0: போறேன்.
1: ஒரு ஊர்ல ஒரு பூனையும் ஒரு எலியும் இருந்துச்சான். அந்த பூனைய அந்த எலிய வந்து பூனை துரத்திட்டு போச்சான். அப்ப எலி திரும்பின்னு சொன்னா, எனக்கு ஃபேமிலி இருக்கு, என்ன சாப்பிடறாதீங்கன்னு சொன்னா, அப்ப பூனை என்ன சொல்லிருக்கோம்? அது மியா மியான்னு
0: சொன்னது. உங்களுக்கு வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வைஷ்ணவி.
0: வைஷ்ணவி என்னமா படிக்கிறீங்க?
1: செகண்ட் இயர் ஏடிஎஸ்.
0: ஓகே, என்ன அனலிஸ்ட் சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட
0: போறேன். ஓகே, பேர் சொல்லுங்க.
1: என் பேர் பிரியதர்ஷினி.
0: என்ன பேருங்க?
1: மாலினி.
0: என்ன பாடலாம் நீங்க? ஒரு நாலு வரை
2: நீ நேசினாலும் நை பார்த்த பார்வை வேறு.

0: எல்லாருக்கும் அவங்க அப்பானா ஒரு ஸ்பெஷல். எனக்கு என் அப்பா ரொம்பவே ஸ்பெஷல். நான் எங்க அப்பாவுக்காக ஒரு கவிதை சொல்லுங்க. மகள் வேண்டும் என்று எங்கும் தந்தைகளை விட தந்தை வேண்டும் என்று எங்கும் மகள்களின் வழிதான் அதிகம். எத்தனை ஆண்கள் என் வாழ்வில் வந்தாலும் என் முதல் ராஜகுமாரன் நீதான் அப்பா. உலகமே என்னை எதிர்த்து நின்றாலும் உன் உச்சை மொத்தம் என்னை வாழ வைக்கும். நன்றி.
1: வழிகளை வெளியே காட்டாத ஒரு உத்தமர் அப்படின்னா அப்பாக்கள் தான்.
2: என் பேர் தனதாசி, நான் செட்நாடு காலேஜ்ல செகண்ட் இயர் ஏடிஎஸ் படிக்கிறேன். கவிதா சொல்ல
1: போறேன்.
2: வார்த்தைகள் ஓய்ந்த இடத்தில் மௌனம் மொழியாய் பிறக்கிறது. சொல்ல முடியாத அன்பையும் இதயத்தின் துடிப்பையும் மௌனம் மட்டும் தெளிவாக கேட்கிறது. ஒருவரின் கண்ணீரையும் வலியையும் ஒரே பார்வையில் தெளிவாக எழுதிவிடுகிறது. மௌனம் பலவீனம் அல்ல, அது மனத்தின் ஆழம்.
1: நன்றியாகவே அமைதியை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இதில் இருப்பவர்கள் தான்.
2: காவிரி அலைகள் கைகளில் ஏந்தி கரை தொட்டு ஓடும் திருநாளாம். பூவோடு சேர்த்து புன்னகை பூக்கும் புனிதமான ஆடி பதினெட்டாம் நாளாம். நெல்மணிகள் குளிரும் நிலமெங்கும் பொங்க நம்மூர் குதூகலம் மனமெங்கும் தங்க. எண்ணங்கள் யாவும் ஈடேறி வாழவே இனிய நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டுமே.
1: நன்றி நன்றி உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு நிவேதா. நான் இப்ப ஒரு கவிதை சொல்ல போறேன். நீ ஜெயித்து கொண்டே இரு, நீ வளரும் வரை அல்ல, உன்னை வெறுத்தவர்கள் உன்னை வாழ்த்தும் வரை. நன்றி.
1: நிச்சயமாகவே ஜெயித்துட்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவேன். கொலை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா இன்னைக்கு வந்து கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திலிருந்து நேரலையாக.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா இன்னைக்கு கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து வந்துட்டு இருக்கீங்க. ஆயுளின் பல்லகாலம் நின்று கொண்டே நடத்துவதால் தான், ஆசிரியர்கள் நின்று கொண்டே நடத்துவதால் காரணம் என்னன்னு கேட்டோம்னா, மாணவர்கள் நல்ல நிலையில் அமர வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி மாணவர்களை பண்படுத்தி அந்த நிகழ்ச்சியை ஆசிரியர்கள் நெறிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நிறைய படிப்புகளோட மாணவர்களும் காத்துட்டு இருக்காங்க. வணக்கமாக பேர் சொல்லுங்க.
1: வணக்க நேயர்களே, நான் செட்டிநாடு காலேஜ் வந்து ஃபைனல் இயர் பார்ட் பண்ணிருந்து மைத்திரி பேசுறேன்.
0: ஓகே, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பெயர் வித்யா.
3: நான் சிவதர்ஷினி. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிபார்ட்மெண்டோட ஹைலைட் பேச போறோம்.
2: வணக்கம் மக்களே, ஆடி மாசம் வந்து அம்மாக்கு ஷாப்பிங், அப்பாக்கு பில்லிங், பசங்க எல்லாருக்கும் ஆஃபர் என்னன்னு ரோமிங்.
3: ஆனா நம்ம செட்டிநாட்டுல இருக்க ட்ரிபிள்இ பசங்க பத்தி தெரியுமா?
2: ட்ரிபிள்இனா கரண்ட் பாஸ் பண்றது மட்டும் இல்ல, ஃபியூச்சர் பில் பண்ற பசங்க.
3: ட்ரிபிள்இனா கரண்ட் பாஸ் பண்றவங்க மட்டும் இல்லடா, ஃபியூச்சர பில் பண்றவங்க.
2: ஆமாமா ஆமாமா, பிளேஸ்மெண்ட் டிரைவ், இன்டர்ன்ஷிப், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் நம்ம பசங்க மின்னல் மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க.
3: நடுவுல யூகா, செம்ம வைப், ஆனுவல் டேயும் முடிஞ்சு மெமரிஸ் எல்லாம்
2: நெக்ஸ்ட் டார்கெட் என்னடா?
3: செமஸ்டர் சிம்போசியம் ஆகஸ்ட்ல ஃபுல் லோடிங்,
2: இடையில ப்ராஜெக்ட், ஹேக்கத்தான், என்பிடிஎஸ் சர்டிபிகேஷன், ரெசியூம் பில்டிங், இப்படி விதவிதமான முயற்சியில இறங்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்க.
3: மார்னிங் ஃபுல்லா லேப், ஈவினிங் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ், நைட் ஃபுல்லா அசைன்மெண்ட்.
2: ட்ரிபிள்இனா கரண்ட், சர்க்யூட், ஒயரிங் மட்டும் கனெக்ட் பண்றது இல்லப்பா,
3: ஸ்கில்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனிஸ்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்றவங்க. கரண்ட் மட்டும் இல்ல, கனவுகளையும் கனெக்ட் பண்றவங்க தான் நம்ம ட்ரிபிள்இ பசங்க.
0: நன்றி நன்றி உங்களுக்கு, உங்களுடைய துறையினுடைய பெருமையை சொன்னீங்க. வணக்கம், நமக்கு பேர் சொல்லுங்க.
4: ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஜாலியா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆடி பதாயிட்டு ஹாலிடே வேற, அதனால சரி ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு கோட் சாங் கொண்டு வந்திருக்கேன், ரிஜெக்ஷனை பத்தி. ஒவ்வொரு நிராகரிப்பும் ஒரு மனிதனின் மனதை காயப்படுத்தும், ஆனால் அந்த காயங்களை அவனை இன்னும் வலிமையானவனாக உருவாக்கும். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும்
5: ஒருபோதும் தோற்காம இருப்பதல்ல, அதை மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் போதுதான் இளமையோட தோற்றம் வந்து வெளிப்படுகிறது.
0: தோல்விகளை சந்திக்க வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றியினுடைய அருமை புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
6: என் பேர் தீபிகா, நாங்க செட்டிநாடு காலேஜ்ல ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் படிக்கிறோம். கவி பாரதி, ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர். பிரீதா, என் பேர் பிரீதா, ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட். என் பேர் நித்யேஷ், ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட். என் பேர் ஜீவிதா, ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்.
7: என் பேர் ஸ்வேதா, ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்.
0: பாட போறீங்களா? ஓகே, சத்தமா பாடுங்க.

0: வணக்கம்,
1: எனது பேர் ஹரணி, ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர் படிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் தத்துவம் சொல்ல போறேன். தலை குனிந்து என்னைப்பா, தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன். இப்படிக்கு புத்தகம்
0: கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: வணக்கம், என் பெயர் ஹாலித பேகம், செட்நாட் பொறியியல் கல்லூரி.

0: பேரா செகண்ட் இயர் ட்ரிபிள் படிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தத்துவம் சொல்ல போறேன். கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: தலைமை பண்பு என்பது அதிகாரத்தில் இல்லை, அந்த உடன்படுதல் தான் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு இந்துமா, நான் செகண்ட் இயர் ட்ரிபிள் படிக்கிறேன், பாட்டு பாட போறேன்.
1: பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க.

0: நன்றிக்குமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சுமித்ரா, நான் செட்டிநாடு பொறியியல் கல்லூரியில படிக்கிறேன், செகண்ட் இயர் ட்ரிபிள் இ. நான் ஒரு தத்துவம் சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க.
1: முடியாத விஷயத்தை நினைத்து தினம் தினம் கனவு காண்பவனே அதில் வெற்றி கொள்ள முடியும். நம்மளால ஒரு விஷயம் முடியலன்னு நம்ம நினைக்கவே முடியாது. அதுக்கான எஃபெக்ட் டெய்லி டெய்லி போட்டா நம்ம
2: என் பேர் கார்த்திகேயன். இன்னைக்கு வந்து ஆடிப்பேருக்கு திருநாள். சோ இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, ஒரு இருவரி கவிதை சொல்ல போறேன். இருவரி கவிதை என்னன்னா, வில்லிமடல் எழுதிய மௌன காவியம் இதய துடிப்பில் இசையாய் மலருது. வில்லிமடல் எழுதிய மௌன காவியம் இதய துடிப்பில் இசையாய் மலருது.
0: அருமை வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து பேசும் நேரில் கோடைப்பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா இன்னைக்கு கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் வளாகத்திலிருந்து நேரலையாக.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
8: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்.
6: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
8: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
6: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
8: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
6: கவுன்சிலிங் கோட் 2620.
8: மேலும் விவரங்களுக்கு 9443734670.

0: கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா இன்னைக்கு கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இருந்து வந்துட்டு இருக்கீங்க. ஒரு திரைப்படம், பழைய திரைப்படம் இரு கோடுகள் அப்படின்ட்டு, அதுல வந்து இரண்டு பேருக்குமான உரையாடலாக வரும். ஒரு குறைவான கோட்டை பார்த்துட்டு உயரமா இருக்கிற கோடு நீ இன்னும் வந்து என்னுடைய அளவுக்கு உயரல் அப்படின்றப்போ, உடனே அந்த கோடு என்னாகும், உயரத்துல போட்டப்போ ஏற்கனவே உயரமா இருந்த கோட்டை விட உயரமாக வளர்ந்ததுனால வந்து அந்த கோடு சின்னதா தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய துறையை பற்றி, தன்னை பற்றி மட்டுமே பெரிய அது தன்னுடைய திறமைகள் என்ன, தான் என்னெல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்றத மிகப்படுத்தி ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹலோ மக்களே, நான் உங்க ராகவி பேசுறேன். ரேடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இப்ப வீட்டுல வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகல, ரேடியோ ஒர்க் ஆகல, போன் ஒர்க் ஆகலைன்னா கூகுளுக்கு முன்னாடி கொண்டுட்டு போய் கொடுக்கறது. நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானே, நீ இதை சரி பண்ண கூட எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நம்ம கையில கொடுத்துருவாங்க. ஆனா நாங்க ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு ரிப்பேர் பண்ண படிக்கல, நாளைக்கான டெக்னாலஜிய கிரியேட் பண்ணதா படிக்கிறோம். சிக்னல் எப்படி டிராவல் ஆகுது, கால் எப்படி கனெக்ட் ஆகுது, வைஃபை, ப்ளூடூத், சேட்டலைட், இதெல்லாம் நம்ம டெய்லி கான்வர்சேஷன். சரி, இவ்வளவு நேரம் சஸ்பென்ஸ் வச்சோம். இந்த மாஸ் டிபார்ட்மெண்ட் வேற யாரும் இல்ல, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான். அகாடமிக்ஸ்ல டாப் பர்ஃபார்மன்ஸ், ஸ்போர்ட்ஸ்ல 3 இயர்ஸ் சாம்பியன்ஸ், எம்பிஏ அக்ரிடிடேஷன் நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு பெரிய பிரைஸ். இன்னொரு போனஸா, ஈசி படிச்சா ஹார்ட்வேர் ஃபீல்டுக்கும் போகலாம், சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கும் போகலாம். ஒரே கல்லுல ரெண்டு மங்கா மாதிரி, ஒரே டிகிரி, ரெண்டு கரியர் கேட் ஓபன். கனவு இருந்தா கலங்காதே, ஈசி இருந்தா தயங்காதே, ஃபியூச்சரை கனெக்ட் பண்ணி ஈஸியா செலக்ட் பண்ணுங்க.
0: வணக்கம்,
1: என்னுடைய பேரு தேவதர்ஷினி, செட்டிநாடு காலேஜ்ல வந்து இசி டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் படிக்கிறேன். நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் சாங் பாட போறோம்.
2: என் பேர் அபிநயா.
3: என் பேர் வித்யாஸ்ரீ.
4: யாஷிகா.
5: என் பேர் பழனி அம்மா.
6: என் பேர் குரல்மொழி.

உன்னை சுற்றி நானும் ஆட கைகளில் திரியும் பிடிக்க காத்திருக்கிறேன். இதற்கெல்லாம்

0: இருவர் பேசிக் கொள்ளும் போது காயங்கள் ஆறும் பேசுவோம் அப்படின்னு அழகா பாடி இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் பழனி அம்மாள்.
2: என் பேர் அமுதீஸ்வர்.
0: என்ன சொல்ல போறீங்க?
1: ஈசிய பத்தி கவிதை சொல்ல போறோம்.
0: கவிதையாவே சரி.
1: ஹலோ மக்களே, யாராவது தூங்கிட்டு இருந்தா கொஞ்சம் எழுப்பிடுங்க. கனவை விதைப்போம், கணினி உலகில் காலடி பதிப்போம், கரண்ட் ஓடட்டும், சர்க்யூட் பாடட்டும், ஈசி பேரு எங்கும் கேட்கட்டும்.
2: சிக்னல் வந்தாலும் சிக்கல் வந்தாலும் சொல்யூஷன் சொல்லி திருத்தே வெல்வோம். வோல்டேஜ் இரட்டும், விக்டரி இரட்டும், எங்கள் முயற்சி என்றும் உயரட்டும்.
1: சிப்பை படிப்போம், ஸ்கில்லை வளர்ப்போம், நாளை உலகை நாமே உருவாக்குவோம். டெக்கை கற்போம், ட்ரெண்டை வெல்வோம், ஈசி என்றாலே எதிலும்
0: ஜெயிப்போம்.
2: வயர்ல பவரு, மைண்ட்ல ஃபயரு, ஈசி வந்தாலே சக்சஸ் தான் ஹையரு.
1: இந்த அழகான வாய்ப்பு எங்களுக்கு வழங்கிய கோடை எஸ்எம்க்கும்
2: மற்றும் எங்களை அன்புடன் கேட்டு ரசித்த

0: அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சுபாஷினி. நான் இசி டிபார்ட்மெண்ட்ல தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் பாட்டு பாட போறேன். விடியாத இரவென்று எதுவும் இல்லை,

0: ஈஸியா.
1: ஓகே, என்ன படிக்கிறீங்க?
0: செட்டிநாடு காலேஜ்ல செகண்ட் இயர் ஈசி படிக்கிறேன்.
1: என்ன சொல்ல போறீங்க?
0: கவிதை சொல்ல போறேன். நிலவை விட நீ ஒன்றும் தூரம் இல்லை, ஆனால் நிலவை பார்க்க முடிந்த என்னால் உன்னை பார்க்க முடியவில்லை.
1: நன்றிங்க உங்களுக்கு. வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. வாங்க கிட்ட வாங்க.
2: என் பேர் அசோக், நான் ஈசி டிபார்ட்மெண்ட்ல 3வது வருஷம் படிக்கிறேன். நான் வந்து எனக்கு பிடிச்ச இளையராஜா பாட்டு ஒண்ணு பாடலான்
1: இருக்கேன்.
2: இவங்க அடுத்து இது பண்ணுவாங்க, இப்ப நான் பாடுறேன். ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம், என்ன பொறுத்த வர காவியம், என்னாலோ நீ தாண்டி என்னோட ராசாத்தி, பொன்னாட்டா வச்சேனே நெஞ்சோடு காப்பாத்தி, எங்கே நான் போனா என்ன என்ன மியாவும் இங்கேதான், உன் பேர மெட்ரிக்கிட்டே உள்ளம் பாடும் அங்கேதான், என் ஆசை காத்தோடு போகாது, என்னாலும் என் வாக்கு பொய்க்காது, நான் ஏரிக்கார மேலிருந்து எட்டு தசை பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல.
1: வணக்கம் தம்பிங்க, பேர் சொல்லுங்க.
3: என் பேர் விஜய் விஷ்ணு, நான் செட்டாணி காலேஜ்ல செகண்ட் இயர் ஈசி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். நான் இப்போ நான் கவிதை சொல்ல போறேன். டெடிகேட் டு ஆல் மதர்ஸ். கபடம் அறியாத கருணையின் கடல் அம்மா, கபடம் அறியாத கருணையின் கடல் அம்மா, கண நேரம் கூட குறையாத காதல் அம்மா, பொறாமைப்படாத புனிதமான பேரன்பு அம்மா, பூமியில் கிடைத்த சொர்க்கத்தின் பெயரே அம்மா.
1: தேங்க்யூ.
4: வணக்கம் மக்களே, என் பெயர் அருண், செட்டிநாடு பொறியியல் கல்லூரியில் இசி 2வது வகுப்பு படிக்கிறேன். பாட்டு
1: பாடு.
2: என் நெஞ்சுக்குள்ள கூடி இருக்கும் நம்ம கெத்தா உள்ளத்தனோ, கருப்பா கலையா இருப்போம்
4: தனோ வெறி தனோ,
2: ஒன்னா உசுரா இருப்போம்
4: தனோ வெறி தனோ,
5: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பொது புள்ளி இந்தியன் கல்லூரிகளாட்டம் இன்னைக்கு கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இருந்தேங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: பொண்ணுங்க எதுலயுமே வரக்கூடாதா? நாங்களும் எல்லாத்துலயும் வந்து தடம் பதிப்போம்.

0: ஓகே, நம்ம காலேஜ்ல கோகார்ட்னு ஒன்னு வந்து பண்ணிட்டு இருக்கு, பத்தி உங்களுக்கு தெரியுமா?
1: அந்த ரேஸ் கார் ப்ராஜெக்ட் தானே, அதுக்குள்ள போயிட்டு இருக்கு.
0: ஓகே மக்களே, நாங்க போய் ரேஸ் கார் செஞ்சு ரேஸ் கார் ஓட போறோம். உங்களை இசை மணி நினைக்காதீங்க, மெக்கானிக்கல் சிங்கர் சொல்றாங்க.
2: ஓகே, பாட வச்சிருவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
0: என்னோட பேர் உதயகுமார், நான் ஃபைனல் மெக்கானிக்கல் படிக்கிறேன். இப்போ உங்களுக்காண்டி அப்பா அம்மா அப்பா மகளோட பாட்டு ஒரு இரண்டு வரி. ஆனந்த ஞாலே மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறா, ஆண் வேணும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாசைகள் எதுவும் தேவையில்லை.
2: என்னோட
3: பேர் கிருஷ்ணன், செட்டநாடு பொறியியல் மூன்றாம் ஆண்டு மரங்களை எழுவோம், மலையை பெறுவோம், வானத்தின் அழகு வாழ்க்கையின் சுதந்திரத்தை வெளிப்படுத்துகிறது, இளவான மாளிகையில் வெள்ளை நேர தேவதை நிலா, பசுமையின் நடுவே வசப்பரசு பயணம், பார்ப்பவை எல்லாம் மனதை மயக்கும் இயற்கை, மரங்கள்
2: இறங்குகின்றன.
4: ஹலோ மக்களே, நான் உங்கள் அபினேஷ், நான் செட்டநாடு பொறியியல் கல்லூரியில் படிக்கிறேன். நான் வந்து இப்போ அம்மாவை பத்தி ஒரு பாட்டு ஒண்ணு பாட போறேன். நான் இங்கு பாட தயனி கண்ணுறங்கு, என் மீது மடி சாய்ந்து.
2: ஓகே, அந்த மடி சாய்ந்து தூங்க சொல்லி தாயை சொல்லிட்டு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வேல்முருகன்.
2: வேல்முருகன் என்ன சொல்ல போறீங்க?
5: கவிதை சொல்ல
2: போறீங்க. என்ன கவிதை? தம்பி,
5: வாழ்க்கையை பத்தி. அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை இல்ல, அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை.
2: வாழ்க்கை வந்து அழகா மாத்திக்கணும்னு சொன்னீங்க, நன்றிங்க உங்களுக்கு. ஓகே, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் காயத்ரி, நான் ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். காலைல நம்ம தூங்கி எந்திரிச்சதுனா நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நாங்க இருக்கோம்.
0: வணக்கம் மக்களே, என் பேர் விக்னேஸ்வரன், நான் வந்து செட்டிநாடு காலேஜ்ல தேர்ட் இயர் படிச்சிருக்கேன். அண்ணா, எனக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன் பார்த்தா, எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குது ஆகஸ்ட் 3 ஆடி 18 அப்படின்னு. ஆனா ஆகஸ்ட் 3 இந்தியன் ஃபுட்பால்ல லெஜண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பர்த்டேவும் கூட. அவர் பேரு சுனில் சேத்ரி. சோ நம்ம எல்லாத்துக்கும் கிரிக்கெட் தெரிஞ்ச அளவுக்கு ஃபுட்பால் தெரியாது. சோ ஃபுட்பாலை தட்டி கொடுங்க, தட்டி விடாதீங்க, எல்லாரும் வந்து ஃபுட்பாலையும் பாத்துருங்க.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் பிரசன்னகுமார், நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல செகண்ட் இயர்
2: படிக்கிறேன். உங்களுக்கு வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க, கிட்ட வாங்க.
8: $750
2: $70.

0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் பியாசினி.
0: ஓகே, என்ன சொல்ல போறீங்க?
1: நாங்க வந்து ஆடிப்பெருக்க பத்தி பேச போறோம். கோடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தி மகாலட்சுமி. நான் உங்கள் வியாசினி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆடி பதினெட்டு. ஆடி பதினெட்டுனா என்ன சிறப்பு? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் லீவு, ரெண்டாவது வந்து கறிக்குழம்பு. இதுனா தமிழ் தமிழ் தமிழ்ல முக்கியமான திருநாள் வந்து ஆடி ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவாங்க.
2: இதை நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்னா, நம்ம கிட்ட இருக்க ஆறுகள், ஏரிகள், அப்புறம் நீர்நிலங்கள்ல தண்ணி நல்லா வரப்பு வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஆடி பதினெட்டு கொண்டாடுறோம்.
0: நிறைய வந்து வழிபடுறதுனால இந்த ஆறுகள் குளங்கள்லாம் நிரம்பி வழிகிறது. நன்றி உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு கே மைவிழி. நான் வந்து பெண்கள் முன்னேற்றத்துல இருந்து கவிதை வந்து கவிதைன்னு சொல்ல போறேன். வணக்கம், என் பேர் இந்திரா. நான் வந்து நட்பை பத்தி கவிதை சொல்றேன். பெண் பிறந்தால் வீடு மலரும், புன்னகையிலே உலகம் மலரும், கல்வி கற்றால் ஒளி பிறக்கும், கனவுகள் எல்லாம் நனவாகும், அன்பும் அறிவும் கண்டவரே அச்சமின்றி முன்னேறே நீ, உழைப்பாய் உயரம் தொடுவாய், உலகம் போற்றும் பெண்களாய் விளங்குவாய், சம உரிமை

0: பெண்ணின் உரிமை. சாதனை செய்வதே அவள் பெருமை. பெண்களை மதிப்போம், பெண்களை ஊக்குவிப்போம், பெண்கள் முன்னேற புதிய உலகை உருவாக்குவோம். 6 வயது முதல் 60 வயது வரை என் தோளுக்கு தோளாக நின்று என்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் ஆசிரியராகவும் தந்தையாகவும் காப்பாடவாகவும் இருந்த என் நட்பே, என் இறுதி நொடிகளில் நான் எதை மறப்பேன் என்று தெரியவில்லை, ஆனால் உன் நினைவை என் இதயம் என்றும் மறக்காது.
1: கனவு பத்தி கவிதை சொல்ல போறேன். கனவு காண்பது எளிது, விழுந்தாலும் எழுந்து நில், தோற்றாலும் மீண்டும் முயன்று நில். உன் இலக்கை உலகம் இன்று கேலி செய்யலாம், ஆனால் உன் வெற்றியை நாளை அதே உலகம் கைத்தட்டி பாராட்டும்.
2: இலக்கோடு இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஆசிரியர்கள் ரொம்ப சிறப்பா வந்து இந்த நிகழ்ச்சியை வழி நடத்திட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி ஒரு பேராசிரியர் இருக்காரு. ஐயா வணக்கம்.
3: வணக்கம் சார். இந்த கல்லூரி கலாட்டாலாம் சிறப்பா போயிட்டு இருக்கு. ஃபைனல் தருணத்துல வந்துகிட்டு இருக்கோம். நம்ம இப்ப நம்ம செட்டிநாடு பொறியியல் கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டாங்க. நான் ஒன்னும் சொல்லணும்னு இல்ல. ஓகேங்களா? எல்லாம் ஒவ்வொரு துறையிலயும் சிறப்பை பத்தி சொல்லிட்டாங்க. சரி, எல்லாரும் விருப்பத்தினால நான் ஒரு சாங்ஸ் பாடுறேன். மன்றத்தாள் பாயுன்ன குதிரை மாணிக்க கையா சோடம் மண் கந்தவன் பாருன்ன மதிலகம் மந்தாரம் பூவிட்ட தணலில் உன்னாலே பாடமோ மானத்தே மாமந்தி தணிக்கை மாமுன்னன் பூக்கும நமக்கு நீ தும்பி வாக்கும். அதே பாட்டுதான் நம்ம அதர் ஸ்டேட்டையும் நம்ம ஃபங்க்ஷனை வந்து சேர்த்துக்கிறாங்க
4: முதலாம் ஆண்டில் இருந்து முறையான மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கல்லூரி கலாட்டா இன்னைக்கு கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திலிருந்து வந்துட்டீங்க. வணக்கம்மா.
0: வணக்கம் சார். என் பேரு ஹேமா. நான் செட்டிநாடு காலேஜ்ல ஃபைனல் இயர் சிஎஸ்சி படிக்கிறேன். பருத்து வீரன் மூவில இருந்து நான் ஒரு பாட்டு பாட போறேன். எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், ஜெகஜோதி. நான் செட்டிநாடு காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். என் பேர் அக்ஷரா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், செட்டிநாடு காலேஜ்ல படிக்கிறேன்.
0: இன்னைக்கு
1: எங்களோட டிபார்ட்மெண்ட் ஹைலைட்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். எங்க டிபார்ட்மெண்ட்ல 87 பேர் அகாடமிக் ரிசல்ட் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம எம்பிஏ அங்கிரிடேஷனும் இருக்கு. அகாடமிக் அடி ஸ்போர்ட்ஸ் டீம் இவன்ட் மாஸ் ஃபர்ஸ்ட் எல்லா கப்பும் எங்க கிட்ட தான்
0: இருக்கு. ஆமா, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹலோ கோடை மக்களே, நான் உங்கள் கார்த்திகா.
3: நான் உங்கள் ஜெயஸ்ரீ.

0: கல்வி கல்லூரி செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில இருந்து வந்துட்டு இருக்கேன். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் ஆடி பெருக்கு திருநாள் நல்வாழ்த்துக்கள். கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடு தந்த அனுமதி வழங்கிய கல்லூரி நிர்வாகத்திற்கும் கல்லூரி முதல்வர் முனைவர் புனிதா அவர்களுக்கும், நிர்வாக கல்வி அலுவலர் திரு பி சதீஷ்குமார் அவர்களுக்கும், நிர்வாக மேலாளர் திரு எஸ் கார்த்திக் அவர்களுக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களான திரு முனைவர் டாக்டர் எஸ் கோபிநாத் அவர்களுக்கும், அக்பர் அலி ஐயா அவர்களுக்கும், முனைவர் கவிதா அம்மா அவர்களுக்கும், மேலும் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: உற்சாகமா பேசுறாங்க, அவங்களுக்கு இந்த தருணத்துல நன்றியை சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உதயசூரியன், நன்றி, வணக்கம் நேயர்களே.
2: உற்சாகமாய் கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளை சந்தித்து நிறைவுக்கு வருகின்றது இன்றைய கல்லூரி கலாட்டா. இனி 100.5 மகளிர் நேரம் வரும் முன்பாக செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு முதலமைச்சர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆடிப்பெருக்கு விழா நமது கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 500 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் பெண்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானி

அணையில் மூன்று நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரியை வணங்கி வழிபட்டனர். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திண்டுக்கல்லில் மர குடவுன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இனிய நண்பகல் வணக்கம் நேர்களே. மங்கையரின் திறமைகளை வான மேடையில் பரிணமிக்க செய்யும் மகளிர் நேரம் இன்று ஆட்டநாயகியாக நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம். அறிமுக மகளிர் 24, 24, 29 அனைத்து மகளிரும் அழைக்கலாம். 24, 24, 26 கொடைக்கானலின் முனி இணைப்பிற்காக சுலியம் 4542 சேர்த்து வாருங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து சொல்லுக்குள் சொல் சொலவடை அப்படின்ற இரண்டு விளையாட்டுகள் விளையாடவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்க வாருங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர், வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ராஜேஸ்வரி.
1: ராஜேஸ்வரி, என்ன பண்ணிட்டு
3: இருக்கீங்க? சமையல் வேலை நடந்துட்டே இருக்கு.
1: அப்படியா?
3: ஆடி
1: 18 சிறப்பு என்ன?
3: என்ன
1: அதனால ஈஸியா
3: வந்துருச்சுன்றீங்க.
1: நிகழ்ச்சியில் இணைவருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: கோடை பண்பலுக்கு இனிய நண்பகல் வணக்கம் அண்ணா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
1: நலமாக இருக்கிறோம் சுமதி.
4: உங்களுக்கு ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள்.
1: அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். என்ன விளையாட்டு சொல்லுக்குள் சொல்லு போயிடலாம்.
4: சொல்லுங்க.
1: பல்கலைக்கழகம்

0: பல்கலைக்கழகம் கழகம் கல் கல் பகல்
1: பகல் இல் பகல் சரி.
0: அப்புறம் வந்து கழகம்
1: சொல்லிட்டீங்க.
0: தெரியலே.
1: ஒரே ஒரு எழுத்து கூட ஒரு சொல் சொல்லலாம் வாய்ப்பு.
0: கல் கலை கழகம் பகல்
1: நானே சொல்லிடுறேன். பழம்
0: பழம்
1: பல்கலை கழகம் வருது இல்லையா அந்த லா பா பழம் சொல்லலாம். நன்றிங்க சுமதி.
0: ஓகே நன்றிங்கண்ணா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or ORG.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி அட்டானமஸ், கோவை கல்வி கோவில்பட்டியில் BE BTech அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி கோவில்பட்டி.
9: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்,
10: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
9: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
10: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
9: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
10: கவுன்சிலிங் கோட் 2620.
9: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
11: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
12: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: நாம் அணிந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 மகளிர் நேரம். என்று ஆட்ட நாயகியாக போன நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
14: ஹலோ,
13: வணக்கம். யார் பேசுறீங்க? பாத்திமா, எந்த ஊர்
14: சொன்னீங்க?
13: விருதுநகர்.
14: விருதுநகர்,
13: நல்லமா இருக்கிறோம் பாத்திமா. அப்படிங்களா? தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கணும், இப்படியும் பிடிச்சிடலாம் என்ன இல்லையா? சரிங்க பாத்திமா, என்ன விளையாட்டு விளையாடலாம்? சொல்லுக்குள் சொல், சொல்ல விடை. சரி, சொல்லுக்குள் சொல் விளையாடலாம். கதை பாட்டு அப்படின்ற சொல்லுக்குள்ள கிட்டத்தட்ட 5 சொற்கள் இருக்கு, கண்டுபிடிங்க.
14: கதை, பாட்டு,
13: கதை பாட்டு,
14: பாடு,
13: பாடு,
14: கட்டு,
13: கட்டு,
14: பதை

0: பதைன்ற
1: பாதை
0: பாதை.
1: பாதை
0: ஆ, சிறப்பு சிறப்பு.
1: பாதை நெறி.
0: சரிங்கம்மா, சிறப்பாக கண்டுபிடிச்சிட்டிங்க.
1: கடு கடு
0: படு ப இல்லையே, பாதனை இருக்கு, நெடில் தான் இருக்கு.
1: கதை பாட்டு.
0: இதில் இன்னொன்று கூட வச்சுக்கலாம், தை அப்படின்ற ஒரு ஒற்றை சொல்லு வார்த்தை வச்சுக்கலாம்.
1: இன்னைக்கு ஆடி 18 பேருக்கு
0: நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சொல்லிடலாம், எல்லாம் கொண்டாடிடலாம்.
1: சரிங்க,
0: நன்றிங்க ஃபாத்திமா. நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர்வர்கள் வணக்கம். வணக்கம், எப்படி வந்துட்டீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க?
2: சிவகங்கை மாவட்டம் ஆனந்தமிருந்து சுகுணா ஜெயகுமார் பேசுறேன். நல்லா இருக்கலாம் சார்.
0: நலமாக இருக்கிறோம் சுகுணாமா, எப்படி
2: இருக்கீங்க?
0: சொல்லிடலாங்க அனைவருக்கும்.
2: சரி,
0: நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?
2: சொல்லுங்க.
0: சொல்லுக்குள் சொல்ல சொல்ல வடை இது போலாம்.
2: சொல்லுக்குள் சொல்ல சொல்ல சார்.
0: சொல்லுக்குள் சொல்ல. சரி, அதில் வரி குதிரை அப்படின்ற வார்த்தை, அதுக்குள்ளே நிறைய வார்த்தைகள் இருக்கு.
2: வரி குதிரையா சார்?
0: ஆமாம், வரி குதிரை.
2: வரி குதிரை. குறை. வதின்னு
0: வரும். வதி அப்படின்ற வார்த்தை இல்லை இல்லை, வதி அப்படின்னு அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் இருக்கு சொல்லுங்க? வரை சேர்த்துக்கலாம். சரி, வரை. வகு.
2: திரை.
0: திரை.
2: திரி.
0: திரி.
2: திக்குன்னு வருத்த.
0: திக்கு. ஆ, இருக்கு திக்கு. திக்கு மாதிரி வக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தை சொல்லலாம். குறி. சரிம்மா, சிறப்பாக கண்டுபிடிச்சிங்க, நன்றிங்க.
2: நன்றி சார்.
3: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
4: Anna, na 12th mudichiten. Career ku nalla scope irukra college a paathi engineering seranum.
5: Appa adukku right choice nama Kumarapaliyam Excel Engineering College, Autonomous da. Ena anga third year padikkumbode 80% mela madippen irukravangalukku paid internship moolam padikkumbode velai vaippu petrutharanga. 2025-26 am kalvi aandula sumar 384 maanavargalukku vela kadachirukku. Adu mattum illama maanavargalukku Center of சமீபின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் experts மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345. நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பார்ந்த நேர்களே. ஒரு 42 வயது ஆண், நல்ல ஒரு வந்து இந்த உடல் பருமன் உள்ளவங்க, சடனாக வந்து ஒரு நெஞ்சு வலி வந்திருக்கு. சரியா, நெஞ்சு வலிக்காக வந்தாங்க. பார்த்தப்ப மாரடைப்பு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட நம்ம வந்து பொதுவாக நாங்கள் மாரடைப்பு இருக்க மாதிரி இருந்து அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ அதுக்குள்ள

0: நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சில ஏன் வந்து இந்த மாரடைப்பு 42 வயது ஆகுது, அப்போ வேறு எதுவும் காரணம் இருக்குமா இவருக்கு ஏன் வந்துச்சு? அப்போ பேரண்ட்ஸோட ஹிஸ்ட்ரி கேட்குறப்ப அவங்க வீட்டில் யாருக்கும் வந்து இன்றைக்கி அவங்க அப்பா அம்மா நல்லதாக இருக்கிறாங்க, இவருக்கும் வந்து ஒரு பெருசாக ஒன்றும் வந்து அதாவது அவருக்கு வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் எதுவுமே கிடையாது, உடல் பருமன் மட்டும் இருக்குது. அப்போ வந்து அவங்க வீட்டில் கேட்டுட்டே இருக்க வேறு எதுக்காவது மாத்திரை சாப்பிட்றப்ப சார் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அளவு ப்ரெஷர் அளவு கூட இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஒரு அப்போ வந்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம், பட் சுகர் பிபியும் கண்ட்ரோல் ஆகலை டாக்டர், இது கடையில் வயிற்று இந்த மாதிரி வந்துச்சு. பட் அவர் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் இருக்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா சார் இன்னொரு விஷயம் சரி பண்ணுறப்ப அதையும் சரி பண்ணுங்க சார், இவர் பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா தூங்குவார், தூங்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குரட்டை வரும், அந்த குரட்டை எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும், நைட்டில் அடிக்கடி எந்திரிச்சு முடிஞ்சு போச்சு உட்காந்துட்டே இருப்பார் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தையாக இருந்தது. அதாவது குரட்டைக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்கான 100% சம்மந்தம் இருக்குது. உடல் பருமன் அதிகமாக இருக்குது, இரவு நேரங்கள் குரட்டை விடுறப்ப என்னன்னா அந்த மூச்சுக்குழல் போகிற பாதைகளை வந்து இந்த வெயிட்டாக இருக்கவங்களுக்கு அது வந்து அமுக்க ஆரம்பிச்சு, அதனால என்னென்னா அடிக்கடி எந்திரிச்சு உட்காருவாங்க, பகல் நேரங்களில் தூங்குவாங்க, நைட் நேரங்களில் அதிகமாக தூங்க மாட்டாங்க, சில நேரங்களில் மூச்சு நின்று வந்து இந்த மாதிரி வந்து முழிப்பாங்க, ஒவ்வொரு டைமே வந்து மற்ற உள் உறுப்புகள் போகிற மற்ற எல்லா உறுப்புகளுக்குமே ஆக்சிஜன் பிராணவாயு ரொம்ப முக்கியமானது, அது இல்லைன்னா அதோட வேலைகள் வந்து குறைஞ்சிட்டே போகும். அதோட வேலைகள் குறைய குறைய குறைய என்ன ஆகுனா நம்ம உடம்புல இருக்கிற வந்து முக்கியமான ஹார்மோன் சொல்லுவாங்க இந்த கார்டிசோல்ஸ் இல்லையா ஹைட்ரோகார்டிசோன்னு சொல்லுவாங்க, அட்ரினல் இந்த மாதிரி ஹார்மோனில் என்ன பண்ணும் அதிகமாக சுரக்க ஆரம்பித்து இருதயத்தையும் மற்ற உறுப்புகளையும் அதிகமாக வேலை செய்வையும் சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் ப்ரெஷர் இல்லாதவங்களுக்கும் உருவாக்கிடும், நேரடியாக சர்க்கரை ப்ரெஷரையும் உருவாக்கும், அது இல்லாமல் இருதயத்தையும் பலவீனப்படுத்தும், இருதயத்தை அதிகமாக வந்து துடிப்புகள் அதிகப்படுத்துகிறப்ப என்னென்னா அந்த இருதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டங்கள் கிடைக்காத மாரடைப்பு வர்றதுக்கான வாய்கள். ஒரு எளிமையான விஷயந்தான் ஒரு குரட்டைன்ற ஒரு விஷயத்தை உயிருக்கணும். ஆகால் இந்த மாதிரி இரவு நேரங்கள் ஒரு உடல் பருமனாக இருக்கிறாங்க, குரட்டை இருக்கிறவங்க அதை வந்து ஈஸியாக எடுத்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, அது நாளடைவில் பெரிய அளவுக்கு சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் ப்ரெஷர் இல்லவங்க சர்க்கரை ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மற்ற வந்து இருதய பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் இவங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லுவோம், அதை உறுதிப்படுத்துவோம் நாங்கள் அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து குரட்டைனால வரத பிரச்சனைகள் இது இருக்கா அப்படின்னு உறுதிப்படுத்துவோம் எஸ் அப்படின்வாங்க. அப்போ அது உறுதியானதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இரவு நேரங்களில் வந்து சிபாப்னு ஒரு மிஷின் மாட்டி விடுவோம், அந்த மிஷின் என்ன பண்ணணும்னா எல்லா நேரமே வந்து அந்த மூச்சுக்குள்ள சுருங்காமல் பார்த்துக்கும், அப்போ இரவுல நல்லா தூங்குவாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் குறையாமல் பார்த்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக 2024 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக ஒரு மெடிசன் வந்திருக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் வடிவத்தில் வந்திருக்கு, அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறப்ப நல்லா வந்து வெயிட் குறையுது, அந்த வெயிட் குறையறனால என்ன ஆகுதுன்னா அது 50% வந்து அவங்களுடைய சிம்டம்ஸை வந்து குறைக்குது. ஆகையால் குரட்டை அப்படின்றது நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்ள ஒரு விஷயம் கிடையாது, அது வந்து உங்களுக்கு தொந்தரவாக இருக்குது. ஸோ வீட்டில் இருக்க யாருக்காவது அவங்க வந்து தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்குள்ளே டாக்டருங்களை போய் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய நோய்கள் வராமல் ஆரம்பத்துலேயே சரி பண்ணலாம் நீங்களே. மேலும் சக்தி சர்க்கரை சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்க நேர்களே. மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0, எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: காற்றலையில் பாடி வரும் இன்னிசை சொலை இதனம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மகளிர் நேரம் இன்று ஆட்ட நாயகியாக இப்போ நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? பரமேஸ்வரி. என்ன பண்றீங்க? எம்ப்ராய்டிங் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா?
1: என்ன
0: மாதிரி எம்ப்ராய்டரி கேட்டாலும் போட்டு கொடுத்துருவீங்க? குறிப்பா இந்த ஜாக்கெட் துணிகளுக்கு போடுறது மாதிரி அந்த மாதிரி எம்ப்ராய்டரிங்கா இல்ல எல்லாமே போட்டு சிறப்பு? இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? என்ன விளையாட்டு
1: விளையாடலாம்?
0: எது வேணாலும் சொல்லலாம். சரி, உங்களுக்கு சொலவடிக்குள்ளேயே போயிடலாம். பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும் ஆக்க. பொறுத்தவன் ஆற ஆக்க பொறுக்க வேண்டும். நல்லா சொல்லுங்க இன்னும். எப்பயுமே சாப்பாடு ரெடியா இருந்துச்சுன்னா உடனே தொட்டக்கூடாது, சுற்றும். அது மாதிரி எல்லா வேலைக்கும் அந்த மாதிரி தான், வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நன்றிங்க பரமேஸ்வரி. நிகழ்ச்சியில் இணைய மாட்டேன். வணக்கம்
2: கார்த்திக் சார் அவருக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம், யார் சொல்றீங்க?
2: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசதி.
0: எனக்கு நண்பகல் ஆயிடுச்சு. முற்பகல்.
2: ஆமா சார். ஆடி பெருந்தின வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சொல்லிடுவோம். சரிங்களா? சரி, உங்களுக்காக ஒரு சொல்லுக்குள் சொல்
2: சொல்லுங்க சார்.
0: மரகதம் அப்படின்னு இந்த சொல்.
2: மரகதமா?
0: ஆமா, இதுக்குள்ள நிறைய சொல்.
2: மர கதம் ரம்
0: ரம்
2: மர
0: தரன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் வார்த்தை இல்லையா? அர்த்தமுள்ள வார்த்தைகளாக இருக்கணும் எடுக்கிறது. மரம் சொன்னீங்க.
2: மரம் ரகம்
0: ரகம். சரி,
2: இன்னும்
0: நிறைய
2: இருக்கு.
0: இன்னும் நிறைய இருக்கு இந்த சொல்லுக்குள்ள.
2: மரம்
0: கம்ல வராது.
2: ரம் வருமா சார்?
0: இல்ல. சரி, காத்துருங்க. மரம் சொல்லிட்டீங்க. இன்னும் நிறைய வார்த்தைகள் சொற்கள் இந்த மரகதம்ன்ற சொல்லுக்குள்ள நிறைய சொற்கள் இருக்கு. கண்டுபிடிக்கலாம் அடுத்த நேரம் பேசும்போது.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த

0: இன்ஜினியரிங் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: தொடர்புக்கு 8985712345.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திரு.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்,
4: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
4: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
3: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
4: கவுன்சிலிங் கோட் 2620.
3: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
6: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் ஆரோக்கியத்தின் முதல்வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண்கள் மற்றும் மகப்பேறு துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் எஸ் சாந்தவி பாலா அவர்கள்.
8: தாய்ப்பால் வாரத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கிறோம். வணக்கம் டாக்டர்.
9: வணக்கம்
8: டாக்டர். தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு தாய் வந்து எந்த மாதிரி உணவுகளை எல்லாம் எடுத்துக்கணும்? குறைவா தாய்ப்பால் சுரக்குது அப்படின்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உணவுகளை எடுத்துக்குவாங்க இல்லையா, அதை பற்றி இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுங்க.
9: தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்றது வந்து ரொம்ப பொதுவான கேள்வி, எல்லாரும் காமனா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. மிக முக்கியமான விஷயம், குழந்தைய எவ்வளவுக்கு அடிக்கடி மார்பகத்தை உறிஞ்ச விடுறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக வந்து பால் சுரக்கும். அதுதான் வந்து மிகவும் முக்கியமா எடுத்துக்கொள்ள வேண்டியது. தினமும் தாய் வந்து 2-3 லிட்டர் அளவுக்கு அல்லது அவங்க தாகத்துக்கு ஏத்த மாதிரி வந்து தண்ணீரை வந்து போதுமான அளவு வந்து எடுத்துக்கணும். உணவு அப்படின்னு பார்த்தோன்னா அரிசி, கம்பு, கேழ்வரகு, சோளம் போன்ற முழு தானியங்களை வந்து உணவுல சேர்த்துக்கணும். இது தவிர வந்து பால், தயிர், முட்டை, மீன், கோழி, பருப்பு வகைகள், பயறு வகைகள், முளைக்கட்டிய தானியங்கள் போன்ற புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் அதையும் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் கீரை வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பழங்கள்னு எடுத்தா வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி, ஆரஞ்சு போன்ற பழங்களையும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நிலக்கடலை, எள், பாதாம், ஆலி விதை போன்ற ஆரோக்கியமான கொழுப்பு நிறைந்த உணவுகளை வந்து அளவோடு எடுத்துக்கணும். பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் பொருள்களை பற்றி நிறைய பேர் கேட்பாங்க. வெந்தயம், பூண்டு, சீரகம், சோம்பு, உளுந்து போன்றவை வந்து பால் சுரக்கிறதுக்கு உதவலாம். ஆனால் இவை மட்டும் பால் சுரப்பை அதிகரிக்கும் என்ற உறுதியான அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லை. சோ சமச்சீர் உணவு ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ளணும்.
8: நிறைய சொல்லியிருக்கீங்க டாக்டர், என்ன மாதிரி உணவுகளை எடுக்கணும்னு. ரொம்ப அடிப்படையான ஒரு

0: இது எல்லாருக்குமே. எந்த உணவை எடுத்துக்கிட்டா தாய்ப்பால் சுரக்கும்னு சொல்லிட்டு, குழந்தைய வந்து அடிக்கடி மார்பகத்துல குழந்தைய வந்து பால் அருந்த வைத்தோம் அப்படின்னாலே பால் சுரக்கும் ஒரு பகுதி. இன்னொன்னு வந்து குறைஞ்சது ஒரு 2.5 லிட்டர் தண்ணியாவது உங்களுடைய உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க, சமச்சீர் உணவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பழங்கள் கீரை வந்து அதிகமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தவிர்க்க வேண்டிய உணவுன்னு அடுத்த ஒரு கேள்வி வரும் டாக்டர், எந்த உணவெல்லாம் தவிர்க்கணும்?
1: தவிர்க்க வேண்டிய உணவு காபி டீ போன்ற கஃபின் சார்ந்த ஐட்டம்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதிகமா எடுக்காம குறைந்த அளவுல வந்து எடுத்துக்கிறது நல்லது. மத்தபடி அதிக எண்ணெய் உள்ள பொருளோ இல்ல ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ், குளிர்பானங்கள், பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து சுகர் கண்டென்ட் அதிகமா உள்ளது, இந்த மாதிரி இதுகளை வந்து தவிர்த்தாலே போதும். மத்தபடி வந்து மேலை நாடுகள்ல இந்த மது அருந்தும் பழக்கம், புகைப்படுத்தல், இந்த மாதிரி இது வந்து பெண்கள்டே அதிகமா காணப்படுது. சோ அந்த மாதிரி இருக்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஃபீடிங் மதர்ஸ் புகையிலை வந்து வீட்டுல உள்ளவங்களே வந்து பயன்படுத்தாம இருக்கிறதே வந்து அந்த குழந்தைக்கும் ஆரோக்கியத்தை வழிவகுக்கும். உடல் எடையை குறைக்க பட்னியா இருக்க தேவையில்லை. சோ தாய்ப்பால் நல்லா கொடுத்தாலே வந்து நல்ல வெயிட் குறையும்.
0: தாய்ப்பால் வந்து நீர் போல இருந்துச்சு அப்படின்னா அதுல சத்து இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, பொதுவா ஒரு மக்கள்கிட்ட அந்த பேச்சு இருக்குது, அது உண்மையா டாக்டர்?
1: இல்ல, அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முதல் பால்னு சொல்ற கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க சீம்பால், அதுதான் வந்து திக்காவும் எல்லோ கலர்லயும் இருக்கும். பட் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நீர்ப்பு தன்மையோட இருக்கும், அது வந்து நல்ல ஆரோக்கியமானதுதாங்க.
0: குழந்தை அடிக்கடி பால் குடிச்சது அப்படின்னா தாய்ப்பால் வந்து வத்தி போயிடும், பத்தாம போயிடும் அப்படிலாம் ஒரு கருத்து இருக்கு, அதுவும் உண்மையா டாக்டர்?
1: அந்த மாதிரி கருத்து வந்து தவறானது. குழந்தை அடிக்கடி வந்து பாலை அருந்துறதுனாலதான் வந்து பால் அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். தாய்க்கு வந்து குழந்தைய அருந்த அருந்தா அதிகமா சுரப்பு வந்து ஏற்படும். குழந்தைய அருந்த ஆரம்பிச்சோடனே மூளையில இருந்து ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆறதுனால அது மார்பகத்து மேலையும் செயல்படும், அதனால வந்து அதிகமா பால் சுரக்க ஆரம்பிக்கும். சோ இது ஒரு முக்கியமான விஷயம்.
0: தாய்ப்பால் வாரத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவத்தையும் தாய் வந்து எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாது தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றியும் இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொன்னீங்க டாக்டர். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி டாக்டர்.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் ஆரோக்கியத்தின் முதல் வரம் தாய்ப்பால். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் டாக்டர் எஸ் சாந்தவி பாலா அவர்கள்.

0: நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: கோடைப்பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
2: Vanilla and strawberry. Milka Wonder Cake.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.

0: அமெரிக்கா வண்டர் கேக்.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: மாயவளை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
4: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். தொடர்ந்து வித்தியாசமான சைபர் கிரைம், அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா நடந்த சைபர் கிரைம் பத்தியும், அதுல எப்படி போலி கணக்குகள் உருவாக்கி இருக்காங்க, அதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பாக்க போறோம். போலி வங்கி செயலி தயாரித்து ₹64 கோடி சுருட்டிய இளைஞர் வந்து கைது. எங்கன்னு பார்த்தோம்னா சூரத்துல. அவங்கள்ட்டன்னு பார்த்தோன்னா நாடு முழுதும் 64.38 கோடி ரூபாய் மோசடிக்கு காரணமான போலி வங்கி செயலிகளை உருவாக்கியதில் +1 படித்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இளைஞரை வந்து போலீசார் வந்து கைது செய்திருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் பார்த்தனா, கடந்த மே மாசம் வந்து குஜராத்தோட சூரத்தை சேர்ந்த நபர் ஒருவருக்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து ஏபிகே ஃபைல் ஒன்று வந்திருக்கு. அதாவது ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் கிட்ட நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா, ஆப் மாதிரி ஒன்று. அது வந்து என்னன்னா, அந்த நேஷனல் பேங்கோட அந்த ஆன்லைன் செயலி மாதிரி இருந்ததுனால, அந்த லோகோ அதெல்லாம் இருந்ததுனால அவர் வந்து அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாரு. இன்ஸ்டால் பண்ண சில வினாடிகளிலே வந்து அவரோட ஃபோன் வந்து மர்ம நபரோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. உடனடியாக அவரோட வங்கி கணக்கில் இருந்த ₹5,00,000 வந்து திருடிட்டு அவரோட கூட்டுறவு வங்கியில இருந்து யூனியன் பேங்க்கு மாற்றப்பட்டிருக்கு. இன்னும் அதிர்ச்சி அடைஞ்சு வந்து அவர் வந்து குஜராத் சைபர் கிரைம் போலீசார்கிட்ட புகார் கொடுக்கறாரு. வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துறாங்க போலீசார். இதன் அடிப்படையில பார்த்தனா, அந்த புகார்தாரரோட போனுக்கு வந்த ஏபிகே ஃபைல வந்து ஆய்வு செய்யும் போது, அதோட எண்டு வந்து பார்த்தனா உத்தரப்பிரதேச கான்பூர்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல போய் முடியுது. அங்க விசாரிச்சப்போ அது வந்து ஒரு ரோஹித்னு ஒரு இளைஞர், அவரு 19 வயசு தான், அது 11ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. அவரை கைது செய்து விசாரிக்கும் போது என்னன்னு பார்த்தனா, ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரபல வங்கி வாடிக்கையாளர் செயலிகளை வந்து போலியா உருவாக்கி அதை வந்து சைபர் கிரைம் கும்பலுக்கு வந்து அவங்க நிறைய வித்திருக்காங்க. இதை பத்தி இன்னும் மேலும் விசாரிக்கும் போது, டெலிகிராம் செயலி வாயிலாக இத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய ஏபிகே வந்து அவங்க போலியா உருவாக்கி இருக்காங்க. நிறைய மொபைல் போன்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி முக்கியமான தகவல்களை வந்து திருடி இருக்கிறாங்க. இதை வந்து யாருக்கெல்லாம் அவங்க வித்திருக்காங்கன்னு பார்த்தனா, ஹரியானா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் போல பல மாநிலங்களுக்கு வந்து அவங்க வித்திருக்காங்க. இந்த ஆய்வுல பார்த்தனா, இதுவரை வந்து 121 போலி செயல்களை வந்து ரோஹித் உருவாக்கி இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. இது போல வந்து நாடு முழுவதும் வந்து 21,672 மொபைல் போன்கள்ல வந்து இன்ஸ்டால் பண்ணதும் தெரிய வருது. இதன் மூலமா வந்து 3,000+ சாதனங்களை வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இதை பயன்படுத்தி நிறைய 50,000+ மோசடி பண பரிவர்த்தனைகளை வந்து பண்ணிருக்கிறாங்க. இதோட லாஸ் எவ்வளவுன்னு பார்த்தனா 64.38 கோடி ரூபாய். சோ இது மட்டும் இல்லாம, நம்ம ஆர்டிஓ சலான்ஸ் அந்த மாதிரி போலீஸ் சேவைகளும் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே சூரத் போலீஸ், அந்த ரோஹித்ங்கிறவனால உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இப்போ நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம போனுக்கு ஏபிகே ஃபைல் வந்ததுன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. மெயினா பேங்க்ஸ், ஆர்டிஓ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இது வச்சு வந்தாலும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது, சேஃபா இருக்கணும். சோ இன்னைக்கு நம்ம பகிர்ந்துகிட்ட தகவல்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி கோடை எஃப்எம், உங்கள் வாக்கி டாக்கி.
3: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவளை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை மீள வழி.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: இன்றைக்கும் மகளிர் நேரம் ஆட்ட நாயகி நிகழ்ச்சியில் பங்கேற்ற கரூர் ராஜேஸ்வரி, ராம்நாடு சுமதி, விருதுநகர் பாத்திமா, மானாமதுரை சுகுணா, விருதுநகர் பரமேஸ்வரி, இவங்களுக்கெல்லாம் நன்றிகளை சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் கே எஸ் கார்த்திக், நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் மங்கையரின் பங்களிப்பில் ஆட்டநாயகி. இனி தொடரவிருக்கின்றது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: நேர்கள் இசையோடு இணைந்திருப்பது கோடி பன்மலையின் 1.5.

0: பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இதயங்கள் நிறையும் இசையை இடைவிடாமல் தரும் உங்கள் கூடி பண்பலை 100.5 இப்பொழுது வருகிறது. நெஞ்சில் நிறைந்தவை.

வருகிறது முதல் பாடல். இதய வீணை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் சேலம் கே.ஆர். தோப்பூர் திலகா சுப்பிரமணியன். 1972 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் இசை இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் இசை அமைப்பில் மனம் நிறையும் கவி வரிகளை வார்த்தவர் வாலி, 1000 காலம் ஆனாலும் கவி இன்பம் தரும் காந்த குரல் தந்தவர் டி.எம். சௌந்தரராஜன். இருமணம் இணையும் திருமணங்களில் இன்று முதலிடம் பிடிக்கும் பாடலை முதல் பாடலாக தருகிறது கோடை பன்மலையின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை 1:03.

1:07 நெஞ்சில் நிறைந்தவையில் இனி பாடல் ஒலிக்க வருகிறது. மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நாகர்கோவில் கோட்டார் கோலப்பன். இசை மேதை எஸ் எம் சுபையா நாயுடுவின் சுகமான இசையில் எண்ணிலா கவி வரிகளை கனப்பொழுதில் தரும் கவிஞர் வாலியின் வரிகளில் வெண்ணிலா கூட தேடி வரும் வெண்கல குரல் டி எம் சுந்தரராஜன். எம் கிருஷ்ணன் நாயர் இயக்கத்தில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1969. வான அலையில் கானம் வரும் வேளையில் விழுத்திருக்கும் இதயங்களுக்காக ஒலிக்கிறது கீதம். 1:08 கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி அட்டானமஸ், கோவை கல்வி கோவில்பட்டியில் BE BTech அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி கோவில்பட்டி.
9: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்,
10: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
9: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
10: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
9: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
10: கவுன்சிலிங் கோட் 2620.
9: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
11: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
12: இணைந்திருக்கிறோம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
13: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
14: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
13: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
14: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
15: நெஞ்சில் நிறைந்த வயல். இனி தூத்துக்குடி, முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், பேச்சிமுத்து, ராமமூர்த்தி, பாண்டித்துறை இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து பாடல். GS மணி இயக்கத்தில் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையில் படம் வெளிவந்த ஆண்டு 1969. இளைய கானத்தின் இனிக்கும் குரல் SP பாலசுப்ரமணியம், P சுஷீலா. காலை நனைத்து செல்லும் ஆற்றோட்டமே என் மனதை வருடிச் செல்லும் வரிகளை கவியரசர் கண்ணதாசன் தந்துள்ளார். துணையை எண்ணி இயங்கும் இதயங்களுக்காக தூதாக வருகிறது பாடல். 1:16 கோடை பண்பலையின்

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA

0: மாணவர்களின் டாப் சாய்ஸ் TNEA கவுன்சிலிங் கோட் 2673 கால் 9244504444.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
6: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
7: நம் கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

இது எங்களோடு இசை நேசம் தந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலையின் நூறு புள்ளி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி திருப்பூர் தாராபுரம் சிவபிரகாசம், இளங்கோவன், காளிமுத்து, மோகன்ராஜ், வள்ளி நாயகம் இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து பாடல். 1964 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் இசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையில் அழகிய மெட்டிற்கு கவி வடித்தவர் கவியரசர் கண்ணதாசன், சின்ன பெண்ணிற்கு குரல் எடுத்தவர் பி சுஷீலா. மாமல்லன் படைப்பை பாடல் வழியே தந்த மாமேதைகளை நினைவு கூர்ந்து கேட்போமா இப்பொழுது பாடலை. 1:25 கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்

0: வசித்தோ, தாராபுரம், ஆர்ஆர் சிதம்பரசாமி, ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நெஞ்சில் நிறைந்தவையில் இனி பாவை விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. நாமக்கல் கணேசபுரம், மகாலிங்கம், அமிர்தம், விஜயத்தென்றல், ஜவஹர் கார்த்திக் இவர்களுக்காக. வண்ண தமிழ் வார்த்தைகளை மெட்டுக்கு வடித்த மருத காசியின் கவி வரிகளில் திரை இசை திலகம் கே வி மகாதேவனின் இசையில் கற்பனை கொஞ்சும் காதல் குரல் சி எஸ் ஜெயராமன், எல் ஆர் ஈஸ்வரி. 1960 வெளிவந்த இப்படத்தை இயக்கியிருக்கிறார் சோமு. காற்றலையில் கோடி கோடி பாடல்களை தரும் கோடை பண்பலையிலிருந்து காதோறும் ஒலிக்க வருகிறது பாடல். 1:31 நெஞ்சில் நிறைந்தவையில்

வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள். கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். கண்ணசைவில் கோடி

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965-23999.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும்

0: நாமக்கல்
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
1: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
0: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
0: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
4: இசையை வசந்தம் வீசி இதயங்களோடு கதை பேசிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நீச்சல் நிறைந்தவை. நிகழ்ச்சியிலினி ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. புதுக்கோட்டை கூணாப்பட்டு பழனியாயி, கார்த்திக், கவின், தமிழ்ச்செல்வி, ஆகாஷ் இவர்களுக்காக. சிவி ஸ்ரீதர் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையில் படம் வெளிவந்த ஆண்டு 1967. கரும்போ கனியோ என தித்திக்கும் குரல்கள் TM சௌந்தரராஜன், P சுஷீலா, சிந்தும் தேன்துளி செவிகளின் ஓரம் கவி வார்த்தவர் கவியரசர் கண்ணதாசன். மழை வரக்கெஞ்சும் மதிய வேளையில் இசை மழை பொழிந்து மஞ்சம் மலர்களை தூவி அளிக்கிறது பாடல் கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
3: நெஞ்சில் நிறைந்தவையில் இனி தேனி ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் இவருக்காக ஒலிக்க வருகிறது புதையல் திரைப்படத்திலிருந்து பாடல். 1957 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் கிருஷ்ணன் பஞ்சு, மெலிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் உணர்வோடு ஒட்டிய வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உயிரோடு ஒட்டிய குரல் ஜி பி சந்திரபாபு. உங்களுக்காக பாடல்கள் அனைத்தும் இதோ உங்களுக்காக கோடை பண்பலை 100.5.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி பொன் ஊஞ்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. திருச்சி லால்குடி நெய்குப்பை சோலையம்மாள், வசந்தா, திருஞானம், மோகிக்கிரன், மாதேஷ்கிரன், மகிழேஷ்கிரன், அகிலேஸ்வரன், திருஞானம் இவர்களுக்காக. சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் 1973 வெளிவந்த இப்படத்திற்கு இசை மெலிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். உண்மை காதலோடு கலக்கும் கவிவரிகள் கண்ணதாசன், ஊர்கோலம் வரும் வண்ண குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. பழத்தட்டோடு விருந்து உண்ணும் வேளையில் பண்பலையிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. 1:48 நிமிடத்தில்

நெஞ்சில் நெறிந்தவையில் இனி ஸ்வர்க்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. கொடைரோடு, ராஜதானி கோட்டை, சித்தன், மலர்கொடி, பிரபு, ஜனனி, காமனன், பாண்டியம்மாள் இவர்களுக்காக. டி.ஆர். ரமணா இயக்கத்தில் 1970 வெளிவந்த இப்படத்திற்கு இசை மல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், ஆலங்குடி சோமுவின் அசத்தும் வரிகளில், பூமேடை வாசலில் தேன் தெளித்த தித்திப்பை தரும் குரல் டி.எம். சௌந்தரராஜன். இசையோடு இணைந்திருக்கும் இதயங்களுக்காக இசை மகள் பறந்து வருகிறார். கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில்

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில்

0: நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் ஜெய் ஸ்ரீதர் அவர்கள்.

தேச நெஞ்சங்களின் விருப்ப கானங்களை தந்த மகிழ்வில் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சுகன்யா மார்த்தாண்ட பூபதி, நன்றி, வணக்கம் நேர்களே. இனி மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டிலிருந்து நேரலை நிகழ்ச்சியாக இணைந்திருங்கள் இசையோடு.

0: பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மில்கா வண்டர் கேக். வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா.
2: Oh, red chocolate, wonder cake, and strawberry. Milka, wonder cake.

0: காட்சிகளை ரசிக்கலாம். வாருங்கள், நம்மை அரங்கை சுத்தி காட்ட அழைக்கவிருக்கிறார் சாந்தி சேகர்.
1: இனிய வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா 2026 நேரலை நிகழ்ச்சி. ரொம்ப அழகான ஒரு காலநிலை, அப்படியே மரங்கள் எல்லாம் லேசான காற்றுல அப்படியே அசையறது பார்க்கும் பொழுது நடனம் ஆடுற மாதிரியே இருக்கு. நிறைய மக்கள் புத்தகங்களை வாங்குறதுக்காக அவ்வளோ ஒரு அமைதியோட அரங்குகளை போய் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு, இங்க ஒரு குட்டி செல்லம் வேற ரொம்ப நேரமாவும் காத்துட்டு இருக்காரு, நம்ம எல்லாம் இடையிலடையில வந்து தொந்தரவு பண்ணிட்டு, அப்படி நிறைய குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் நிறைய பேர் வந்து புத்தகங்களை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த புத்தக திருவிழா அரங்குகளை பார்க்கும் பொழுதே அவ்வளோ அழகா இருக்கு. புத்தகங்களை எல்லாம் ரொம்ப அழகுற அடுக்கி வச்சிருக்காங்க. அதை பார்க்கும் பொழுதே அப்படியே எல்லா புத்தகங்களையும் அள்ளிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம மனசுக்குள்ள எண்ணம் வர மாதிரி இருக்கு. அது இல்லாம புத்தக திருவிழா அரங்குக்கு அந்த முகப்பு தோற்றம் பார்த்தோம்னா, நிறைய அலமாரிகள்ல நிறைய வண்ண வண்ண புத்தகங்களை அடுக்கி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு முகப்பு தோற்றம். அது ரொம்ப எழிலோட காட்சி தருது. எல்லாரும் வண்ணமயமா அப்படியே புத்தகங்களை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்மகிட்ட பேசுறதுக்கு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். முதல்ல ஒரு குட்டி செல்லம் பேச போறாரு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் சமரன்.
1: நீங்க ரொம்ப சமத்தா சமரன்?
2: ஆமா.
1: என்ன படிக்கிறீங்க?
2: இன்ஜினியர்.
1: என்ஜினியர்? பாருங்களேன், இவ்வளவு குட்டி வயசுல என்ஜினியர். நீங்க என்ஜினியர் ஆகணுங்கிறது உங்க கனவா?
2: ஆமா.
1: சரி, இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க நிறைய சுட்டித்தனம் பண்ணுவீங்களா?
2: ஆர்எஸ் வித்யாலயா பப்ளிக் ஸ்கூல்.
1: சரிண்ணா, நீங்க சுட்டித்தனம் பண்ணுவீங்களா அப்படின்னா, நீங்க ஸ்கூல் பேரை சொல்றீங்க, கையில என்னமோ பொம்மை வச்சிருக்கீங்களே, என்னது?
2: புறா.
1: யார் செஞ்சு கொடுத்தாங்க உங்களுக்கு?
2: ஓரிகாமி.
1: அப்படியா? எனக்குலாம் தெரியல. அப்படின்னா புக் ஸ்டால்ல கொடுத்தாங்களா?
2: ஆமா.
1: சரி, நீங்க அம்மா ரொம்ப நேரமா உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சமரன், இப்படி எல்லாம் பேசணும், சமத்தா பேசணும்னு சொல்லி. நீங்க சமத்தா என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு? திருக்குறள் நிறைய சொல்வீங்களாமே, எனக்கு ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் சொல்வீங்களா? விளையாண்டுட்டே இருக்கீங்க சமரன் குட்டி. சரி, என்ன புக்
2: வாங்கினீங்க?
1: பாருங்க அம்மா உங்களுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி, தொடர்ந்து புத்தக திருவிழாக்கு வாங்க, நிறைய புத்தகங்கள் வாங்க, அம்மாட்ட பேசிடலாம். சமரனுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், என் பெயர் சங்கீதா. அந்தியூர்ல இருந்து வந்திருக்கோம், என் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க நான் 3 வருஷமா இந்த புத்தக திருவிழாக்கு கண்டினியூவா தான் வந்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி ஸ்டால்ல நிறைய புக்ஸ் இருந்தது. புது படைப்பாளர்கள் புத்தகம் வந்து ரொம்பவே நம்மள கவர்ந்தது. எல்லாரும் கலந்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சமான எழுத்தாளரோட புக்ஸ் எல்லாம் வாங்குங்க. முக்கியமா வந்து பொன்னியின் செல்வன், அரண், பூனாச்சி, சிலப்பதிகாரம், விஷ்ணு புராணம், புளியமரத்தின் கதை, யாமம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், கருத்துக்களை சொல்ற புக்ஸா வாங்கி படிங்க. தேங்க்யூ.
1: சரி, அப்படியே மழை கொட்டுற மாதிரி இடையில நீங்க எதுவும் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு பேசி முடிச்சிட்டீங்க. முக்கியமா உங்ககிட்ட ஒன்னு கேக்குறோம், நீங்க என்னன்னா சமரனுக்கு நிறைய சொல்லிட்டே இருந்தீங்க, திருக்குறள் சொல்லு, கதை சொல்லு அப்படியெல்லாம் சொன்னீங்க இல்லையா? நீங்க வீட்லயே நேரம் சமரனுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டே இருப்பீங்களா?
3: கண்டிப்பாங்க, குழந்தைங்களை நம்ம தான் நல்ல வழியில வளர்த்தணும்.
1: சரி, நீங்க என்ன வேலை செய்யறீங்க?
3: கோஆபரேட்டிவ் ஆடிட்டரா இருக்கேன், கவர்மெண்ட் போஸ்டிங்ல.
1: பாருங்களே, எப்படி வேலை செய்யற இடத்துல எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களோ அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு குழந்தை கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? சமரன் மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா?
3: என் பெரிய பையன் சாம்சன் வந்திருக்காரு.
1: சரி, அந்த தம்பிகிட்டையும் பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேரு சாம்சன்.
1: ரெண்டு பேர்த்த பேரு வித்தியாசமா இருக்கே. ஆமா, யாரு குறும்பு பண்ணுவாங்க, தம்பி குறும்பா நீங்க குறும்பு பண்ணுவீங்களா?
4: என் தம்பி தான் அதிக குறும்பு பண்ணுவான்.
1: நீங்க ரொம்ப சமத்தா இருப்பீங்க.
4: நானும் கொஞ்சம் குறும்பு பண்ணுவேன்.
1: பாத்தீங்களா, உண்மைய சொல்லிட்டீங்க. என்ன படிக்கிறீங்க நீங்க?
4: நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: சரி, நீங்க புத்தக திருவிழாவுக்கு எத்தனை வருடங்களா வந்துட்டு இருக்கீங்க, இல்ல இதுதான் முதல் முறையா?
4: இது வந்து எனக்கு 2வது முறை.
1: சரி, ரொம்ப சமத்து, நிறைய புத்தகங்களை வாங்க, படிங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் நந்தினிங்க.
1: நீங்க ரொம்ப நல்லா பேசுவீங்களாமே, உங்க தோழி சொன்னாங்க, உண்மையா?
5: அப்படிலாம் இல்லைங்க, அவங்கதான் ரொம்ப நல்லா பேசுவாங்க.
1: நீங்க அந்தியூர் தானவா?

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. அல்ல அல்ல குறையாத அற்புதங்களை வழங்குவது புத்தகங்கள். தேடி தேடிச் சென்றாலும் சில புத்தகங்கள் கிடைப்பதில்லை. புத்தக திருவிழாவில் நமக்கு வேண்டிய புத்தகங்களை வாங்கிக் கொள்ளலாம். இன்று 22வது ஈரோடு புத்தக திருவிழாவின் 4வது நாள். அங்கிருக்கும்

0: இல்லைங்க, நச்சித்தோடுங்க. சரி, நீங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நானும் என் பையனும் வந்திருக்கோம். சரி, இப்ப தம்பிக்காக புக்ஸ் வாங்கிங்களா, உங்களுக்கான புத்தகங்களும் வாங்கியிருக்கீங்களா?
1: தம்பிக்காக தான் புக்ஸ் வாங்கியிருக்கோம். அவனுக்கு வந்து ரஸ்கின் பாண்டோ இன்னொரு ரெண்டு ஃபேமஸ் ஆத்தர் ரொம்ப பிடிக்கும், அதனால அதையவே தொலைவிட்டு இருந்தான் ரொம்ப நேரமா.
0: தேடி பிடிச்சு வாங்கி கொடுத்துருக்கீங்க. வாங்க குட்டி செல்லம் மாமா, உங்களுக்கு என்னமோ உங்களுக்கு பிடித்த புத்தகங்களா வாங்கி தந்தேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் புக்ஸ் எல்லாம் வேணும், இல்ல வாங்கி முடிச்சாச்சா?
1: எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. என் பேர் சாய் சுகன், நான் வந்து 7th ஸ்டாண்டர்டு படிக்கிறேன். நான் வந்து சாகர் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கு எதிர்காலத்துல என்ன ஆகணும் அப்படின்ட்டு ஆசை? நிறைவேறக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர் நம்மகிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கங்க, ஈரோடு கிளை நூலகம் 2, அது நூலகர் காவிஜய் பிரியராணி. இப்ப நான் வந்துங்க புத்தக திருவிழாவில் 147th புத்தக அரங்குல வந்து நூல் விற்பனைக்காக வந்து எங்களை பணி அமர்த்திருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா புத்தகங்கள் வாங்குறதுக்காக வேண்டி, அதாவது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மாணவன் மட்டும் வந்து புத்தகம் வாங்குறப்போ ஒரு இது எட்டுத்தொகை நூல்களை பத்தி அவன் விளக்கமா சொல்லி வாங்கினான். அந்த விபரத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
0: என்ன படிக்கிறாங்க அப்படி எட்டுத்தொகை நூல்கள் முழுவதையும் விளக்கம் சொல்லி வாங்குற அந்த தம்பி?
2: நற்றினை நல்ல குறுந்தொகை, 500 ஒற்றை பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கட்டறிந்த ஏற்றும் கழியோடு அகம்புறம் என இத்திரண்டும் 8 நூல்கள்.
0: ஒத்த பதிற்று 10, கற்றறிந்தார் ஏற்றும் கழியோடு அகம்புறம் என இத்திரத்தை 8 அப்படின்னு அந்த 8 நூல்களை பட்டியல்
2: இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் எனக்கு அந்த நூல்கள்ல இருக்கிற பரிபாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனாங்க. அதை பார்த்தது எனக்கே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி ஒரு பெரியவர் வயசானவர் வந்து நூல்கள் வாங்குறப்ப சொன்னாரு, எங்களுக்கு வந்து 10 நூல்கள் வேணும் அப்படின்னு கேட்டாரு. அதுல 2 நூல் மட்டும் எடுத்து வாங்கினாரு. இல்லைங்க ஐயா, நீங்க 10 நூல்களையும் நீங்க வாங்கிக்கலாம். 10 பாட்டையும் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 நூல்கள் வந்து கிடைக்கும் 600 அப்படின்னு சொன்னது. அவர் ரொம்ப சந்தோஷமா அந்த 10 நூல்களையும் பொறுக்கி எடுத்துட்டு போறப்ப அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வரலாறு நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போனாங்க. இந்த 2 வருடங்களா நான் இந்த புத்தக அரங்குக்கு வந்துட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலேயே நிறைய பேர் இதை பயன்படுறாங்க, இதை வாங்கி உண்மையிலே சந்தோஷம்,
0: ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா புத்தகங்கள் வாங்கும் பொழுது என்ன மாதிரி அனுபவம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத பகிர்ந்துட்டீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் கலைச்செல்வி, நான் 3.5 நூலகரா இருக்கேன். தரங்கல்பாடை கிளை நூலகத்துல வேலை செய்யறேன்.
0: சரி சொல்லுங்க, நூலகத்துல அங்க இருக்கிறக்கும் இங்க புத்தக அரங்குகள்ல இத்தனை பேரை பாக்குறக்கும் எப்படி உணர்றீங்க நீங்க இத?
3: என்னோட நேட்டிவ் பிளேஸே ஈரோடு தான். நான் இந்த புத்தக திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து புத்தக திருவிழாவுக்கு ரெகுலரா வருவேன். லைப்ரரியில வேலை செஞ்சாலும் புத்தக திருவிழா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இது அரங்காவும் இருக்குது. படிக்கிறதுக்கும் புத்தகம் நிறைய எடுக்கிறதுக்கு இருக்கு. அங்க மக்கள் கேட்கற புத்தகங்கள்ல வந்து சிலது இங்க இருக்கு அப்படிங்கறத நான் இங்க வந்துட்டு டெய்லியும் போய் போய் மக்களுக்கு சஜஷன் கொடுப்பேன். அதனால புத்தக திருவிழா வர்றது என்னோட ஆத்ம சந்தோஷத்தோட சேர்ந்து சர்வீஸும் பண்ண முடியுது அப்படிங்கறதுனால நல்லாதான் இருக்கு. எல்லா லைப்ரரிலையும் எல்லா புத்தகமுமே வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில புத்தகங்கள் ஒரு சில லைப்ரரியில கிடைக்காம கூட இருக்கலாம். அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாமே வந்து இங்கேயும் கிடைக்கும். அதை நான் சொல்லுவேன், எங்க கிட்ட ஏதாவது ஒரு புத்தகம் அவங்க கேட்டு இல்லைன்னா நீங்க போய் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பக்கத்துல இருக்க லைப்ரரியில போய் வாங்குங்கன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி டயத்துல வந்தாங்கன்னா நூலை உங்களுக்கு சொந்தமா வேணும்னா அங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுப்பேன்.
0: ரொம்ப ஆத்ம திருப்தியான ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னும் நம்மகிட்ட பேசுறதுக்காக காத்திருக்காங்க. வணக்கம் ஐயா, உங்க பேர்?
4: ராமலிங்கம், கிளை நூலகம் நம்பியூர்ல ஒர்க் பண்றேங்க. 147 தமிழ்நாடு பாடங்கள் நிறுவனத்தின் சார்பில் விற்பனை பணிக்காக அமர்த்தப்பட்டு இருக்கிறேன். இந்த விற்பனை பணியானது வந்து மிக சிறப்பாக இருக்குங்க. அவங்கள ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டு அந்த புத்தகங்களை கேட்டு வாங்கிட்டு போகிறது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நட்டு இப்போ அதாவது 8 நூல்கள், 10 சோழர் வரலாறு, பாண்டியர் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் கேட்டு வாங்கிட்டு போகும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கு. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க ஐயா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
5: மொத்தத்துல
0: இது ஒரு திருவிழா அப்படின்ட்டீங்க. சரி, கோடை பண்பலையில தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக
6: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807. Plus 2 முடிச்சிட்டு

0: நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி
3: அனுபவம்
2: மிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
4: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம் மில்கா வண்டர் கேக். வழங்கிக் கொண்டிருக்கும் ஈரோடு புத்தக திருவிழா.

0: ரத்னம் கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலை நிகழ்ச்சியை ரசிச்சுட்டு இருக்கோம். இங்க புத்தக அரங்குகள்ல பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய புத்தகங்கள் அப்படியே கையில எடுத்துட்டு இன்னும் என்னென்ன அரங்குகள்ல என்னென்ன புத்தகங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆடி மாதத்துல காற்று அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில சமயங்கள்ல பார்த்தோம்னா காற்று ரொம்ப வேகமா அடிக்குது. அதோட சேர்ந்து எல்லாரும் வேக வேகமா பயணிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்மகிட்ட பேசுறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னுடைய பேர் ஜெய்கீதா, ஈரோட்ல இருந்து வரோம்.
0: ஈரோட்ல எந்த இடம் நீங்க?
1: ஈரோட்ல சித்தோடு சைடு.
0: சரி, என்னென்ன புத்தகங்கள் கையில வச்சிருக்கீங்க? நிறைய குட்டி பாப்பா பக்கத்துல இருக்காங்க. குட்டி பாப்பாவோட பேர் என்ன, பேசுவாங்களா? வணக்கம் செல்லக்குட்டி, உங்க பேர் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க? போதும் உங்களுக்கு இதுவே போதும், வீட்டுல வச்சிருக்கீங்க நிறைய. சரி சொல்லுங்க, இப்ப பாப்பாவை கூப்பிட்டு வந்து பாப்பா கேக்குறத வாங்கி குடுக்கறது அப்படின்றது எப்படி இருக்கு இந்த அனுபவம்?
1: அவ வந்து கலரிங் புக்ஸ் எல்லாமே பஞ்சா எடுத்துட்டு வரதுக்கு ரெடியா இருக்கா. ஆனா நம்மளால ஒண்ணுதான் வாங்கி தர முடியுது.
0: பாப்பா பாருங்களே, போதும்னு சொன்னதுக்கு பின்னாடி இவ்வளவு சூட்சமம் இருக்கு. நீங்க நிறைய புக் தானே வேணும்னு சொன்னீங்களா? சரி, நிறைய போய் வாங்கிக்கலாம், ஓகேவா? சரி, உங்களுக்கு என்ன புக் எல்லாம் வாங்கிருக்கீங்க?
1: நான் வந்து திருக்குறளுடைய தெளிவுரை, அப்புறம் பாரதியார் கவிதைகள், அப்புறம் இன்னும் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன்.
0: திருக்குறள் உங்களுக்கு ரொம்ப ஓ, நிறைய புத்தகங்களை எல்லாம் தேடிட்டு இருக்கீங்க பேச பேச. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப இந்த முறை தான் முதல் முறை வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடியே வந்திருக்கீங்களா ஈரோடு புத்தக திருவிழா?
1: நாங்க சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு இருக்கோம், காலேஜ் படிக்கிறப்பல இருந்தே வந்துட்டு இருக்கோம்.
0: சரி, உங்களுக்கு படித்த புத்தகங்கள்லயே இந்த வரி இந்த கருத்து எனக்கு மறக்கவே மறக்காது அப்படின்னு ஏதாவது மனசுக்குள்ள அப்படியே நேரமும் அசை போடக்கூடிய அந்த கருத்து ஏதாவது இருக்கா? இந்த புத்தகத்துல இருந்து இந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி.
1: எல்லா புத்தகத்திலயும் இருக்க எல்லா கருத்துக்களையும் மனசுக்குள்ள நம்ம அசை போட்டுதான் இருக்கோம் டெய்லியுமே. சோ இதுதான் தனி வேர்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. விவேகானந்தரோட வேணா தோணிக்கிட்டே இருக்கும், ஒரு லட்சியத்தை எடுத்துக்கோங்க, அதுவே உன்னுடைய வழியா எடுத்துக்கோங்க அப்படிங்கறது மனசுல எப்பயுமே தோணிட்டே இருக்கிறது.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சந்துரு, நான் குமாரபாளையம்ல இருந்து வரேன். நான் வந்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய சிறந்த நூல்கள் சிறுகதைகள் அந்த புத்தகங்கள் வாங்கியிருக்கேன்.
0: இப்ப சிறுகதைகள் புத்தகங்கள் எல்லாம் வாங்கி அந்த சிறுகதையை படிக்கும் பொழுது நம்மளும் கதை எழுதுனா நல்லா இருக்குமே, அப்படி எல்லாம் உங்களுக்கு தோணி இருக்கா?
2: அது மாதிரி என்ன எதுவும் தோணுனதில்ல, பட் சிறுகதைகள் படிக்கும் போது அது சிலதெல்லாம் வந்து நம்மளுடைய சூழ்நிலை சுற்றத்துல நடந்த மாதிரி சில கதைகள் ஒத்து போகும். அது வந்து ஒரு நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் நம்மளுக்கு வெளியில இருந்து கற்றுக் கொடுக்கறத விஷயங்கள் வந்து புத்தகத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப ஈரோடு புத்தக

0: திருவிழா அரங்குல இன்னும் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு குட்டி செல்லம் வேற நான் பேசி ஆகணும் அப்படின்னு வேகமா புத்தக அரங்குல இருந்து வராங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் அமோகா.
0: அமோகா, ரொம்ப அழகான பேர். எந்த ஊர் நீங்க?
1: சங்ககிரி.
0: சங்ககிரியில எந்த இடத்துல இருக்கீங்க? சரி, என்ன படிக்கிறீங்க?
1: நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: சரி, இங்க புத்தக திருவிழா அரங்குக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க?
1: இப்பதான் வந்தோம்.
0: இப்பதான் வந்திருக்கீங்க. வந்தது பண்பலையில பேசணும்னு ஓடி வந்துட்டீங்க அரங்குல இருந்து வேகமா. சரி, யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
1: என் அக்கா, தம்பி, நானு, அப்பா.
0: சரி, அமோகாக்கு என்னெல்லாம் படிக்கிறனா பிடிக்கும்? கதை பிடிக்குமா, திருக்குறள் எல்லாம் பிடிக்குமா, கவிதை பிடிக்குமா?
1: எனக்கு கதைகள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
0: கதை நீங்களே படிப்பீங்களா?
1: படிப்போம்.
0: சரி, மகிழ்ச்சி. இப்ப அப்பா உங்க பக்கத்துல இருக்காங்க இல்லையா, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர்?
2: ஏ மாதேஸ்வரம், சங்ககிரிங்கிருந்து வந்திருக்கேன்.
0: பாப்பா பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே கைய பிடிச்சு ஆசையா கூப்பிட்டு வந்தீங்க. இன்னும் பெரிய பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, அவங்க எல்லாம் புத்தக அரங்குல இருக்காங்க.
2: நன்றிங்க.
0: நன்றிங்க. இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக அம்மா அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்துல புத்தகங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து பைய அருகாமையில வச்சுட்டு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: பேர் ரத்னாங்க.
0: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கம்மா?
3: குமரவளைங்க.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு புத்தகங்கள் படிக்கிறதெல்லாம் பிடிக்குங்களா?
3: வாங்கிட்டு போயிருக்காங்க, எல்லாம் தூக்கிட்டு போக முடியாதுன்ட்டு
0: எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிட்டீங்க. எனக்கு இந்தந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க,
3: வாங்கிட்டு வருவாருங்க.
0: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்மகிட்ட இன்னைக்கு புத்தக திருவிழா அரங்குல மாலை நேரம் நடக்கக்கூடிய சிந்தனை கருத்தரங்கம் என்ன தலைப்புல நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி பேச மக்கள் சிந்தனை பேரவையோட உறுப்பினர் ஐயா அவர்கள் பேச இருக்காங்க. வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
0: உங்களோட பேர் சொல்லுங்க.
4: என்னுடைய பெயர் முனைவர் சி அரங்கராசு. இன்று மாலை சரியாக 6 மணிக்கு பள்ளி கல்வித்துறை மற்றும் மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிமிகு 22nd ஈரோடு புத்தக திருவிழா சிந்தனை அரங்கு நிகழ்வில் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் காலமும் கனவுகளும் என்ற தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்துகிறார். ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை தினமும் இந்நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடைபெறும். இந்நிகழ்வினை காண்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, பல்வேறு ஊர்களிலிருந்து, பல்வேறு கல்லூரி முதல்வர்கள், ஆசிரியர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் அத்தனை பேரும் இங்கே வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் சிந்தனை அரங்கம் நிகழ்வில் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் காலமும் கனவுகளும் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுகிறார்கள். அதே போல இந்த புத்தக திருவிழாவுக்கு வருகிறவர்கள், புத்தகத்தை ஆர்வமுடன் பெற்றவர்கள், 250 ரூபாய்க்கு மேல் பெற்றவர்களுக்கு உண்டியல் திட்டம் என்று ஒரு திட்டமானது செயல்படுகிறது. அந்த உண்டியலினுடைய விலை 15 ரூபாய். ஆனால் மாணவர்களுடைய நலன் கருதி நாங்கள் 10 ரூபாய்க்கு அதை வழங்குகிறோம். அதே போல 250 ரூபாய்க்கு மேல் புத்தகம் வாங்கக்கூடிய ஆர்வலர்களுக்கு அவர்களுக்கு சான்றிதழ், சிறப்பு சான்றிதழ், நூல் ஆர்வலர் என்ற சான்றிதழ் நாங்கள் வழங்குகிறோம். நல்லதொரு வாய்ப்பினை ஊர் பொதுமக்கள், பதிப்பாளர்கள் மகிழும் வண்ணம் ஊர் பொதுமக்கள் அதிகமான புத்தகங்களை வாங்கி செல்வதை பார்க்கின்ற போது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அத்துடன் இன்றைய ஒரு நிகழ்வினை பார்த்தால் பதிப்பாளர்களுக்கு இன்று பாராட்டு விழாவானது தரப்படுகிறது. அதுவும் பார்த்தால் நம்முடைய திரு மு வேலாயுதம் அவர்கள், விஜயா பதிப்பகத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மிகப்பெரிய பாராட்டானது மக்கள் சிந்தனை பேரவையானது வழங்குகிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல சிந்தனை கருத்தரங்கில் மீண்டும் ஒரு முறை எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் காலமும் கலமும் என்ற கனவுகளும் என்ற தலைப்பிலே மிக சிறந்தது ஒரு சொற்பொழிவானது ஆற்ற உள்ளார்கள். அவர் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஒரு சிறந்த எழுத்தாளர். அவரை நாம் அனைவரும் சென்று அவரை பார்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை மக்கள் சிந்தனை பேரவை ஏற்பாடு செய்துள்ளது. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்றைய நாள் நிகழ்வுகள் என்ன அப்படின்றதையும் மக்கள்கிட்ட புத்தகங்கள் எல்லாம் சென்று சேரணுங்கிறதுக்காக மக்கள் சிந்தனை பேரவையோட முன்னெடுப்புகளையும் ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என்னுடைய பெயர் வெங்கட்ராமன்.
0: எங்கிருந்து வந்திருக்கீங்க?
5: ஈரோடு மாவட்டம் மஞ்சீர் வட்டம் ஓசவெட்டியிலிருந்து வரேன்.
0: உங்களோட இன்னும் நண்பர்கள் வந்திருக்காங்களா? நீங்க மட்டும்தான்?
5: தனியாத்தான் வந்தங்க, அவங்களுக்குள்ள வேலை இருக்கிறதுனால இன்னொரு நாளைக்கு வரணும்.
0: சரி, புத்தக அரங்குகள் எல்லாம் பாத்தீங்களா? புத்தகங்கள் வாங்கிட்டீங்க?
5: வாங்கினுங்க, எல்லா அரங்குகளையும் போய் பாத்துட்டு புத்தகம் தேவையான புத்தகத்தை வாங்கிட்டு.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. கோடை பண்பலையின் உருப்புள்ளி 5 ஈரோடு புத்தக திருவிழா அரங்குல இருந்து நேரலை நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. இன்னொரு நேர ஆர்வமா காத்துட்டு இருக்காரு, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கம், வேல்முருகன்.
0: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
6: பையம்பட்டியில.

0: வந்திருக்கோம். திருச்சி மாவட்டம்.
1: திருச்சியிலிருந்து இங்க வந்திருக்கீங்க?
0: திருச்சி மாவட்டத்தோட கடைக்கோடி வையம்பட்டி.
1: சரி, சொல்லுங்க, என்ன பணி செஞ்சுட்டு இருக்கீங்க?
0: நாங்க ஆசிரியரா இருக்கோம்.
1: எந்த பாடம் எடுக்கிறீங்க?
0: தமிழ் ஆசிரியர்.
1: ஓ, தமிழ் ஆசிரியர் அப்படின்றப்ப இங்க தமிழ் புத்தகங்கள்லாம் நிறைய கொட்டி கிடக்குது. வருட வருடம் வருவீங்களா, இதான் முதல் முறை வந்திருக்கீங்களா?
0: இல்ல, இது கூட 22 வருஷம் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் வந்திருக்கோம்.
1: இந்த வருடம் புத்தகங்கள் எல்லாம் வாங்கிட்டீங்களா?
0: வாங்கிட்டேங்கம்மா.
1: உங்க மாணவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எப்பயாவது நினைச்சது உண்டா?
0: திருச்சி மாவட்டத்துக்கு அழைச்சிட்டு போவோம். இது வந்து தொலைதூரம், நம்ம வேணா லீவ் கூட்டு வரலாம், அவங்க எல்லாம் லீவ் கூட்டு வர்றது கடினம்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க மாணவர்களுக்கெல்லாம் ஏதாவது புத்தகங்கள் வேணும் அப்படின்னா கூட நீங்க வாங்கிட்டு போயிடுவீங்க அப்படின்னு
0: பரிசு புத்தகங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலையில் இதுவரை கேட்டோ மில்கா வண்டர் கேக். வழங்கிய ஈரோடு புத்தக திருவிழா.
6: Chocolate, wonder cake, and strawberry. Milka, wonder cake.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம்.

0: மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
1: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
4: இசைச்சோலை நம் கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலை நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அவ்வளோ ஒரு புன்னகை அவங்க முகத்துல அந்த புத்தகங்களை பார்க்கும் பொழுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில குழந்தைகள்லாம் புத்தகங்களை வாங்கி கையில பிடிச்சு நடந்து போகும் பொழுதே அந்த புத்தகங்களை விரிச்சு படிச்சுட்டு போறதையும் பார்க்க முடியுது. இப்ப நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு குட்டி தம்பி நின்னுட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: My name is S. Sarvajit.
4: Sarvajit, இப்படிதான் மிஸ் கிட்ட சொல்ற மாதிரியே சொல்வீங்க, ரொம்ப நீங்க சமத்து. அப்படியா?
5: Yes, ma'am.
4: சரி, என்ன படிக்கிறீங்க?
5: I am studying 4th standard.
4: எல்லாத்தையுமே சென்டென்ஸா தான் சொல்றாரு, ரொம்ப அழகா. சரி, என்ன புக் எல்லாம் வாங்க வந்திருக்கீங்க?
5: Ma'am, I am put a dictionary.
4: டிக்ஷனரி தான் இப்ப உங்களுக்கு வேணும்? என்ன, தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கா, ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கு மீனிங் இருக்கிற மாதிரி எப்படி வாங்க போறீங்க?
5: இங்கிலீஷ்ல இருந்து இங்கிலீஷ்லயே டிரான்ஸ்லேட்டிங்கா?
4: பாருங்க, அப்படிதான் வேணும். ஓ, ஆங்கிலம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, உங்களோட இன்னும் யாரெல்லாம் வந்திருக்காங்க?
5: அப்பா, அம்மா, அண்ணா.
4: சரி, நீங்க இதுக்கு முன்னாடி இங்க ஈரோடு புத்தக திருவிழா வந்திருக்கீங்களா? இதுதான் முதல் முறையா?
5: This is one time.
4: This is first time. ரொம்ப அழகு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: நந்தினி மேம்.
4: எந்த ஊர் நீங்க?
6: பள்ளிப்பாளையத்துல இருந்து வந்திருக்கோம்.
4: குழந்தைகளை கூப்பிட்டு வர்றது அப்படின்றது புத்தக திருவிழா அரங்குக்கு எப்படி உணர்றீங்க? என்ன, ரொம்ப மகிழ்வோட இருக்காங்க, உங்க முகத்துல பார்க்கும் பொழுதே அந்த புன்னகை.
6: அதான் மேம், புதுசாக அதை லேர்ன் பண்ணோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி புக் ஸ்டால்ஸ்லாம் கூட்டு வரும்போது தான் என்னென்ன புக்ஸ் இருக்குன்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. வேர்ட்ஸ் இப்போ தான் பிகின், அவங்க ஸ்டார்டிங் ஸ்டடிங்ஸ் வரும்போது நான் அவங்க மெயினாக டிக்ஷனரி வாங்க வேணும், நியூ வேர்ட்ஸ் நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கனால ஒரு விசிட் பண்ணணும் வந்துருக்கோம்.
4: சரி, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க?
6: மேம், நான் MCA கம்ப்ளீட்டாக சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சுட்டு இருக்கேன்.
4: பாருங்க, அம்மாவும் படிச்சுட்டு இருக்காங்க, குழந்தைகளுக்கு அப்போ இன்னும் நிறைய நேரம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பீங்க, அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு. அப்படியா?
6: ஆமாம், எல்லாமே ஒரு ஃபாலோ அப் கொண்டு வந்தால் தான் அவங்க ஃபியூச்சர் வரும்போது கரெக்ட் கரெக்டான ஒரு கைட்லைன்ஸில் போவாங்க.
4: ஏன்னா கல்வியை போல சிறந்தது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது.
6: கண்டிப்பாக, கண்டிப்பாக மேம்.
4: சரி, நீங்கள் உங்களுக்காக என்ன புத்தகங்கள் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடல் இருக்கா?
6: மேம், தமிழ் ஓரியன்டாக தான் பார்க்கலாம் அப்படின்றது தான் வந்துருக்கேன்.
4: சரி, மகிழ்ச்சி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
7: நான் சுரேஷ், பள்ளிவளையத்துலேருந்து வரேன். பசங்களுக்கு மெயினாக வந்து அடுத்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான். அதுக்கு உண்டான புக்ஸ் எல்லாமே வந்து இங்கே எல்லா புக்குமே கிடைக்கும் ஒரே இடத்துல. அதுக்காக சரி வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு எது எது பிடிக்குதோ அதை வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் வந்துருக்குறேன்.
4: குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கீங்க. வாங்க குட்டி தம்பி, நீங்களும் பேசணுமா? அப்பா ரொம்ப ஆசைப்படுறாரு. உங்கள் பேர் என்ன சொன்னாங்க?
5: எஸ், சஞ்சித்.
4: நீங்கள் என்ன படிக்கிறீங்க?
5: ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்.
4: ஏய், உங்கள் தம்பியா? தம்பி ஓ, ட்வின்ஸ் ரெண்டு பேரும்?
5: எஸ் மேம்.
4: யார் குறும்பு பண்ணுவா இதுல?
5: தெரியல.
4: தெரியல, நீங்க குறும்பு பண்ணும் பொழுது பாக்குறவங்க தான் சொல்லணும் யார் குறும்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு என்னெல்லாம் புக் வேணும்?
5: டிக்ஷனரி.
4: ஓ, ரெண்டு பேரும் அப்ப டிக்ஷனரி தான் வாங்கணும்னு ஐடியா பண்ணிருக்கீங்க. சரி, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும்? செஸ்ஸும் கேரமும். எந்நேரம் வீட்டுல விளையாடுவீங்களா? சரி சரி, போய் என்ன எல்லாம் புத்தகங்கள் வேணுமோ அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாத்தையும் சந்திச்சல. வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் கீதா, மொடக்குறிச்சியில இருந்து வந்திருக்கோம், ஃபேமிலியா வந்திருக்கோம்.
4: எவ்வளவு நேரம் முன்னாடி வந்தீங்க? இப்பதான் வந்திருக்கீங்களா?
8: இப்போதான் வந்திருக்கோம், உள்ள வந்திருக்கோம்.
4: சரி, எத்தனை முறை இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்க?
8: ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பா தவறாம வந்துருவோம்.
4: குழந்தைகளுக்கு வாங்கணும் அப்படின்றதுக்காப்பா, இல்ல உங்களுக்கும் வாங்கணும் அப்படின்னு திட்டமிடல் இருக்கா?
8: பொதுவா எல்லாருக்கும் சேர்ந்துதான், குழந்தைங்களுக்கும் வாங்குவோம், நாங்க ரெண்டு பேருமே படிக்கிறதுக்காக வாங்குவோம்.
4: ஏன்னா இப்ப புத்தக திருவிழா அப்படின்றப்ப

0: ஒரு கோயில் திருவிழாவை விடவும் இது ரொம்ப அழகா அத்தனை பேர் வந்து பார்க்கிற இடம். இதை பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு இன்னும் இதெல்லாம் வாங்கணும், இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி அங்க அப்படியே நடந்து போயிட்டு வரும் பொழுது ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்க எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி. நீங்க அந்த மாதிரி நினைச்சிருக்கீங்களா?
1: நான் குறிப்பா எதுவும் நினைக்கல. என்னுடைய கணவர் வந்து இந்த தடவை எஸ் ராமகிருஷ்ணன் இன்னைக்கு ஈவினிங் வராரு இல்லைங்களா, சோ மெயினா அதுக்காகவும் அவருடைய புத்தகங்கள் வாங்கணும் அப்படிங்கறதுக்காகவும் மெயினா வந்திருக்கோம்.
0: சிந்தனை கருத்தரங்கம் கேட்கணும் அப்படின்ற எண்ணமும் புத்தகங்களும் வாங்கணும். சரி, புத்தகங்களையும் பாருங்க, இன்னும் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: நான் இப்ப 9th படிச்சிட்டு இருக்கேன்.
0: உங்களுக்கு என்னெல்லாம் புக்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ஆசை?
2: ஸ்டோரி புக்ஸ் வாங்குவேன், அப்புறம் கலரிங் புக்ஸ் நிறைய அந்த மாதிரி வாங்குவேன்.
0: இதுக்கு முன்ன வந்தப்ப வாங்கிட்டு போயிருப்பீங்க இல்லையா புத்தகங்கள் எல்லாம், அதையெல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்களா?
2: ஓரளவுக்கு படிச்சு முடிச்சிட்டேன்.
0: சரி, உங்களுக்கு புத்தகங்கள்லயே எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது உங்க மனசுக்குள்ள இருக்கா?
2: ஹாரி போட்டர் ரொம்ப பிடிக்கும்.
0: அதெல்லாம் படிப்பீங்க ரொம்ப விரும்பி? சரி, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹரி.
0: நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: Fourth
0: standard. சரி, உங்களை விடவும் அக்காவுக்கு அதிக புக்ஸ் வாங்கி கொடுத்துட்டா நீங்க கோவப்பட்டுப்பீங்களா? பரவாயில்லன்ட்டு விட்டுருவீங்க. நீங்க என்னெல்லாம் புக் வாங்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? இனி போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாங்க போறீங்க. வணக்கம் சார், உங்க பேர்?
4: செங்கோட்டு வேல் மேம். படப்பிரச்சியில் வேலம் பயத்தில் வந்திருக்கேன்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
4: நான் சேலம் சௌடீஸ்வரி காலேஜ்ல பேராசிரியர் ஒர்க் பண்ணிட்டு.
0: எந்த துறை பேராசிரியர் நீங்க?
4: காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் மேம், பணிவியல் துறை.
0: சரி, இங்க புத்தகங்களை பார்க்கும் பொழுது இப்ப குடும்பத்தோட வந்திருக்கீங்க, நம்ம மாணவர்களையும் இங்க கூப்பிட்டு வந்தா பரவாயில்லையே அப்படின்னு நீங்க நினைச்சதுண்டா?
4: கண்டிப்பா நினைச்சிருக்கேங்க மேம். சேலத்துல நடக்கக்கூடிய புத்தக திருவிழாவுக்கு இங்க கல்லூரி மாணவர்கள் வந்து நாங்க கூட்டிட்டு போயிருக்கிறவங்க. நான் ஈரோட்ல இருக்கிறதுனால வந்துட்டேங்க. இந்த ஒவ்வொரு புத்தக திருவிழாவுக்கும் என் ஃபேமிலியோட எல்லாரும் வருவாங்க. பொதுவா சப்ஜெக்ட் மட்டும் இல்லாம ஜென்ரலா இருக்கக்கூடிய புத்தகங்கள், முக்கியமா ஒரு ஒவ்வொரு வருஷமும் எஸ் ராமகிருஷ்ணனுடைய புக் ஏதாவது ஒரு புக் கம்பல்சரி வாங்கிடுவாங்க. அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் வந்துட்டு 100 சிறந்த சிறுகதைகள், அந்த 2 வால்யூம் ஆஃப் புக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க.
0: ஏன்னா சிறுகதை அப்படின்றது நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள படிச்சு முடிச்சிடறோம்.
4: ஆமாங்க, அதையும் தாண்டி எஸ் ராமகிருஷ்ணன் மட்டும் கிடையாதுங்க, மற்ற எழுத்தாளர்களுடைய எல்லா பதிப்பகம் புத்தகத்தையும் நான் அதிகமாக வாங்கியிருக்கேங்க. வீட்டில் புக்கில் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி. என்ன புத்தகங்களை இங்க இருக்கிற மாதிரியே நம்ம வீட்லயும் கொண்டு போய் நிறைய அடுக்கி வைக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லாரும் மனசுக்குள்ளயும். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் சந்திச்சதுல. இன்னும் 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க, நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என்னுடைய பெயர் சர்வேஸ்வரன்.
0: எங்கிருந்து வரீங்க?
5: நான் சீனூர்ல இருந்து வரேன், ஈரோடு மாவட்டம். இன்னைக்கு வந்து மதியம் 3 மணிக்கு புத்தக திருவிழால நான் எழுதின கவிதை புத்தகம் வெளியீட்டு விழா வச்சிருக்கேன். 2 வருஷமா எழுதின கவிதைகள் வெளியீட்டு விழா வச்சிருக்கேன். எல்லாரும் அனைவரும் வந்துருங்க.
0: கண்டிப்பா, கோடை பண்பலை நேயர்கள் எல்லாருமே கேட்டிருப்பாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. கவிதை புத்தகத்தோட பெயர் சொல்லலாமா?
5: கவிதை புத்தகத்தோட பெயர் சருகுகள். 196வது கடை நம்பர்ல இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் வாங்குங்க, எல்லா கவிதைகளும் கலந்துதான் இருக்கு.
0: கண்டிப்பா எல்லாரும் வாங்கிடுவாங்க. என்ன மாதிரியான கருத்தை மையமிட்டு கவிதைகள் எழுதி இருக்கீங்க?
5: இது என்னுடைய முதல் பதிப்பு அப்படிங்கிறங்காட்டி காதல், சமூக கவிதைகள், அப்புறம் குடும்பத்தின் கவிதைகள், அப்புறம் அன்றாட வாழ்க்கையில நடக்கிறது, தேர்வின் முடிவுகள் எல்லாமே கலந்து, பசங்க மனசு, பொண்ணுகளுடைய வழிகள் எல்லாமே கலந்துதான் ஒரு பதிப்பா வெளியிட்டு.
0: மொத்தத்துல சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரியான நற்கருத்துக்கள் அடங்கிய கவிதை புத்தகம்.
5: ஆமா, சமுதாயத்துக்கு எல்லாமே எடுத்து சொல்ல எல்லாருமே படிக்கலாம், குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்கலாம், எல்லாமே படிக்கிற மாதிரி தான் ஒரு பதிப்பா இருக்கு.
0: ரொம்ப மகிழ்ச்சி. உங்க நண்பர் பக்கத்துல இருக்காரு, பேசலாம். வணக்கம், உங்க பேர்?
6: வணக்கம், என் பேரு கார்த்திங்க.
0: நண்பரை நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி என்னமோ கைடன்ஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்களும் புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கீங்களா?
6: இல்ல, நான் இப்ப கவிதைகள் எழுதிட்டு இருக்கேன், அடுத்த வருஷத்துல வெளியிடலான்னு.
0: இந்த வருடம் முதல்ல நண்பரை வழிபடுத்தி அவரை புத்தகம் வெளியிட வச்சாச்சு, நீங்க அடுத்த வருடம் வெளியிட போறீங்க, வாழ்த்துக்கள். சரி சொல்லுங்க, இங்க இருக்கிற புத்தகங்கள்ல இதையெல்லாம் கொண்டு போய் வாங்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி எதுவும் பட்டியெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா?
6: ஆமாங்க, பார்த்தா ஆசைகள் நிறைய தான் இருக்கும், ஆனா தேடும் போது நமக்கு தேடிட்டே போற மாதிரிதான் இருக்கு. ஆனாலும் பிடிச்ச சில புத்தகங்களை வாங்கிட்டு போகணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கோம். அப்ப இந்த வெளியீட்டு விழாவுக்கு, கவிதை நூல் வெளியீட்டு விழாவுக்கு பார்த்துட்டு மீதி நேரத்தை செலவில்லாம் வந்திருக்கோம்.
0: நண்பரோட அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துட்டு புத்தகங்கள் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலை நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். அதற்கு முன்பாக
7: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
8: நான் 12th முடிச்சிட்டேன்.

0: படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.

0: இசை வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலை நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. இப்ப நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு குட்டி பாப்பா, குட்டி தம்பி, இன்னும் அவங்க குடும்பத்தோட எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. பாப்பா அப்படியே பாக்குறாங்க, என்ன பேச போறாங்க, நம்மள என்ன கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி. வணக்கம் குட்டி செல்லம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் மெய்ரா.
0: என்ன பேரு, புரியலையே எங்களுக்கு.
1: மெய்ரா.
0: மெய்ரா, சரி, என்ன படிக்கிறீங்க? என்னெல்லாம் புக்ஸ் எல்லாம் பிடிக்கும்?

0: புக் ஸ்டோரி புக்
1: ஸ்டோரி எல்லாம் சொல்வீங்களா நீங்க?
0: இல்ல
1: சொல்ல மாட்டீங்களா? ஆமா, சுட்டி குழந்தைகள் அப்படின்னாலே அவங்க எல்லாம் நிறைய ஸ்டோரி அவங்களா சொல்வாங்களே, நீங்க அப்படி எல்லாம் சொல்றது இல்லையா? சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாம் என்ன?
0: ஜார்மிகா, ஸ்ரீ, லியா, ஸ்ரீ, அக்ஷரா,
1: நிறைய பேர் இருக்காங்க. சரி, நீங்க திருக்குறள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்வீங்களாமே. தெரியாது உங்களுக்கு? ஏய், சும்மா தானே சொல்றீங்க. சரி, கலரிங்களா? என்ன கலர் பண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். சரி, இப்ப புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்க. சரி, உங்க அண்ணா பக்கத்துல நிக்கிறாங்க இல்லையா, அண்ணாட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஷெர்வின்.
1: நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: நான் 8th படிக்கிறேன்.
1: உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா எந்த புக்கை சொல்வீங்க? இல்ல, எனக்கு இந்த பாடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன பிடிக்கும்?
2: சில டைம்ஸ் காமிக்ஸ் புக்கு அந்த மாதிரி நல்லா படிப்பேன்.
1: அப்புறம் விளையாட்டெல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு?
2: அப்பப்ப என் பழைய வீட்டுல இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் விளையாடுவேன்.
1: இப்ப வேற புது வீட்டுக்கு போயிட்டீங்களா?
2: ஆமா.
1: சரி, நீங்க இங்க என்ன புக் எல்லாம் வாங்கினீங்க?
2: நான் மைன்கிராஃப்ட் புக் ஒண்ணு, அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்டோரி புக்கு, அதுக்கப்புறமா.
1: சரி, ஸ்டோரி புக் எல்லாம் வாங்கிருக்கீங்க இல்லையா, இன்னைக்கே போய் படிச்சிருவீங்களா? எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க?
2: படிக்கிறது அவ்வளவு நேரம் எடுக்காதாண்டி.
1: அவ்வளவு நேரம் வருதோ அவ்வளவு நேரம் படிக்க வேண்டியதுதான். சரி, இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பாடம் சார்ந்த புத்தகங்கள், கதை புத்தகங்கள் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து வாங்க. வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் ஷாஹின் பானு, சேலம்ல இருந்து வரேன்.
1: சேலம்ல இருந்து வந்திருக்கீங்க. சரி, சொல்லுங்க, எத்தனை முறை இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்க, இல்ல இதுதான் முதல் முறையா?
3: இல்ல, இங்க புக் ஃபேர் போடும்போது இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா வந்துடும். அப்புறம் கிட்ஸையும் கண்டிப்பா கூட்டிட்டு வருவோம், ஏன்னா அவங்களுக்கு அந்த ரீடிங் ஹேபிட் வரணும் அப்படின்றதுக்காக. நாங்களும் நிறைய லிட்ரேச்சர் புக்ஸ் எல்லாம் படிப்போம். இந்த தடவை ஹோமர், ஒடிசி எல்லாம் பார்த்தோம். இலியட் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், ரெண்டும் சேர்த்து வாங்கியிருக்கோம். அது மாதிரி இன்னும் நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம், லிட்ரேச்சர் புக்ஸ் எல்லாம்.
1: பறந்து பட்டு நிறைய எழுத்தாளர்களோட புத்தகங்களை வாசிக்கணும் அப்படின்றது ஆசை.
3: ஆமா, கண்டிப்பா இருக்கு. நாவல்ஸ் எல்லாம் நிறைய படிக்கணும். நாங்க ரெண்டு பேருமே லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனால ரெண்டு பேருமே அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிப்போம், ஹஸ்பண்டும் நானும்.
1: சரி, இலக்கியங்கள்லயே எந்த மொழி சார்ந்த இலக்கியம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: தமிழ்.
1: தமிழ்ல இருக்கிறது தான், ஏன்னா கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு கருத்துக்களை கொண்ட இலக்கியங்கள். சரி, சார்ட்டையும் பேசிடுவோம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், என்னுடைய பேர் பார்த்திபன்.
1: இலக்கியத்துறை சார்ந்து ரெண்டு பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க, குழந்தைகளுக்கும் அந்த ஆர்வத்தை உண்டாக்குற மாதிரி நீங்க சொல்வீங்களா அந்த இலக்கிய கருத்துக்களை எல்லாம்?
4: கண்டிப்பா அவங்கள்ட்ட பேசுவோங்க. என்னென்ன புக்ஸ் வாங்கியிருக்கோம், வீட்டுல இருக்க ரேக்ல எல்லாம் புக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சிருக்கதெல்லாம் எடுத்து படிக்க சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுவோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி, ஏன்னா குழந்தைகளுக்கும் அந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு சேர்க்கும் பொழுது அவங்களும் அதை படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் உண்டாகும். மகிழ்ச்சி. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் மதியரசி.
1: நீங்களும் சேலம்ல இருந்துதான் வந்திருக்கீங்க?
5: இவங்க அம்மா தான்.
1: அம்மா தான். சரி, உங்களுக்கு என்னெல்லாம் புத்தகம் உங்க மகன் வாங்கி தந்தாரு?
5: ஒண்ணு வாங்கி தர மாட்டேன்றாங்க.
1: பாருங்களேன், இப்படி பண்ணிட்டாங்க. கூட்டிட்டு போய் நிறைய புத்தகங்களை வாங்கி தர சொல்லிருங்க, வாங்கி தருவா இருப்பாருங்க. உங்களுக்கு புத்தகங்கள் எல்லாம் படிக்க பிடிக்குமா?
5: ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய புத்தகம் எல்லாம் படிச்சிருக்கேன் நானு.
1: அகிலனது,
5: நான் பார்த்தசாரதி, அப்புறமேட்டு இது இவரு
1: தமிழ்ல இருக்க
5: கதைகளை கண்ணதாசன் எழுதின கதைங்க எல்லாம் படிச்சிருக்கிறேன், நிறைய படிச்சிருக்கேன் நானு.
1: பாருங்க, அப்ப என்ன சொல்றது, இந்த புத்தக திருவிழா அறைகள் இருக்கிற புத்தகங்கள் பாதி உங்க மனசுக்குள்ளயே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி சொல்லாங்களா?
5: கண்டிப்பா சொல்லலாம், நான் நிறைய கதை புக் படிச்சிருக்கேன்.
1: எவ்வளவு பெருமிதமா இருக்கு நீங்க பேசுறதை கேட்கும் பொழுது.
5: கதைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, உங்களை சந்திச்சதுல எங்களுக்கும் அவ்வளவு பெருமையா இருக்கு. என்னன்னா, எவ்வளவு நாள் ஆனாலுமே நம்ம படிக்கிறத நிறுத்தக்கூடாது அப்படின்ற அந்த உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான அந்த எண்ணம் வந்து ரொம்ப சிறப்பானதா இருக்கு. நீங்களும் பார்த்து உங்களுக்கு இன்னும் என்ன புத்தகங்கள் வேணுமோ அதெல்லாம் உங்க மகன் கண்டிப்பா வாங்கி தருவாரு. ஆல்ரெடி நீங்க வீட்டுல வச்சிருக்கிற புத்தகங்களா இல்லாம புதுமையான புத்தகங்களை வாங்கிட்டு போங்க. கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலை நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நேயர்களை சந்திப்பதற்கு முன்பாக,
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர்.

0: நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
7: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
8: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர்கள் செட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலை நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. இன்னும் மாலை பொழுது ஆக நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அப்படியே அழகா அந்த புத்தக அரங்குகள்ல போய் புத்தகங்களை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்மகிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க தோழிகள். ஏதோ அவங்களுக்குள்ளாரையே பேசிக்கிறாங்க, ரகசியமா என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேப்போம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: அதிதா.
0: அதிதா, அப்படி என்னதான் ரகசியமா பேசுனீங்க? பக்கத்துலதான் நாங்க நிக்கிறோம், கேட்காத மாதிரி ஏதோ தோழிகள் ரெண்டு பேரும் பேசிட்டீங்களே.
1: பேச மாட்டேன்னு சொன்னா அது என்ன பேசுறோம்?
0: ஆமா, நீங்க எல்லாம் பேசிக்கவே மாட்டீங்களா? நீங்க ரொம்ப அமைதியா?
1: இல்ல அப்படி இல்ல,
0: நீங்க பேசும் பொழுதே அப்படிதான் இருக்கு. ஏன்னா சவுண்டே வெளியில வராம பேசுறீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: பவிஷா.
0: என்ன பேர் இன்னொரு முறை சொல்லுங்க?
1: பவிஷா.
0: பவிஷா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: சத்திரம்.
0: ரெண்டு பேருமே பக்கத்துல பக்கத்து வீடா?
1: அக்கா தங்கச்சி.
0: ஓ, அக்கா தங்கச்சி. ஓ, தோழிகள் மாதிரி அவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க. ரெண்டு பேருக்கு இடையில எந்த சண்டையும் வராதா?
1: அதெல்லாம் வரும்
0: வரும். நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடும் பொழுது பக்கத்துல யாராவது வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இதுக்கு மட்டும் வேகமா சொல்றீங்க பாத்தீங்களா?
1: ஆமா.
0: சரி, நீங்க ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கீங்களா? அம்மா எல்லாம் வந்திருக்காங்க?
1: நாங்க ரெண்டு பேரும் தான்.

0: சரி, எத்தனை வருடங்களா வந்திருக்கீங்க இங்க? முதல் முறை வரீங்க, இங்க அருகாமையில இருக்கீங்க. சித்திரம், சரி. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க என்ன படிச்சீங்க?
1: காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்.
0: என்ன டிகிரி படிக்கிறீங்க?
1: பிசிஏ.
0: சரி, உங்க பாடம் தொடர்பான புத்தகங்கள் வாங்க வந்திருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது புத்தகங்கள் வாங்க?
1: சம்பந்தப்பட்டதா வந்திருக்காங்க.
0: சரி, உங்க தங்கச்சிக்கு என்ன வாங்கி தர போறீங்க?
1: அவளுக்கு புக் தான் வாங்கி தர போறேன்.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. இன்னும் நம்மகிட்ட பேசுறக்காக ஒரு நேயர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சுப்பிரமணிய.
0: சொல்லுங்க, இந்த புத்தக திருவிழா அந்த அரசுல எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு?
2: மிக சிறப்பாக இருக்கு. நல்ல மக்கள் நிறைய வராங்க, நல்லா பர்ச்சேஸ் பண்றாங்க, அருமையான திருப்தியா இருக்குது. ஆக இது வந்து நல்ல ஃபேமஸ் ஆனதுனால நல்லபடியா புத்தகம் போயிட்டு இருக்கு.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. என்னன்னா, ரொம்ப நேரமா அப்படியே காத்துட்டு இருந்தீங்க பேசுறதுக்காக, ரொம்ப ஆர்வத்தோட.

0: மக்கள் நிறைய வராங்க, நல்லா பர்ச்சேஸ் பண்றாங்க, அருமையான திருப்தியா இருக்குது. ஆக இது வந்து நல்ல ஃபேமஸ் ஆனதுனால நல்லபடியா புத்தகம் போயிட்டு இருக்கு.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. என்னன்னா ரொம்ப நேரமா அப்படியே காத்துட்டு இருந்தீங்க பேசுறதுக்காக, ரொம்ப ஆர்வத்தோட. நிறைய வாசிப்புகள் எல்லாம் நிறைய மக்கள் ஆர்வத்தோட வந்து புத்தகங்களை வாங்கிட்டு இருக்கிற இந்த அழகான காட்சியை பார்க்கும் பொழுதே மனதுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. கோடை பண்பலை 100.5 வழியே நேயர்களை சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சாந்தி சேகர், நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டோம் ஈரோடு புத்தக திருவிழாவின் 22வது புத்தக திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்ச்சியை நம் கண்முன்னே அரங்கேற்றி சென்றார் சாந்தி சேகர். இணை தொடரவிருக்கின்றது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு ஸ்ரீதர் அவர்களின் தெருவில் கே பாக்யராஜ் நினைவலையோடு நிகழ்ச்சி வரவிருக்கின்றது. நிகழ்ச்சியின் முகப்பில் செய்திச் சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 2,98,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் வலுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி வலியுறுத்தி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. அதன் பின்னர் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. காவல்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. பாடல்கள் மனதில் முணுமுணுக்கச் செய்யும் ரீங்காரத் தென்றல். நேயர்களின் மனம் ரசித்த பாடல்களை அவர்தம் பொழிப்புறையோடு வழங்கிடும் இந்நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் ஈரோடு ஜே ஸ்ரீதர். புரட்சி திலகம் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களின் நினைவலையாக இன்றைய பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார். முதலாவதாக இவர் தெரிவு செய்திருக்கும் திரைப்படம் சுவரில்லாத சித்திரங்கள். காதல் என்பது தேன்கூடு, காதல் என்பது அன்பிலே பூத்த அணையா விளக்காக, பெண் வாழ்க்கையில் வசந்த நாட்கள் வீசாதோ என ஏங்கிய தாயின் உள்ளத்தில் தனிமரம் தோப்பாக ஊமை விழியின் கனவு அருவிகள்,

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
6: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்.
7: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
6: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
7: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
6: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
7: கவுன்சிலிங் கோட் 2620.
6: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
8: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர்கள் செட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ணத்துரிகை.
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: காற்றலையில் பாடி வரும் இன்னிசை வானம் பாடி, இது நம் கோடை பண்பலை வானொலி 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் ஈரோடு ஸ்ரீதர் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை தெரிவு செய்திருக்கிறார் அந்த 7 நாட்கள் திரைப்படத்திற்காக. வானவில்லின் நிறமோ 7, வாரத்தின் நாட்களோ 7. தன் தாய் படுத்த படுக்கையாக தன் பேத்திக்கு அவளை கவனித்து கொள்ள 7 நாட்களில் உலகை விட்டு போகும் உயிர் ஊசலாட என்று இந்த திரைப்படத்தினுடைய பின்னணியவே வர்ணித்திருக்கிறார். ஆனால் கூட இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, என்ற காதலி உண்ட மனைவி ஆகும், பக்ஷே உந்தன் மனைவி என்ற காதலி ஆகாது சாரே என்று சொல்லும் இந்த வசனம் நமது கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டி காதலுக்கு அறிவு தேவை, உணர்ச்சி மட்டும் போதாது என்பதை நிரூபிப்பதாக இருக்கிறது. ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் பாடல்களை தேர்வு செய்திருக்கிறார் ஈரோடு ஸ்ரீதர் அவர்கள். பாக்யராஜின் பயணங்களோடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக தூரல் என்று போச்சு திரைப்படத்திற்காக பாடலை தெரிவு செய்திருக்கிறார். மலை மீது மழை பெய்தாலும் நீர் பூமிக்குத்தான் வந்து சேரும். தாய்மாமனின் தங்க மனசு மெருகூட்டும் போது உருகி விடுகிறது. உள்ளம் கவர்ந்த கல்வனாகி உருமாறி ஊரறிய கைப்பிடிக்கும் பெண்ணின் பாச போராட்டம். பொம்பளைங்க கண்ணில் கண்ணீர் வரக்கூடாதுன்னா அது தப்பு இல்லை, அதுக்கு காரணமாக ஆம்பளைங்க இருக்கக்கூடாது. பெண்மையை போற்றி வர்ணிப்பார், பொய் சொல்லாத நினைவு வேண்டும், உண்மையை சொல்ல தைரியம் வேண்டும் என்ற வரிகளோடு கே.ஜே. யேசுதாசின் குரலில் பாடல்.

0: சமல்லி.
1: GJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
8: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
9: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர்கள் ஜெட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ண

0: கல்லூரிகை.
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
2: நேரம் பிற்பகல் 3:24 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 உயரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்களை தேர்வு செய்திருக்கிறார் ஈரோடு ஸ்ரீதர் அவர்கள். பாக்யராஜனின் திரைப்பயணங்கள் எனும் தலைப்பிலான பாடல் தொகுப்பு. நிகழ்ச்சியில் அடுத்தாக இவர் தெரிவு செய்திருக்கும் திரைப்படம் முந்தானை முடிச்சு. மனச்சூழலே மடிசாயாத மௌன புரட்சியாக, புரியாத புதிராக, புள்ளியில்லாத கோலங்களாக என்னை நீ தேடி எழுதிய தீர்ப்பு என்று எழுதியிருக்கிறார் இந்த பாடலுக்கான தெரிவு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் ஈரோடு ஸ்ரீதர் அவர்கள். அடுத்ததாக இவர் தெரிவு செய்திருக்கும் திரைப்படம் தாவணி கனவுகள். விடியாத இரவாக இளவு காத்த கிளியாக இமையின் விழியில் உழைப்பின் சிகரமாக சிங்கார தேரனுள் உயர்ந்த உள்ளமாக ஊரார் அறிய வாழ்ந்த பாத சுவடுகளின் பாத காணிக்கை என்று எழுதியிருக்கிறார் இந்த பாடலுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜாவின் குரலில்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்
1: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
0: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
0: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் ஸ்ரீதர் அவர்கள், கே பாக்யராஜின் பயண அனுபவங்களோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்கு சின்ன ராஜா திரைப்படத்திற்காக இவர் எழுதியிருக்கிறார். எழுத்தறிவித்தவன் இறைவன், புகுந்த வீட்டிற்குள் வெள்ளைத்தாளாக நுழைந்தவள், தகரத்திற்கும் தங்கத்திற்கும் வித்தியாசம் தெரிந்த நிலையிலும் நிழல் தேடும் நெஞ்சமாக இவளின் நினைவலைகள். SP பாலசுப்ரமணியம் குரலில்.

தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

0: பஞ்சாரம்,
1: மூங்கில் கீற்றால் பின்னப்பட்ட கோழி கூடு.
0: பஞ்சாரம்,
1: மூங்கில் கீற்றால் பின்னப்பட்ட கோழி

உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்றைய பாடல்களை தேர்வு செய்திருக்கிறார் ஈரோடு ஸ்ரீதர் அவர்கள், கே பாக்யராஜின் நினைவலையோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவர் தெரிவு செய்திருக்கும் திரைப்படம் ராசுகுட்டி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரலில்.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர்கள் ஜெட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்றைய பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் ஸ்ரீதர் அவர்கள் கே பாக்யராஜின் நினைவலைகளோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திற்காக மனோ ஸ்வர்ணலதாவின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் 4 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம் 6 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965 2399.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியம்.

0: வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
1: கவுன்சிலிங் கோட் 2610
2: வழங்கும் வண்ணத்துரிகை. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. பாடல்களை கேட்பதும் கேட்டு ரசிப்பதும் மனதிற்கு மகிழ்ச்சி. அந்த பாடல்களுக்குள் ஒளிந்திருக்கும் பதிலுக்கான கேள்விகளோடு இப்போது கேட்டு ரசிக்கலாம் வண்ணத்துரிகையில் பாட்டுக்குள் பதில். கோடை பண்பலை 100.5 பாட்டுக்குள் பதில் நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக நேயர்கள் 24 24 24, மகளிர் 24 24 29 என்ற எண்ணிலும், பொதுவான நேயர்கள் 24 24 26 290 333 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு அறிவிப்பாளர்கள் KS கார்த்திக் மற்றும் செல்வி கதிரேசன்.
3: படிச்சதெல்லாம் வந்து சொல்லிட்டீங்களா?
2: சொல்லிட்டே சார்.
3: பாட்டுக்குள்ள பதில் வச்சிருக்கோம்.
2: ஆமாம்.
3: என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்றத பாடலை கேட்டால் தான் தெரியும். அதனால் முதல் நேரம் முதல் அழைச்சிடலாம்.
2: இணைப்பில் வரும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம், இணைப்பில் வந்துடுங்க, உங்கள் பெயர் சொல்லுங்க.
4: இனிய மாலை வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வளர்ந்து கோபாலகிருஷ்ணன்.
3: கோபாலகிருஷ்ணன்,
4: ஆ சொல்லுங்கய்யா.
3: கேள்வி கேட்டுடலாமா?
4: அனைவரும் நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும். இது வரைக்கும்
4: அனைவருக்கும் ஆடித்தருக்கு நான் வாழ்த்துக்கிறேங்க.
3: உங்களுக்கும் சொல்லிடலாம்.
4: ஆ சரிங்க.
3: கேள்விக்கான பாடலை கேட்டுடலாமா?
4: ஆ கொடுங்க.

0: இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? இந்த பாட்டுக்குள்ளே என்ன கேள்வி வச்சுருக்கீங்க?
1: இந்த பாட்டுக்குள்ள கேள்வி வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் உயிர் நதி என்று அழைக்கப்படும் நதி எது?
0: ஐயா கோபாலகிருஷ்ண ஐயா, என்னங்க?
2: இருக்கீங்க. காவிரி.
0: காவிரி, நேரடியாகவே பதில் வந்துருச்சு. பாட்டுக்குள் பதில் சொல்லிட்டீங்க, நன்றிங்க கோபாலகிருஷ்ணன். என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு அன்னியன் படத்துல இருந்து கண்ணும் கண்ணும் நோக்கி அந்த பாடல்
0: கேட்டுடலாம்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
7: அண்ணா, 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
8: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை.

0: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965239.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
4: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
4: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
3: NAAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
4: கவுன்சிலிங் கோட் 2620.
3: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
6: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி,
7: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
9: நேரம் 4:16. கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் வண்ணத்துரிகையில். பாட்டுக்குள் பதில்.
10: என்ன செல்வி, ஒரே பதட்டமா இருக்கிற மாதிரியே இருக்க.
9: பதட்டம்லாம் இல்லண்ணா,
10: ஒரே வைப்ரேஷனாகவே உட்காந்துருக்கீங்க.
9: எல்லா குட் வைப்ரேஷன்ஸ் தான்.
10: அப்படியா, சரி சரி. இப்போ என்ன கேட்க போகிறீங்க?
9: அடுத்த நேயர்கிட்ட சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டை போட்டுட்டு நான் உங்களுக்கு சஸ்பென்ஸாக சொல்கிறேன்.
10: அப்படியா? வாங்க, வணக்கம்.
11: இதுவரைக்கும் மாலை வணக்கம்.
10: வணக்கம்.
11: மாலை வணக்கம் சார். நான் காரைக்குடி சாமிநாதன் சார்.
9: பேர் என்னோட சொல்லுங்க.
11: காரைக்குடி சாமிநாதன்.
9: சாமிநாதன்,
11: ஆமாம்.
9: பாடல் கேட்கலாமா?
11: ஆ, போடுங்கம்மா.
9: கேளுங்க.

0: ஐயா பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டேம்மா, சொல்லுங்கள், கேள்வி என்ன?
0: பாவோ கிறிஸ்டாட்டஸ் என்ற அறிவியல் பெயர் கொண்ட பறவை எது?
2: பாவோ கிறிஸ்டாட்டஸ்.
0: ஆமா, அப்படிதான்.
1: சவுண்ட் கம்மியா இருக்கு சார்.
2: அதாவது பாவோ கிறிஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அறிவியல் பெயர் அது. ஒரு இந்திய பறவை இருக்கு, அது என்ன பறவை?
1: இன்னொரு
2: பாடல் போடணுமா உங்களுக்கு? சரி கேளுங்க.
1: ஆமா சார், போடலாம்.

0: பாடல் கேட்டீங்களா
1: சார்? முதல்ல குயில் போலன்னு வந்துச்சு சார்.
2: குயிலும் வந்துச்சு, கிளியும் வந்துச்சு, மயிலும் வந்துச்சு.
1: கிளி, ஆமா சார், கிளி கிளிதான்.

0: நினைக்கிறேன்.
1: நினைக்கிறீங்களா? அது தவறான பதில். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வெண்ணப்பில் இருந்துட்டீங்க, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. செல்வி, நீங்க அறிவியல் ரொம்ப படிப்பீங்களோ?
2: அறிவியல் பிடிக்கும்னா, அதனால ஆர்வம் அதிகம். ஆமா,
1: சரி, வரட்டும், நேரத்தை சந்திப்போம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், நான் காங்கயம், திருவிக்கா நகர், ரூபா வேலுமணி.
1: ஆ, பாடல் கேட்டீங்களா?
3: நான் கேட்டேங்க சார்.
1: என்ன பதில்?
3: மயிலுங்க சார்.
1: மயிலுங்களா? எப்படி மயில்னு சொல்றீங்க?
3: ஒரு கெஸ்ட் தாங்க சார், தெரியாது.
1: ஏங்க, அதுல முதல்ல எடுத்தோம்னா குயில்ல தான் ஆரம்பிச்சது, கிளி வந்தது.
3: காப்பாத்தி
1: விட்டுச்சு. சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
3: அமர்கலம் படத்துல இருந்து சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்.
1: கேட்கலாம். அதற்கு முன்பாக,
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல்படி.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
12: தொடர்புக்கு 9524936156.
13: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
14: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: நேரம் பார்த்தீங்கன்னா 4:28 ஆகிடுச்சு.
1: ஆமாம்,
0: இப்போ என்ன சொன்னீங்க? பாவோ கிறிஸ்டாட்டஸ் அப்படி கேள்வி கேட்டிங்களா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், காஃபிக்கா அராபிக்கா அப்படின்னா என்ன?
1: காஃபிக்கா அராபிக்காவா?
0: காபி சாப்பிட தான்
1: தெரியும், இதெல்லாம் கேட்டீங்களே
0: கொடைக்கானல் உட்காந்துக்கிட்டு. சரி, அப்படி ஒரு பேரை பற்றி தான் அடுத்த கேள்வியில் கேட்க போகிறோம். என்னன்றதை பாடலில் கேட்கலாம்.

0: கேட்டிங்களா? ஆனால் என்னன்றதை உங்ககிட்ட கேட்க மாட்டேன், நேரத்தை கேட்போம். யாருங்க?
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: மல்லிகாவா?
0: போடுங்க.

0: மல்லிகா கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன் சார்.
0: ம்,
2: கேள்வி கேட்கலாமா?
1: ஆ கேள்வி கேளுங்க.
2: டீ காபி குடிக்கிற பழக்கம் இருக்காமா உங்களுக்கு?
1: அதெல்லாம் இருக்கு.
2: அப்ப கண்டிப்பா நீங்க சொல்லிருவீங்க, இதுக்கான பதில் சொல்லிருவீங்க.
1: ஆ கேளுங்க.
2: காபி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் பதம் என்ன? கேள்வியை திருப்பி ஒரு தடவை சொல்லவா உங்களுக்காக?
0: ஏங்க திரும்ப திரும்ப சொல்லி பதில கேக்குறீங்களா? சரி சொல்லுங்க.
2: நம்ம கேள்வி இன்னொரு வாட்டி கிட்டனா உங்களுக்கு டக்குன்னு பதில் வந்துரும். அதுக்காக
0: கேளுங்க.
2: காபி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் பதம் என்ன?
1: குளிர்பானம்.
0: காபியே குளிர்பானம்னு உங்க ஊர்ல சொல்லுவாங்களா? அருப்புக்கோட்டையில அப்படி தான் சொல்றாங்களோ?
1: இல்ல இல்ல.
0: சரிங்க மல்லிகாமா. தேனியதா? சரி, அதெல்லாம் இல்லை. பதில் நன்றதை இன்னொருத்தர் கேட்கலாம். அதற்கு முன்பாக
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965 2399.
8: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
9: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
11: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
12: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
13: கவுன்சிலிங் கோட் 2610.
3: வழங்கிய வண்ணத்துரிகை கோடை பண்பலை 100.5 இதுவரை. இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
14: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
15: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
14: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
15: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
14: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
15: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
16: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
17: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
18: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
19: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
3: வழங்கும் வண்ணத்துரிகை.
0: நேரம் பார்த்தீங்கன்னா 4:32
2: ஆகுது.
0: ஆயிடுச்சு. காஃபியை கேட்டீங்க, அதனால என்ன ஆச்சுன்னா அவங்க குளிர்பானத்தை பற்றி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய நேரத்தை கேட்டலாம். வாங்க. வணக்கம்.
4: எல்லாருக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
4: மதுரையில இருந்து முனீஸ்வரி பேசுறேன்.
2: முனீஸ்வரி, பாடல் கேட்டீங்களாமா?
4: சரியா பாட்டு கேட்கல, இன்னொரு நேரம் போடுங்க.
2: சரி, பாடல் கேளுங்க.

0: இதில் காஃபின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு இதில் பயன்படுத்தியிருக்காங்களா? அப்படி தானே செல்வி?
1: பயன்படுத்தியிருக்காங்க இந்த பாட்டில்.
0: அந்த சொல் என்ன, அதை சொல்லுங்க.
2: இன்னொரு தரம் கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: சோம்பல் போ.
0: என்னங்க
1: சோம்பல் போ?
0: என்ன சொல்றீங்க? நீங்க பேசுறது விட்டு விட்டு தான் கேக்குது எங்களுக்கும். முனிசரியமா பனிக்கூல்னு சொன்னாங்க, அது ஐஸ்கிரீம்.
2: பனிக்கூல் ஐஸ்கிரீம்.
0: அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்னொரு நேரத்தை கேட்டுருவோம். வருக வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார். இருக்கும்.
0: வணக்கம். யாரு?
3: தேனி மாவட்டம் சின்னமனூர் சப்பனாபுரத்துலேருந்து பவன் சார் பேசுகிறேங்க சார்.
0: பவன் தாய்மா, பாட்டு கேட்டிங்களா?
3: இல்லைங்க சார்.
0: சரி கேளுங்க.

0: தமிழ்தாய்மா
1: சொல்லுங்க சார்.
0: ம், பனி கூலி சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க, அதுக்கப்புறம் உருளை சீவல் சொன்னாங்க, நாலு முறை போட்டாச்சுமா. சரிங்களா, பவுன்தாயமாவால் கண்டுபிடிக்க முடியல காஃபியினுடைய சொல்லுக்கு. அப்படியா, சரி, அப்போ இதுக்கு நாமளே பதில் சொல்லிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாலு மறைக்கு மேலே போட்டோம், நீ சொன்ன மாதிரி மாடர்ன் வாய்ஸில் வேறு அவங்க பாடியிருக்காங்க, அதனால் அந்த கேள்விக்குண்டான பதிலை நீங்கள் சொல்லுங்கள்.
2: காஃபி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் பதம் குழம்பி.
0: அதுதாங்க மக்கள் எல்லாம் குழம்பி போயிட்டாங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
4: மேலும்
5: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965 2399.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல?

0: எனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக் சினவாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி ஆட்டானமஸ்
2: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
1: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
2: கவுன்சிலிங் கோட் 2620.
1: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
7: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
9: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
7: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
11: நேரம் 4:46. கோடை பண்பலை 100.5 பாட்டுக்குள் பதில் வண்ணத்துரிகை நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கோம்.
12: காபி சாப்பிட்டீங்களா?
11: காபி சாப்பிடணும்னா இனிமே வெளிதா போய்
12: கலைவாணியும் காபி சாப்பிடணும். ஏன்னா தலைவலிக்குதுன்னு உட்கார்ந்துருக்கு. காஃபியில தான் கஃபின் இருக்கான், அது தலைவலியை போக்குமா?
11: சரிங்க,
12: சரிங்களா? இப்போ நேர கூப்பிடலாம். வணக்கம், மணிப்பில் வந்துட்டீங்க, உங்கள் பெயர் சொல்லுங்க.
13: உயிர்நாள் மாவட்டம் திருத்தங்கல இருந்து மளிகை கடை பொன்ராசின் இனிய மாலை வணக்கங்கள்.
12: பொன்ராஜா, எப்படி இருக்கீங்க?
13: நல்லா இருக்கும்.
12: சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அந்த கேள்விக்கு பதில் இந்த பாட்டு தான் இருக்கு.
13: தெரிஞ்சது
12: இந்த பாட்டை கேளுங்க, அப்போ தான் பதில் சொல்ல முடியும்.
13: போடுங்க.

0: பாடல் கேட்டிங்களா?
1: ஆ சொல்லுங்க மேடம்.
0: கேள்வி கேட்கவாயா?
1: கேளுங்க.
0: மாண்ட் பிளாக் என்ற உயரமான சிகரம் அமைந்துள்ள மலை எது?
1: ஆச்சமுலைக்காடு.
0: ஆ எப்படி சொல்றீங்க நீங்க?
2: அது எத்தனை நாட்டில் இருக்குன்னு
1: தெரியுங்களா?
2: நம்ம நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி ஒரு மாநிலத்திலிருந்து அப்படியே பரவலாக மூணு நாலு மாநிலத்துக்கு போதோ அந்த மாதிரி இந்த ஆப்ஸ் மலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாடுகளில் கிராஸ் பண்ணி போகுது. ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய மலை,
0: உயரமான சிகரம்,
2: சிகரம் அது. சரி, என்ன பாடல் கேட்கலாமையா?
1: அரசு படத்திலிருந்து மல்லிகை மல்லிகை.
2: அப்படியா? சரிங்க, கேட்டுடலாம்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா.

0: கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: ஏன் பருத்தி தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: இப்போது பாடலோட நிறைவான நேரையும் சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: தமிழ் கடவுள் மாலை வணக்கம்.
0: யாருங்கய்யா? நானே தான். நீங்க யார் பேசுறீங்க?
1: 40 தினங்கள் ஆச்சு உங்களை பார்த்து. தேனி மாவட்டம் பிரியகுளம் மகேந்திரவன் குளிச்சாமி அமராவதி நிலையத்தில் 47 பேர் மைண்ட்ல இருக்கு. இப்ப பக்கத்துல இருக்க மேடம் பேர் என்ன? செல்வியா?
0: ஆமா,
1: செல்விக்கு ஒரு வணக்கம்.
2: வணக்கம்.
1: 47 பேர் மைண்ட்ல ஏற்றி வச்சிருக்கேன்.
0: சரி, உங்களுக்கான ஒரு பாடல் வருது, கேளுங்க.
1: குடுங்க முருகா.

0: அது எப்படி இவருக்கு மட்டும் இவ்வளவு லேசான கேள்வி கொடுத்தீங்க? சரி, கேள்வியை கேளுங்க.
1: ஐயா, பாடல் கேட்டீங்களா?
2: கேள்வி கேளுங்க. முருகா,
1: சேரமான் காதலி என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சேரமான் காதலி என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டது?
2: ஐயோ, மனசுக்குள்ள இருக்கே வரல மாட்டேன்.
0: எங்க பாட்டுல இப்படி கேட்டீங்க?
2: நல்ல ஈஸியான கேள்விதான்.
1: உங்களுக்காக எவ்வளவு ஈஸியா இருந்த கேள்வி
2: கேட்டேன். கண்ணதாசன்,
0: கவிஞர் கண்ணதாசன். ஐயா, அப்படி சொல்லணும்.
2: கவிஞர் கண்ணதாசன்.
0: ஆமா, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: நம்ம தலைவர் பாட்டு ஒண்ணு கொடுக்க முடியுமா? வாத்தியார் பாட்டு. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி ஒருக்கா கொடுங்களேன்.
0: அதே பாட்டு தான். பாக்ஸாவில இருந்து ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் வந்துகிட்டே இருக்காரு உங்களுக்காக.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக

0: TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673 கால் 9244504444.
1: வழங்கிய வண்ணத்துரிகை.
2: என்ன செல்வி, பாட்டுக்குள் பதில் எல்லாமே வந்து கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சி வந்து நம்ம கிளம்பிடலாமா?
3: கிளம்பிடலாம்ண்ணா.
2: அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம்லாம் யார் கொடுத்தாங்க?
3: நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எஸ் அனீஸ் நாகராஜ் மணிவண்ணன், கணினியாக்கம் சுரேந்தர் வேல்முருகன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு எஸ் கலைவாணி. இனி கேட்கலாம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 2,98,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் வலுத்தூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப் பதக்கம் வென்றார். டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கும் சித்திரச்ச வானம்.

ஆகாயம், விண், சுகணம், ஆகாசம் என வானுக்கு தமிழில் மாற்றுப் பெயர்கள் உண்டு. நீலம் என்றும், சிவப்பு என்றும், மஞ்சள் என்றும், கருமை எனவும், விடியலில், பகலில், மாலை பொழுதில் என பொழுதொரு வண்ணமாய் முகத்திற்கு வண்ணம் பூசுவதும் உண்டு இந்த வான். மாலை பொழுதை தொடும்போது மஞ்சள் பூசி குளிர் தெளித்து கொஞ்சம் மொழியில் தென்றல் வீசும்போது என்னவென்று சொல்வது? சொல்ல முடியாத அழகு இந்த மாலை. அந்தி அழகை ரசித்து இசை கேட்டு காதல் மொழி பேசுவோம் இடைக்கால இன்னிசை மெட்டுக்களோடு. கோடை பன்மலையின் உருப்பிளி ஐந்தில் சித்திரச்ச வானம். இனிய மாலை வணக்கம் நேர்களே.

மின்னல் ஒளியன கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் மிதட்டேன் தான் அள்ளும் கரமான் தான் வஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: ஜிஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சௌரமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். லேர்ன், இன்னோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜிஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ் திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம்.

0: விவரங்களுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
4: உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி அட்டானமஸ், கோவை கல்வி கோவில்பட்டியில் BE BTech அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி கோவில்பட்டி.

மாலை பொழுதோடு இதயமகிழும் இடைக்கால மெட்டுகளோடு இணைவும் கொடை பன்மலை 100.5 சித்திரச்சவானம். பார்த்து பார்த்து ரசித்தாலும் தீரவில்லை, நாள் பார்த்து வந்தாலும் முடியவில்லை. என்ன மந்திரம் செய்தானோ இவன்? மன்னவன் பெயர் சொல்லியே காலம் கடந்து போகுது, மன்னவன் பெயர் சொல்லியே காலம் கடந்து போகுது. மன்னவன் நினைவில் எந்த வேலையும் ஓடவில்லை, மன்னவன் நினைவை சுமப்பது மட்டுமே வேலை என்கிறது இவள் இதயம்.

நொறுங்கி போனாலும் நெருங்கி வந்தாலும் இதயத்தில் துடிக்கும் ஓசையின் சத்தம் அவனின் பெயர் மட்டும்தான். நொறுங்கி போனாலும் நெருங்கி வந்தாலும் இதயத்தில் துடிக்கும் ஓசையின் சத்தம் அவனின் பெயர் மட்டும்தான். இந்த பெயரை உச்சரிக்கவே மொத்த மொழியையும் கற்று தீர்க்க நினைக்கிறது இந்த மனம்.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9245044.
2: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
2: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
1: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
1: NAAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
2: கவுன்சிலிங் கோட் 2620.
1: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

இது நம் கோடை பன்மலையின் 105 சித்திரச்சவானம். தீர்ந்து போனது காற்று என சொல்ல யாருக்கு உரிமை உண்டு? தீர்ந்து போனது காற்று என சொல்ல யாருக்கு உரிமை உண்டு? காதலும் தீர்ந்து போகாது. தீர்ந்து போனது என தைரியமாக இதழ்கள் சொன்னாலும் இந்த விழிகள் சொல்வதில்லை. தீர்ந்து போனது என தைரியமாக இதழ்கள் சொன்னாலும் இந்த விழிகள் சொல்வதில்லை. காட்சி இருக்கும் வரை காதலும் சோலை புஷ்பங்களாய் மலரட்டும்.

0: திருமடி ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கிய சித்திரச்சவானம்.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
3: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.
4: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

மௌனமாய் ரசிப்போம். இது மாலை வேளை, நம் கோடை பண்பலையின் 105 சித்திரச்சவானம். பார்க்கும் நொடிகளுக்காய் யுகம் காத்து கிடக்கும், பேசும் ஒரு வார்த்தைக்காக மொழிகள் 1000 கற்றுக்கொள்ளும், கைகோர்க்கும் அந்த நாளுக்காக காலங்களை கடன் வாங்கும், எல்லாம் இந்த காதல் செய்யும் வேலை. எல்லாம் இந்த காதல் செய்யும் வேலை. மோதல் என்றாலும் கூடல் என்றாலும் காதலுக்கு என்றால் அது ஒரு தனிவித சுகம்தான்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: மேலும்
5: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965 2399.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 22, நிஜமாக நீதானா தொடர்ச்சி. விக்ரமன் தான் அந்த இடத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தேன் என்பதை குந்தவியிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். குந்தவியோ தன்னை இளவரசியின் தோழி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தாள். இனி சக்கரவர்த்தியின் மகளை பற்றி நான் இவ்வளவு சொல்கிறேன், ஒரு வார்த்தையாவது நீர் நன்றி தெரிவிக்கவில்லையே, அவ்வளவு கல் நெஞ்சமா உமக்கு என்று கேட்டாள் குந்தவி. பல்லவ குலத்தை சேர்ந்த யாருக்கும் நான் நன்றி செலுத்த முடியாது என்றான். குந்தவி தேவியை நேரில் பார்த்தால் இப்படி சொல்ல மாட்டீர், பிறகு என்னை கூட உடனே மறந்து விடுவீர் என்றாள். சத்தியமாய் மாட்டேன், 1000 குந்தவி தேவிகள் உனக்கு இணையாக மாட்டார்கள். இருக்கட்டும், இப்போது இந்த மாளிகையில் அவர்கள் இருவரும் இருக்கிறார்களா என்று கேட்டான். யார் இருவரும்? அண்ணனும் தங்கையும். யுவராஜா மகேந்திரர் இங்கே இல்லை, அவர் திரும்பவும் காஞ்சிக்கு போய்விட்டார். சீன தேசத்திலிருந்து யாரோ ஒரு யாத்ரிகர் வந்திருக்கிறாராம். அவர் இந்த பாரத நாடு முழுவதும் யாத்திரை செய்துவிட்டு காஞ்சிக்கு வருகிறாராம். யுவான் ஸ்வாங் என்ற விசித்திரமான பெயரையுடையவராம். சக்கரவர்த்திக்கு இச்சமயம் முக்கிய வேலை வந்திருப்பதால் அந்த யுவான் சுவாங்கை உபசரித்து வரவேற்பதற்காக யுவராஜா உடனே வரவேண்டுமென்று செய்தி வந்தது. இங்கு வந்த 2 நாளே மகேந்திரர் புறப்பட்டு போய்விட்டார். பார்த்தீரா, எங்கள் பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் கடல்களுக்கப்பால் வெகு தூரத்தில் உள்ள தேசங்களிலெல்லாம் கூட பரவியிருப்பதே, நீர் போயிருந்த நாடுகளிலெல்லாம் எப்படி என்று கேட்டாள் குந்தவி. ஆம், அங்கேயெல்லாம் கூட பல்லவ சக்கரவர்த்தியின் புகழ் பரவித்தான் இருக்கிறது என்றான் விக்ரமன். அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியின் ஆளுகையில் இருப்பது இந்த சோழ நாட்டுக்கு பெருமை இல்லையா? இந்த நாட்டு அரசகுமாரன் பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்ட மறுத்து அந்த செண்பகத்தீவில் போய் காலம் கழிக்கிறானாமே, அது நியாயமா? உம்முடைய அபிப்பிராயம் என்ன என்று குந்தவி கேட்டு விக்ரமனுடைய முகத்தை ஆவலுடன் நோக்கினாள். விக்ரமன் அவளை நிமிர்ந்து நோக்கி, என்னை பொறுத்தவரையில் நான் இந்த சோழ நாட்டில் அடிமையாயிருப்பதை காட்டிலும் செண்பகத்தீவில் சுதந்திர பிரஜையாக இருப்பதையே விரும்புவேன் என்றான். நிச்சயமாகவா? என் நிமித்தமாக கூட நீர் இங்கே இருக்க மாட்டீரா என்று குந்தவி கேட்டபோது விக்ரமன் அவளை இரக்கத்துடன் பார்த்து, அத்தகைய சோதனைக்கு என்னை உள்ளாக்க வேண்டாம் என்றான். இருவரும் ஒருவரையொருவர் அறிந்து கொண்டிருந்தார்கள், ஆனாலும் அறிந்து கொள்ளாதது போல் நடித்தார்கள். இந்த நாடகம் எத்தனை காலம் நீடித்திருக்கும்?

0: இருக்க முடியும்? அத்தியாயம் 22 நிஜமாக நீதானா நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 23 அருவிப்பாதை. நன்றினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சை பானம்.

இனிவும் நம் கோடை பன்மலை 100.5 சித்திரச்சவானத்தோடு. தேன் சிந்தும் பூக்களை வண்டுகள் தேடும், அவள் அன்பின் வார்த்தைக்காக அலைமோதுகிறது இவன் இதயம் வண்டுகள் போல். அது வார்த்தை என்று சொல்வதா, இல்லை வாழ்வின் அர்த்தம் என்று சொல்வதா?

சோலைவன பூக்களின் வாசனையாய் மலர்ந்தது கோடி பன்மலையின் 105 சித்திரச்சவானம். மீண்டும் மலரும் நாளை மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: திருநெல்வேலி மாவட்டம் சிவசேலம் பரமகல்யாணி ஆலயத்தை தரிசிக்கலாம் என்று

பார்வதி தேவி மலையரசன் மகளாக பிறந்தது ஆடி மாதம்தான் என்கிறது தேவி பாகவதம். ஆடியில்தான் அம்மன் கோயில்களில் கொண்டாட்டம் அதிகமாயிருக்கும். வாருங்கள், இன்று மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடருக்கு மிக அருகில் பச்சை பசேல் என வயல்வெளி நடுவில் இயற்கை சூழலில் கடனை நதியின் தென்கரையில் அமைந்துள்ள சிவசைலம் ஆலயத்திற்கு செல்வோம். ஐந்து நிலை ராஜகோபுரத்தோடு மேற்கு திசை நோக்கிய ஆலயம். சுவாமி சந்நிதிக்கு தென்புறம் தனி சன்னிதியில் தரிசனம் தருகிறாள் அம்பிகை பரம கல்யாணி. கிணற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சுயம்பு திருமேனி, நான்கு திருக்கரங்களோடு அழகே உருவான புன்முறுவல் பூத்த முகத்தினளாய் சற்றே பெரிய திருவுருவோடு மேற்கு திசை நோக்கி காட்சி தருகிறாள். உற்சவ அம்பிகைக்கு தங்க கை கடிகாரம் ஆபரணமாக அணிவிக்கப்படுவது சிறப்பு. காலத்துக்கு அதிபதியானவள் கையில் கடிகாரம் காண்பது அபூர்வம். இந்த அலங்கார நடைமுறை வேறு எந்த தலத்திலும் இல்லை. பங்குனி திருவிழா ஆலயத்தில் நடைபெறாமல் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆழ்வார்குறிச்சியில் நடைபெறுகிறது. திருவிழாவிற்காக தனியாக ஒரு கோவில் இருப்பது மிக சிறப்பு. இங்கு வயல்களில் அறுவடையாகி வரும் நெல்லை கூட முதல் அளவியாக லாபம் என்று சொல்லாமல் கல்யாணி என்றே சொல்கிறார்கள். சித்திரை மாத பிறப்பண்ணு அதிகாலை அம்பிகை பரம கல்யாணி சுவாமி சிவசைலநாதர் மடியில் தலை வைத்து சயனித்து திருக்கோலத்தில் எழுந்தருள்வது கண்ணிரைக்கும் அற்புத காட்சி.

மற்ற கோவில்களில் எல்லாம் இறைவனுக்கும் இறைவிக்கும் திருக்கல்யாணம் நடப்பது வழக்கம். ஆனால் சிவசைலநாதர் திருக்கோயிலில் மட்டுமே திருக்கல்யாணம் முடிந்த பின்பாக பெண்ணும் மாப்பிள்ளையும் மறுவீடு செல்லும் வைபவமும் நடைபெறுகிறது. சிவசைலத்தில் திருமணமும் ஆம்பூரில் மறுவீட்டு சடங்கும் நிகழ்வது வேறு எந்த தளத்திலும் இல்லாத சிறப்பு. ஆலயத்தில் உறையும் சிவசைலநாதரை மேற்கு திசையில் கருவறை வாயில் வழியாகவும் மற்ற மூன்று திசைகளில் சுற்று சுவரில் உள்ள சாளரங்களின் வழியாகவும் என நான்கு திசைகள்

0: ஆலயத்தின் நந்தி சிலை அத்தனை அழகு. எழுந்திருக்க தயாராகும் கோலத்திலேயே காட்சியளிப்பது சிறப்பு. அனைத்து ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் நந்திக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்வித்து சந்தன காப்பீட்டு அலங்காரம் செய்வார்கள். தலப்புராணம் தெரிந்து கொள்ளலாமா? அந்தரி முனிவர் தன் சீடர்களுடன் இங்கு தவம் செய்தார். அவருடைய சீடர் ஒருவர் பூக்களை பறிப்பதற்காக நந்தவனம் வந்தபோது பசு தானாக ஒரு இடத்தில் பால் சுரப்பதைக் கண்டு முனிவரிடம் செல்ல அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சிவலிங்கத்தை கண்டெடுத்தார்கள். அத்திரி முனிவர்கள் சிவலிங்கத்தை வழிபட இறைவன் காட்சி தந்தார். அப்போது முனிவர், இறைவா, தாங்கள் எனக்கு திருமண கோலத்தில் காட்சி தர வேண்டும் என்று வேண்ட இறைவனும் காட்சி தந்தான். தங்க கைக்கடிகாரம் அணிந்த உற்சவர் பரம கல்யாணியும் சுயம்பு திருமேனியில் மூலவர் பரம கல்யாணியும் சிவசைலநாதரும் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இன்று திருநெல்வேலி மாவட்டம் சிவசைலம் பரம கல்யாணி ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: ஓய்வு எடுக்கவே நேரம் இல்லைங்க அப்படின்னு பலர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பேரறிஞர் சொன்னாரு, ஓய்வு என்பது என்ன என்று கேட்டால் மாற்று வேலை அப்படின்னாரு. அது என்ன மாற்று வேலை அப்படின்னா, இப்ப எனக்கு கிராமம் சொந்த ஊர் சோழவன் தான், மதுரை மாவட்டத்தில். அங்க என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணிட்டு வரப்ப இந்த நெல் போட்டு விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்க. முதல் போகம், ரெண்டாம் போகம், மூன்றாம் போகம் வரைக்கும் வரும். ஏன்னா வைகை கரையை சார்ந்தது அது. இப்ப இந்த நெல் போட்டு விளைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அதே நிலத்துல என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு நெல்லுக்கு பதிலாக வாழை பயிரிடுவாங்க, வெற்றிலை கொடுக்கால் பயிரிடுவாங்க. இப்ப இந்த வெற்றிலையோ வாழையோ பயிரிட்ட பிறகு மீண்டும் நெல் போடுவாங்க, அபாரமா நெல் விளையும். இது என்ன அப்படின்னு அங்க இருக்கிற அந்த விவசாயத்தை கேட்டேன். அவர் சொன்னார் என்ன அப்படின்னா, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே வகையான சத்தை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதுல வந்து பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு மாற்று வேளாண்மையை நம்ம கொண்டு வந்த உடனே அது அபூர்வமான இதை தர ஆரம்பிக்குது. இது தவிரவும் வாழை போட்ட இடத்துல வெற்றிலை போட்ட இடத்துல சத்து மிகுந்த மண்ணாக மாறிடும். அப்ப அந்த சத்து அடுத்த முறை வந்து நம்ம அருமையா கொடுக்கும். எதுக்கு? நெல் விளைச்சலுக்கு. இப்ப இதை நினைவு வச்சுக்கோங்க. நாம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரே மாதிரி வேலைங்க. காலில் இருந்துச்சு இங்க போறேன், அப்படியே வர்றேன், அப்படி அப்படி சொல்றோம் இல்லையா. இதுல சிறு சிறு மாற்றங்கள் வருமானால் நமக்கு சோர்வு நீங்கிருமாங்க. எப்படி? மண் விவசாயத்தை மாற்றிய போது அதற்கு தேவையான சத்துக்களை அள்ளி தந்ததோ, அதுபோல் நமக்குள்ள இருக்கக்கூடிய உற்சாகத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு சில வழிகள் இருக்கான். என்ன அப்படின்னா, இப்போ 5 நிமிஷம் தூங்குறதோ 10 நிமிஷம் தூங்குறதோ தப்பில்லைங்க, லேசாக கண்ணை ஏறலாம், அது ரைட்டு. ஆனாலும் கூட காலையிலேருந்து நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், இப்போ எனக்கு கை வலிக்குது, எனக்கு ஒரே மாதிரி வேலை பார்த்தாலும் மனசோர்வு ஏற்படுது, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து வரலாம் இல்லையா. வீட்டில் தோட்டம் போட வழி இல்லை, பால்கனியில் ஒரு டப்பாவில் ஒரு சின்ன டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு லேசாக ஒத்து பார்த்தோம்னா அது ஒட்டு விட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடே அப்பா மகிழ்ச்சியில் துள்ளிடும் மனசு. ஒன்றும் இல்லையா, மனைவிட்டு ஒரு வம்பளத்துக்கு கூட வரலாம், என்ன இன்னைக்கு அதே குழம்பு தானா அப்படின்னு. என்னைக்கு தான் அதே குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்க, நம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றோம். இப்போ திரும்ப வந்து பிள்ளைய பார்த்து, டேய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு, அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு பாட்டு வானொலியில் போடுறாங்க, அதை கேட்டு தெரியுதா இந்த சினிமா அப்போ தான் நம்ம கல்யாணம் ஆச்சு அப்படின்னு லேசாக வீட்டில் திரும்பி சொல்லி, அந்த அம்மா அதுலேருந்தே எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அதை சொல்ல, திரும்ப வந்து எழுதுங்களேன், இப்போ நீங்கள் ஒரு புது ஆளாக உள்ளே வந்துட்டீங்க. இன்னேற வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்த ஆளும் இப்போ வந்த ஆளும் யாரு? ரெண்டும் ஒன்று தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நாம் வந்து இப்போ சொல்லுவோம் இல்லையா, பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அப்படிங்கிற விஷயத்தில் திரும்ப இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்க பதிலாக அங்கிட்டு உட்காந்து எழுதக்கூடாது, அல்லது இந்த பேனாக்கு பதிலாக அந்த பேனாக எழுதுறேன். இவையெல்லாம் பதிலாக மாற்றி மாற்றி மாற்றி சின்ன சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு வந்த உடனே திரும்ப நாம் புது மனிதன் ஆகி விடுகிறோம். அப்போ மூளை என்ன எதிர்பார்க்கறது என்று சொன்னால், நம்மிடத்துல ஓய்வை எதிர்பார்க்கலைங்க. படுக்க நேரம் இல்லைங்க, நிக்க நேரம் இல்ல. ஞாபகம், விடாது உழைப்பவர்களால படுக்க முடியாதுங்க, உட்கார முடியாதுங்க. நீங்க 5 நிமிஷம் அவங்கள உட்கார சொல்லுங்களேன், பதறிடுவாங்க. அப்படி ஐயோ 1000 வேலை கிடைக்குதுங்க அப்படிம்பாங்க. பதட்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மை வருதுன்னு சொன்னா, மாற்று செய்கிற போது நமக்கு ஓய்வு வந்து எப்படி கிடைக்குதுன்னா அதன் மூலமாக சக்தியாக கிடைக்கிறது. அதனால் ஓய்வா இல்ல அப்படின்னு ஒருபோதும் சொல்லாதீங்க. ஏன்னா ஓய்வுக்கு ஓய்வு கொடுக்கறதுதான் நம்முடைய வேலை.
0: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
4: வழங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின்

0: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலை 100.5.

0: திரும்பும்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் College, Kaveri Arts and Science College, the Kaveri College of Education, the Kaveri Nursing College, the Kaveri Physiotherapy College, the Kaveri Pharmacy College என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.

வான் நிழல் காட்டும் நீர்நிலை, கரையுடன் உறவாடும் சிற்றலை, வான்தனை நோக்கும் மாமலை என இனிதாக மலர்ந்திருக்கும் மாலை வணக்கம் நேயர்களே.

மாலை நேர வானம் வண்ணம் தீட்ட, சின்னஞ்சிறு காற்று மனதை வருடம், இசை மலர்களை ஒன்று சேர்த்து மனம் வீசும் மாலையாய் உங்கள் செவிகளில் மலர இருக்கிறது கோடை பண்பலை 100.5 இல் கதம்ப மலர்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
8: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ்,
4: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
4: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
3: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
4: கவுன்சிலிங் கோட் 2620.
3: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
5: கோடை பன் வலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆசையில் ஒரு குக்கு,
2: ஆசையில் ஒரு குக்கு.
1: நமது கோடை பண்பலை 100.5
2: திங்கள் முதல் வெள்ளி வரை
1: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
2: நீர்களின் ஆசை பாடல்கள்.
3: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
1: 94 86 28

0: 24 24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

0: வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: மகாராஜாதிராஜ ராஜகம்பீரரா

0: நந்தினியும் மணிமேகலையும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தன் மனத்துள்ளே இருக்கக்கூடிய மிக மிக அந்தரங்கமான விஷயத்தை நந்தினியிடம் பகிர்ந்து கொள்ள மணிமேகலை விரும்புகிறாள். ஆனால் நந்தினியோ, நமக்குள் பழக்கம் ஏற்பட்டு முழுவதுமாக ஒரு நாள் கூட ஆகவில்லையே, அதற்குள் இப்படி சொல்லுவது சரியாக இருக்குமா என்று மணிமேகலையிடம் வினவ, மணிமேகலை, இல்லை, உங்களை பார்த்தால் எனக்கு மிகுந்த நம்பிக்கையாயிருக்கிறது, ஆகையினால் உங்களிடம் என் அந்தரங்கத்தை நான் பகிர்ந்து கொள்ள அவாவுகிறேன் என்று கூறுகிறாள். அவர்களுடைய உரையாடல் தொடர்கிறது. உருவெளி தோற்றம் என்று கதைகளில் சொல்லுகிறார்களே, அது உண்மையாக ஏற்படக்கூடுமாக்கா? நம் எதிரில் ஒருவர் இல்லாத போது அவர் இருப்பது போல தோன்றுமா?
1: சில சமயங்களில் அப்படி தோன்றும். ஒருவரிடம் நாம் அதிகமான ஆசை வைத்திருந்தால் அவருடைய உருவம் எதிரில் இல்லாவிட்டாலும் இருப்பது போல தோன்றும். ஒருவரிடம் அதிகமான துவேஷம் வைத்திருந்தால் அவருடைய உருவமும் தோற்றமளிக்கும். மாயக்கண்ணனுடைய கதை நீ கேட்டதில்லையா மணிமேகலை?
0: ஏன், நாடகம் கூட பார்த்திருப்பாயே. கம்சனுக்கு கிருஷ்ணன் பேரில் ரொம்ப துவேஷம், ஆகையால் கண்ட இடமெல்லாம் கிருஷ்ணனாகத் தோன்றியது. கத்தியை வீசி வீசி ஏமாந்து போனான். நப்பின்னை என்னும் கோபிகைக்கு கண்ணன் மீது ரொம்ப ஆசை. அவளுக்கும் கண்ணன் உருவம் இல்லாத இடத்திலெல்லாம் தோன்றுமாம். தூணையும் மரத்தையும் நதியையும் வெள்ளத்தையும் கண்ணன் என்று கட்டித்தழுவிக் கொள்ளப் போய் ஏமாற்றம் அடைவாளாம்.
1: அடியே மணிமேகலை, உன்னை அந்த மாதிரி மயக்கிவிட்ட மாயக்கண்ணன் யாரடி?
2: அக்கா, முதன் முதலாக 4 மாதத்துக்கு முன்னால்தான் அவரை நான் நேரில் பார்த்தேன். அதற்கு முன்னால் என் தமையன் கந்தமாறன் அவரை பற்றி அடிக்கடி சொல்லியிருந்தான். அப்போதெல்லாம் அவர் உருவம் என் கண்முன் தோன்றுவதில்லை. ஒரு தடவை பார்த்த பிறகு அடிக்கடி என் கனவில் தோன்றி வந்தார். பகலிலும் சில சமயம் எதிரில் அவருடைய உருவம் நிற்பது போல இருக்கும்.
1: நேற்று கூட அந்த மாயாவியின் ஒருவழி தோற்றத்தை நீ கண்டாயல்லவா?
3: ஆமாக்கா, உங்களுக்கு எப்படி தெரிந்தது?
1: என்னிடம் மந்திர சக்தி உண்டு என்பதை பற்றி உனக்கு யாராவது சொல்லவில்லையா?
3: ஆம், சொன்னார்கள். அது உண்மைதானா அக்கா?
1: நீயே பரீட்சித்து தெரிந்து கொள். உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த யௌவன சுந்தர புருஷனை யாரென்று வேண்டுமானாலும் என் மந்திர சக்தியினால் கண்டு சொல்லட்டுமா?
3: சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: எனக்கும் அவர் பெயரை சொல்லும் கூச்சமா இருக்கிறது. நந்தினி சிறிது நேரம் கண்ணிமைகளை மூடிக்கொண்டிருந்து விட்டு திறந்து, உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஆசைக்காதலன் வானர்குலத்தில் வந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் இல்லையா என்றாள்.
3: அக்கா, உங்களிடம் மந்திர சக்தி இருப்பது உண்மைதான் என்றாள் மணிமேகலை.
1: அடிப்பெண்ணி, எப்போது உன் உள்ளத்தை அவ்வளவு தூரம் ஒருவருக்கு பறிகொடுத்து விட்டாயோ? அப்போது ஏன் உன் தமையனிடம் அதை பற்றி சொல்லவில்லை? மதுராந்தகருக்கு ஆசை காட்டுவானேன்? கரிகாலரை இங்கே தருவித்து வீண் பிரயத்தனம் செய்வானேன்? என்னை அனாவசியமாக இங்கே வரவழைப்பானேன்?
3: அக்கா, என் தமையன் கந்தமாறனுக்கு அவரை பிடிக்கவில்லை.
1: அழகாயிருக்கிறது. உன் தமையனா கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான்? ஆனால் கந்தமாறன் தானே வந்தியத்தேவனை பற்றி உனக்குச் சொன்னான் என்றாய். இங்கே அவனை கூட்டிக் கொண்டு வந்ததும் உன் தமையன்தானே?
2: ஆமாம், கந்தமாறன் தான் அவரை பற்றி சொன்னான். அந்த புறத்துக்கு ஒரு நாளுக்கு அழைத்து கொண்டும் வந்தான். ஆனால் பிற்பாடு அவன் மனம் மாறிவிட்டது. அதற்கு காரணமும் இருக்கிறது. தஞ்சாவூரில் என் தமையனை அவர் கத்தியால் குத்திவிட்டாராம்.
3: அக்கா, உங்கள் அரண்மனையிலே என் தமையன் காயத்தோடு படுத்து கிடந்தானாமே? உங்கள் அன்பான பராமரிப்பினால்தான் அவன் உயிர் பழைத்து எழுந்தானே?
1: நான் செய்ததை உன் தமையன் அதிகப்படுத்திக் கூறுகிறான். அது போனால் போகட்டும். இப்போது நீ என்ன செய்வாய்? உன் மனத்தை கவர்ந்தவன் இப்படி உன் தமையனுக்கு விரோதியாகிவிட்டானே.
3: ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா?
1: இவர் என்றால் யார்?
2: அவர்தான், நீங்கள் சற்று முன் பெயர் சொன்னீர்களே, அவர்தான். கந்தமாறனை அவர் குத்தவே இல்லை என்று ஆணையிடுகிறார். வேறு யாரோ குத்தி தஞ்சாவூர் கோட்டை மதில் ஓரத்தில் போட்டிருந்தார்கள் என்றும் அவர் எடுத்துக்கொண்டு

0: கொண்டு போய் காப்பாற்றியதாகவும் சொல்லுகிறார். இதை எப்போதடி அவர் உனக்கு சொன்னார்?
1: நேற்றுதான்.
0: நேற்று அந்த வந்தியத்தேவனை நீ நேரில் பார்த்தாயா என்ன? அவனுடைய உருவழி தோற்றத்தைக் கண்டதாகல்லவா கூறினாய்?
1: அதுதான் அக்கா, எனக்கு ஒரே மனக்குழப்பமாயிருக்கிறது. நேற்று நான் பார்த்தது அவரா அல்லது அவருடைய உருவழி தோற்றமா என்று தெரியவில்லை.
0: நேற்று நடந்தவற்றை எண்ணினால் எல்லாம் ஒரு கனவு மாறி இருக்கிறதக்கா.
1: சில சமயம் மனிதர்கள் செத்துப்போனால் அவர்களுடைய ஆவி வந்து பேசும் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையா?
2: இந்த கேள்வியை கேட்டபோது மணிமேகலையின் குரலில் அளவில்லாத பீதி துணித்தது. நந்தினியின் உடலும் நடுங்கிற்று. எங்கேயோ உச்சி முகட்டை பார்த்த வண்ணம்,
0: ஹாம், உண்மைதான். அற்பாயுளில் மாண்டவர்கள் ஆவி அப்படி உயிரோடு இருப்பவர்களை வந்து சுற்றும். ஒருவருடைய தலையை வெட்டி கொன்று விட்டவர்களென்றால் சில சமயம் தலை மட்டும் வரும், சில சமயம் உடம்பு மட்டும் தனியாக வரும், இன்னும் சில சமயம் இரண்டும் தனித்தனியாக வந்து பழிவாங்கினாயா என்று கேட்கும் என்றாள். பிறகு மணிமேகலையை பார்த்து உரத்த குரலில்,
1: அடி பெண்ணே, நீ எதற்காக இந்த கேள்வி கேட்டாய்? உன் காதலனுக்கு அப்படி ஏதாவது நேர்ந்திருக்கும் என்று பயப்படுகிறாயா? உன் மனதில் இந்த சந்தேகத்தை யார் கிளப்பிவிட்டார்கள் என்றாள்.
0: இந்த அரண்மனையின் ஆவேசக்காரன் ஒருவன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு அனுப்பினேன். அவனை யாரோ நேற்றிரவு அடித்து போட்டு விட்டார்களாம். அவனுக்கு பதிலாக அவன் பொண்டாட்டி தேவராட்டி வந்தாள், அவள்தான் சொன்னாள்.
1: சீச்சி, அதையெல்லாம் நீ நம்பாதே.
0: எனக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. வெறும் ஆவி வடிவமாயிருந்தால் தொட முடியாதல்லவாக்கா?
1: ஆவியையும் தொட முடியாது, உருவழி தோற்றத்தையும் தொட முடியாது.
0: நீ ஏன் கேட்கிறாய்?
1: உன் உள்ளத்தை கவர்ந்தவனை நீ நேற்று தொட்டு பார்த்தாயா என்ன?
0: அதுதான் ஒரே குழப்பமாயிருக்கிறது. தொட்டு பார்த்தது போலவும் இருக்கிறது, ஆனால் வேறு சில விஷயங்களை நினைத்து பார்த்தால் சந்தேகமாகவும் இருக்கிறது.
1: நேற்று நடந்ததையெல்லாம் விவரமாகச் சொல்லடி பெண்ணே, நான் உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன்.
0: ஆகட்டும் அக்கா, நான் ஏதாவது முன்பின்னாக உளறினால் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், சரியா என்றாள் மணிமேகலை.
1: பிறகு அவள் கூறினாள், நேற்று நான் கிட்டத்தட்ட இதே நேரத்தில் இங்கே இருந்தேன். என் தமையன் சொல்லிப் போயிருந்தபடி தங்களுக்கு இங்கே வேண்டிய சௌகரியமெல்லாம் பணிப்பெண்கள் சரியாகச் செய்கிறார்களா என்று கவனிப்பதற்காக வந்தேன். ஒருமுறை இதுவருக்கும் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேனா?
0: உன் அழகை நீயே பார்த்து கொண்டிருந்தாயாக்கும்.
1: அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையக்கா. என் முகலட்சணம் எனக்கு தெரியாதாக்கா?
0: உன் முகலட்சணத்துக்கு என்ன குறைவு வந்தது? ரதியும் இந்திராணியும் மேனகையும் ஊர்வசியும் உன்னை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்களா?
1: அவர்களெல்லாம் உங்கள் கால் தூசி பெறமாட்டார்களக்கா.
0: சரி சரி, மேலே சொல். கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாய்.
1: அப்போது திடீரென்று இன்னொரு முகம் கண்ணாடியில் தெரிந்தது, என் முகத்துக்கு அருகில் தெரிந்தது.
0: அது உன் காதலன் முகம்தானே?
1: ஆமாம், எனக்கு தூக்கி வாரி போட்டது.
0: எதற்காக தூக்கி வாரி போட வேண்டும்? நீதான் அடிக்கடி அவனுடைய முகத்தை கனவில் பார்ப்பதுண்டு என்று சொன்னாயே.
1: அதற்கும் இதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. கனவில் வரும்போது எதிரே சற்று தூரத்தில் தெரியும், உருவழி தோற்றத்திலும் அப்படித்தான். ஆனால் இங்கே பின்னாலிருந்து
2: சொல்ல கூச்சமாயிருக்கிறது.
0: பாதகமில்லை, சொல்லடி கள்ளி.
2: பின்னாலிருந்து கன்னத்தில் முத்தமிட வருவதைப் போல இருந்தது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன், ஒருவரும் இல்லை. பிறகு கண்ணாடியிலும் அந்த முகம் தெரியவில்லை.
1: எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிற்று.
0: இந்த அறைக்கு பக்கத்தில் உள்ள வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவை திறந்து காட்டினேன் அல்லவா?
1: நேற்று கண்ணாடி அந்த கதவுக்கு நேரே வைத்திருந்தது. ஆகையால் அந்த கதவை திறந்து வேட்டை மண்டபத்திலிருந்து யாராவது எட்டி பார்க்கிறார்களா என்று தோன்றியது.
0: அப்படி இருக்க முடியாது என்றும் எண்ணினேன்.
1: அந்நிய புருஷன் ஒருவன் இந்த வேட்டை மண்டபத்தில் எப்படி வந்திருக்க முடியும்? ஆயினும் சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக கதவை திறந்து வேட்டை மண்டபத்துக்குள் போய் பார்த்தேன்.
0: நந்தினி இதற்குள் ஆர்வத்துடன் கேட்கத் தொடங்கியிருந்தாள்.
1: வேட்டை மண்டபத்தில் அந்த திருடன் ஒளிந்திருந்தானா, அகப்பட்டு கொண்டானா என்று கேட்டாள்.
2: என்னோக்கா, அவரை திருடன் என்கிறீர்களே?
0: திருடன் என்றால் நிஜ திருடனா? உன் மனதை கவர்ந்த திருடன் என்று சொன்னேனடி கள்ளி. அவன் வேட்டை மண்டபத்தில் இருந்தானா?
1: அதுதானே அதிசயம், அவர் அங்கே இல்லை. அதற்கு பதிலாக எங்கள் அரண்மனை பணியால் இடும்பன்காரி அந்த அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய முகம் ஐயனார் கோயில் வாசலில் உள்ள காடுவெட்டி கருப்பன் முகம் மாதிரி இருக்கும். இங்கு வேறு யாராவது வந்ததுண்டா என்று கேட்டேன், இல்லை என்று சாதித்து விட்டான்.
0: அவன் பொய் சொல்லியிருப்பான் என்று கருதுகிறாயா?
1: அது என்னமோ எனக்கு தெரியாது, ஆனால் இன்னொரு ஆள் அந்த மண்டபத்தில் ஒளிந்திருப்பதாக தோன்றியது.
2: திருட்டு தானே வெளியாகட்டும் என்று நான் இந்த அறைக்கு திரும்பி வந்துவிட்டேன்.
0: திருட்டு வெளியாயிற்றா?
1: கேளுங்கள், நான் இந்த அறைக்குள் வந்து வேட்டை மண்டபத்துக்குள் யாராவது பேச்சு குரல் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன்.

0: பேச்சுக்குரல் கேட்டது.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: நேர்களே, கதையின் இந்த பகுதி கேட்டுக்கிட்டு வர்ற நமக்கு ஒரு சுருக்க குறிப்பா பொழிப்பா அமைஞ்சிருக்குது. மணிமேகலையின் வெளிப்படைத்தனத்தை நல்லா பயன்படுத்தி தனக்கு தெரிய வேண்டிய செய்திகளை சாமர்த்தியமா போட்டு வாங்குறதுல நந்தினி மும்முரமா இருப்பதை பார்க்குறோம். பேரழகியான பழுவூர் இளையராணிக்காக பொருத்தப்பட்டிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில அவள் வர்றதுக்கு முன்னால தன் முகத்தை பார்த்து, இப்படி ஒன்றும் என் முகம் அழகில் குறைந்ததன்றுன்னு தனக்குத்தானே முடிவு பண்ணி மணிமேகலை திருப்தி அடைஞ்சது நினைவிருக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்ணின் மனக்கோட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட நந்தினி இந்த உரையாடலுக்கு நடுவில், உன் முக லக்ஷணத்துக்கு என்ன குறைவு வந்தது? ரதி, இந்திராணி, மேனகை, ஊர்வசி இவங்கெல்லாம் உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்கன்னு தூக்கி வச்சு தன் வலையில் முழுமையாக சிக்க வச்சதை பார்க்குறோம். சந்தேகத்தோடு தன்னை விசாரிக்க வந்த பெரிய பழுவேட்டரையரையே மன்மதன்னு புகழ்ந்து ஒரேடியாக வீழ்த்திட்டாளே. காணும் பொருளில் எல்லாம் கண்ணனையே கண்டு ஏங்குற மகளின் நிலையை பார்த்து தாய் கலங்குற காட்சியை நம்மாழ்வார் சித்திரிக்கிறார். ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும் நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வா என்று கூவும், நன்று பெய்யும் மழைகாணில் நாரணன் வந்தான் என்றாலும் என்றின மையல்கள் செய்தார் என்னுடைய கோமளத்தையே. கந்தமாறன் முதுகில கத்தி குத்து பத்தின பேச்சில் நடந்த சுவையான பகுதி. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்படி மணிமேகலை சொன்ன போது குறுக்கிட்டு நந்தினி கேட்டாள். இவர் என்றால் யார்? கொஞ்சம் தயங்கி மறுமொழி வருது. அவர்தான். நீங்கள் சத்துமுன் பெயர் சொன்னீர்களே, அவர்தான். கணவன் பெயரை சொல்லக்கூடாது, சொன்னால் அவரது ஆயுள் குறையும்னு ஒரு நம்பிக்கை தொன்று தொட்டு இருந்து வருது அல்லவா? இன்றைக்கும் மகன் அல்லது மகள் பெயரை சொல்லி இன்னாரின் அப்பான்னு குறிப்பிடுற வழக்கம் நிலவுது. கணவனை விழிக்கும்போது கூட என்னங்க அதே அப்பான்னு கூட அழைச்சி பேசுகிறத பார்க்குறோம். இன்றைக்கி 1000 ஆண்டுகளுக்கு முன் கண்டீரேன்னு விழிப்பாங்களாம். இதோ பாருங்கன்னு பொருள். மணிமேகலை வந்தியத்தேவனை கணவனாக வரித்து விட்டாலே காடு வெட்டி கருப்பன். அய்யனார் கோவில் வாசல்ல காவல் நிற்கும் தெய்வத்துக்கு கருப்பசாமி, கருப்பண்ணசாமி இப்படி பொது பெயர்கள் உண்டல்லவா? இந்த பெயர்கள் ஊருக்கு ஊர் வேறுபடுறதையும் பார்க்குறோம். காடு வெட்டி கருப்பன், சங்கிலி கருப்பன், 18ஆம் படி கருப்பன் இப்படி. வரலாற்றில் காடு வெட்டி என்கிற தொடர் பெரும்பாலும் பல்லவர்களை குறிக்கிறது. காடு திருத்தி நாடு அமைச்சதால காடவன், காடவர்கோம் என்றெல்லாம் பல்லவர்களை குறிப்பிடுறாங்க. பல்லவர் கல்வெட்டுகளை மட்டுமன்று வேற்றரசர் கல்வெட்டுகளிலும் இந்த தொடர்களை காணலாம். நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இதயங்களோடு பேசுவது பாடல், செவிகளை துளைப்பது இசை, மௌனத்தை கலைப்பது இதயம் விரும்பிய பாடல் என்றால் இரவின் தொடக்கத்தை மனம் தொட்ட பாடலால் இணைப்பது நம் கோடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேர்களே, உங்களின் விருப்ப பாடலை நேர்களே உங்கள் குரலில் ஒலிக்க வேண்டுமா? உடனே கைபேசி எடுங்க. பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படம், குரல் பதிவு செய்து அனுப்புங்கள் இந்த எண்ணிற்கு 94 86 28 24 24 என்ற எண்களில். உங்களுடன் லக்ஷ்மி. இனிய இரவு வணக்கம் நேர்களே.

0: நேர்களின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசிப்போம். இது நம் கொடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: கோடை பண்பலைக்கு இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயிலிருந்து வழங்கி பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து செங்குருவி செங்குருவி அந்த பாட்டு ஒளிபரப்பவும். நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: இரவு பொழுதை நேயர்களின் விருப்ப பாடலோடு கேட்டு ரசிப்போம். இது நம் கோடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ இணைப்பில் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் அவங்களுக்கு பிடித்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு?
1: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரவட்டம் திமிநாய்க்கமட்டி அண்ணா நகர் இருந்து ராணி முருகேசன் பேசுகிறேன். எங்களுக்கு பிடிச்ச பாடல் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்துலேருந்து செம்பருத்தி பூ சேலையை கட்டி படிக்குது ஒரு பாட்டு, அந்த பாட்டு போடுங்க. 100.5 நன்றி. லட்சுமி மேடத்துக்கு நன்றி. ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் புரோகிராம் பண்ணுறது, ஒவ்வொருத்தரும் வந்து விட்டு கொடுக்காமல் பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்குது. நன்றி, வணக்கம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்,
4: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
4: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
3: NAAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
4: கவுன்சிலிங் கோட் 2620.
3: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
5: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவிரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: இணைந்திருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு. இப்போ நேரம் 7:23 ஆயிடுச்சு. 8:00 இளமை பேசுகிறது மாணவ கண்மணிகளுடன். இன்றைக்கி என்ன விளையாட்டு? சொல்லுக்குள் சொல் கக்கக்கப்போ. விளையாட வாங்க மாணவர்களே, உங்களுடன் விளையாட செல்வி கதிரேசன் இருக்காங்க. சரி, இப்போ ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் யார் பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்டுருவோம்.
1: ஹாய் கோடை எஃப்எம், ஐஎம் அமுகுட்டி. ஐ எம் ஃப்ரம் சோலமாதேவி. மை ஃபேவரட் சாங் இஸ் தேவதையே வா ஃப்ரம் மலைக்கோட்டை.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

0: பக்கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய உற்சாகமான வணக்கங்கள். சொந்த பந்தம் நிகழ்ச்சி இனிதா தொடங்கியிருக்கு. நம்ம நிலையத்திற்கு நம்ம நிலையத்தை சுத்தி பார்க்க வந்த இரண்டு சொந்த பந்தங்கள் இங்க இருக்காங்க. அப்பாவும் பொண்ணுமா அமர்ந்திருக்காங்க. அவங்கள வரவேற்றலாம். அவங்க பேர் ஊர் எல்லாம் கேட்டுட்டு கொடைக்கானல் எப்படி இருந்துச்சு, அவங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு, கொடைக்கானல் பிடிச்சிருந்ததா, எந்த ஊர், இப்படி எக்கச்சக்க கேள்வியை முன்வைக்க காத்திருக்கோம். முதல்ல அவங்கள வரவேற்றலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: அவங்க பேர், உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக.
1: என் பேர் பாலகிருஷ்ணன். நான் மயிலிருந்து வரேன். இன்றைக்கி காலையில் ஒரு தான் கிளம்பி வர்றோம். கொடைக்கானலுக்கு வரலாம் வரணும் ரொம்ப நாளாக திட்டமிட்டு இப்போ தான் அந்த இது முடிஞ்சது. காலைல வந்து கொடைக்கானல் வந்து சேர்ந்தோம்.
0: உங்கள் ஊர்?
1: எங்கள் ஊர் மதுரை. மதுரையில்
0: மதுரை. நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, இருந்தாலும் திருப்பி அழுத்தமாக கேட்குற காரணம் எங்கள் ஊரும் மதுரை தான் அப்படின்னு சொல்கிறது.

0: சந்தோஷம்.
1: சரி, இப்போ மதுரைனா சொல்லுவோம், நம்ம மதுரையில் பயங்கர வெயிலாக இருக்கும். வெயிலுக்கு பேர் நம்ம ஊர், ரெண்டாவது பேர் நம்ம ஊர் தான் வேலூர். அடுத்து நம்ம தான்வோம். இப்போ அந்த வெயிலில் இருந்துட்டு இந்த குளுமைக்கு வரும்போது எப்படி இருந்தது?
0: ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு மதுரையில் இந்த பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில், சில ரெண்டு மூணு நாள் மழை பெஞ்சு அந்த மலைக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆனால் திடீர்னு மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெயில் தாங்கவே முடியல அப்படி இருந்தது. அந்த இது வந்து கொடைக்கானலுக்கு வந்தது ஒரு சேஞ்சாக நல்லா இதாக இருந்தது.
1: கொடைக்கானலுக்கு வந்தது ஒரு நல்ல மாற்றமாகவும் ஒரு பருவநிலை நல்லா ஒரு வானிலை நல்லா இருந்ததுன்னுட்டீங்க.
0: நல்லா இருந்தது.
1: சரி, இப்போ நம்ம அவங்களையும் அறிமுகப்படுத்திடலாம். வணக்கம், உங்கள் பேர்?
2: எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து இலக்கியா பி கிருஷ்ணன். நானும் மதுரையிலேருந்து வரேன். நான் வந்து இங்கிலீஷ் டீச்சராக மகாத்மா ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்கேன் சார்.
1: ஒரு ஆங்கில ஆசிரியையாக இருக்கீங்க.
2: ஆங்கில ஆசிரியர்.
1: சரி, கொடைக்கானல் பிடிச்சிருக்கா? எங்கெங்கே போய் பார்த்தீங்கன்னு சொல்லலாமா?
2: கொடைக்கானல் பிடிச்சிருந்துச்சு சார். எனக்கு வந்து பிடிச்ச சிட்டி தான். நாங்கள் வந்து லேக் பார்த்தோம், மற்ற இடத்துல வந்து பார்த்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பைன் ஃபாரஸ்ட் பார்த்தோம். எனக்கு மலர்கள்னாலே பிடிக்கும், பட் எஸ்பெஷலி ட்ரீஸ், மரங்கள் ரொம்ப பிடிக்கும். மரங்கள் இலைகள் வந்து எனக்கு மலர்களை விட ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் அந்த கலர்ஃபுல்லாக அந்த மலர்களை பார்த்தது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ப்ளஸ் மக்களை பார்க்கும்போதும் ஒரு நல்ல எனர்ஜி கிடைச்சிது.
1: சரி ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்தீங்க, காலையில் வந்து இறங்கணும் அப்படின்னு சொன்னீங்க.
0: ஆமாம் ஆமாம்.
1: நீங்கள் எப்படி வந்தீங்க மதுரையிலேருந்து?
0: மதுரையிலேருந்து பஸ்ஸில் தான் வந்தோம். பஸ்ஸில் வந்து அங்கே 6:45 தான் பஸ் ஏறணும். இங்கே ஒரு 9:45 வந்துட்டோம். மதுரை கொடைக்கானல் வந்துட்டாச்சு.
1: வர வழியிலாம் அப்படியே பார்த்துட்டே வந்துருப்பீங்கல்ல பஸ்ஸில், இவ்வளோ உயரமாக ஓட்டுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது த்ரில்லிங்காக இருந்ததா?
0: இப்போ வரவும் இப்போ பார்த்துட்டே வந்தேன். நான் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடைக்கானல் வந்திருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்றுலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி காற்று எதுவுமே கிடையாது. ரொம்ப சேஞ்ச் இருந்தது.
1: ஓ, காற்று குறைவாக இருந்ததுன்னு நீங்கள் உணர்றீங்க?
0: குறைவாக இருந்தது. ஆமாம், அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. எனக்கு சின்ன வயசில் வந்திருக்கேன், பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்கும் காற்று. அந்த காற்று அந்த இது இப்போ இல்லை.
1: ஓ, நீங்கள் அப்படி சொல்கிறீங்கல்ல. இப்போ எனக்கு அங்கேருந்து இங்கே வந்த பிறகு இந்த மாதம் கொஞ்சம் காற்று குறைவாக இருக்க மாதிரி இருக்குது. ஆடி மாதம் பயங்கரமான காற்றாக இருக்கும். இங்கே
0: இந்த
1: மதுரையை விட காற்றா இருக்கே அப்படின்னு, மலை மேலே இவ்வளோ எப்படி காற்று அடிக்குதுன்ற மாதிரி இருக்கும்
0: நினைக்கிறீங்க?
1: ஆமாம் ஆமாம். இப்போ எனக்கு அப்படி தோணுது. ஒருவேளை நானும் உங்களை மாதிரி ஒரு சூழலில் வரும்போது காற்று குறைஞ்சிருச்சோன்னு சொல்லலாம்.
0: அப்போ நான் வந்து அப்போ வந்து பார்த்தேன்னா அந்த இது உங்களுக்கு கிடச்சிருக்காது. அந்த 40 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு இது இருந்திருக்காது. அப்போ வந்ததுக்கு இப்போ வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது.
1: சரி, நீங்கள் கொடைக்கானல் சொன்னீங்க, காற்று அடிக்கிறது எல்லாம் வந்து இப்போ மாறி இருக்கு, எல்லாமே இப்படி இருக்குன்னு. நீங்கள் நல்லா பாடுவீங்க போல் இருக்கு. எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் பாடலாமா, ஒரு சில வரிகள்?

0: ரொம்ப அழகாக பாடினீங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது பாடல். நல்லா பாடுறீங்க. அப்போ நிறைய நேரம் பாடிட்டே இருப்பீங்களா?
1: சில நேரம் பாடுவேன், டைம் பாஸுக்காண்டி பாடுவேன். அது இந்த சமயத்தில் அது யூஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நன்றி.
0: உங்களுக்கு பிடிச்ச இடம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்த இடத்துல? எனக்கு இந்த இடம் ரொம்ப
1: பிடிச்ச இடம் வந்து ராக் பில்லர் ரொம்ப பார்க்குறீங்க, ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.
0: எதுவும் பனி மூட்டம் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா தெளிவாக தெரிஞ்சது.
1: என்ட்ரு ஆகும்போது பனி மூட்டம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு, ஆனால் நேராக அந்த பனி வேலைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிக்கும். பில்லர் வந்து ரொம்ப நல்லா அழகாக நல்லா தெரிஞ்சுது.
0: தூண்பாறை அப்படி பார்த்துட்டீங்க,
1: அருமையாக இருந்தது, ஒரு நல்ல அனுபவம்.
0: சரி, இப்போ இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டோம். விருப்ப பாடல் உங்கள் ரெண்டு பேரில் யார் கேட்குறீங்க, என்ன பாடல் உங்களுக்கு கொடுக்கலாம் நிகழ்ச்சியில்?
2: காற்றுநிலை வரும் கீதம் எம்எஸ் சுப்லக்ஷ்மி அவங்க பாடின பாட்டு ப்ளே பண்ணலாம்.
0: இந்த பாடல் கேட்குறதுக்கு எதுவும் காரணம் இருக்குது? அந்த பாடல் பிடிக்கிறதுக்கான காரணம் எதுவும்?
2: அதில் இருக்கிற அந்த வார்த்தைகள் நல்லாயிருக்கும். அந்த காடில் வந்து அந்த கிருஷ்ணன் வந்து அந்த ஃப்ளூட் ப்ளே பண்ணுறது, அந்த விலங்குகள்லாம் அப்படியே உருகி கேட்குறத ரொம்ப, அந்த அதை வந்து இமேஜின் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன்.
0: காற்றுநிலை வரும் கீதம், இது நிஜமாவே காற்று அலைகளில் தான் நீங்கள் கேட்குற பாடல்கள் கீதமாக ஒழிக்க இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சியில். இதோ அவங்களுடைய விருப்பத்தில் பாடல் ஒளி உலாவர இருக்கிறது. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: தொடர்புக்கு 8985712345.

0: இனிமும் கொடைப்பன்மலை நூறுப்புள்ளி ஐந்தில் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியோடு இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: கோடை எஃப்எம்மிற்கும் கோடை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருந்து ராஜராஜ சோழன் என்று எனது விருப்ப பாடலாக கர்ணா திரைப்படத்திலிருந்து மலரே மௌனமா என்ற ஒரு மென்மையான இப்பாடலை இந்த இனிய வேளையில் அனைவருக்காகவும் ஒளிபரப்புங்கள். நன்றி.

0: பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
1: கோடை பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருவிநகர்லேருந்து சதீஷ்குமார். எனக்கு கண்ணன் ஒருவன் படத்திலிருந்து காற்றிற்கு பூக்கள் சொந்தம் பாடல் வேண்டும். நன்றி, வணக்கம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
3: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944384452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். எண் மீண்டும் 944384452. அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.

0: நேரம் இப்போது 7:54 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கூட வந்துட்டோம். இப்போ நிறைவாக யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்றத கேட்டுருவோம்.
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். தெரிவித்துக் கொள்வது திண்டுக்கல் சௌராஷ்டிரா காலனியில் சேர்ந்த என் பிரகாஷ். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடல் பிரியமான தோழி என்ற படத்தில் இருந்து. மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே என்ற பாடலை ஒளிபரப்போம். நன்றி, வணக்கம்.

இதுவரை கேட்டு ரசித்தும் கொடைப்பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கும் நேர்களின் விருப்பப்பாடல் அரங்கேறும், நினைவே சுகத்தில். ஆனால் வந்து நேர்களின் விருப்பப்பாடல் விருதுநகர் மாவட்ட நேர்களுக்கு மட்டும்தான். விருதுநகர் மாவட்ட நேர்கள் வரலாம் 10 மணிக்கு நினைவே சுகத்தில். இனி கொடைப்பன்மலை 100.5 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: வரை தோல்வி நிரந்தரம் அல்ல, முயற்சி இருக்கும் வரை வெற்றி தூரம் அல்ல என்ற சிந்தனையுடன் கோடை பன்மலையின் 1.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைவது செல்வி கதிரேசன். இன்றைய நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு 2 விளையாட்டுகள் இருக்கு. சொல்லுக்குள் சொல், கக்கப்போ. அறிமுக மாணவர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், வழக்கமான மாணவர்கள் 24 24 29 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
1: அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: நீங்க
1: நன்றா இருக்கும். எத்தனை என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
0: 12ஆம் வகுப்புக்கா?
1: பன்னாம் வகுப்பு. என்ன குரூப் எடுத்திருக்கீங்க?
0: காமர்ஸ்.
1: சரி, நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடலாம்?
0: கக்கப்போ.
1: கக்கப்போ விளையாடலாமா?
0: சரிக்கா.
1: உங்களுக்கான விளையாட்டு, விளையாட்டுக்கான சொல் தபா, தது, தகா, தப், தது.
0: இன்னொரு முறை சொல்லுங்கக்கா.
1: தபா, தது, தகா, தப், தபு.
0: பாதுகாப்பு.
1: ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்களுக்கு கோடை பண்பலை 100 புள்ளி ஐந்தின் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது.
0: தேங்க்யூக்கா.

0: கொடை பண்பலையின் ஒரு புலி ஆய்ந்தில் இளமை பேசுகிறது. இணைப்பில் வரும் முதல் மாணவர் யாருன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் கானடி காத்தான் ராஜா அண்ணாமலையிலிருந்து அன்புமணி பேசுறக்கா.
0: அன்புமணி, நல்லா இருக்கீங்களா?
1: நலம் நலம்.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்.

0: Smart Cement, the perfect concrete choice for your home.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இளமே பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் ககப்போ என்ற விளையாட்டுகளோட மாணவர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த மாணவர் யார் என்று பார்க்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் என்னது?
1: அக்கா, நான் தர்மத்தி வேலு நகர்ல இருந்து.
0: பத்மாவா?
1: பவிஷ்னாக்கா.
0: பவிஷ்னா? பவிஷ்னாவோட பொழுதுபோக்கெல்லாம் என்னது? பவிஷ்னா
1: படிக்கிறதுக்கா?
0: படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: படிப்பேன், விளையாடுவேன்.
0: சரி, நிகழ்ச்சிக்குள்ள போலாமா நம்ம?
1: போலாம்க்கா.
0: உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுக்குள் சொல் விளையாடலாமா? உங்களுக்கான சொல் கவிதை தொகுப்பு.
1: கவிதை தொகுப்பு?
0: ஆமா.
1: கவிதை,
0: கவிதை
1: தொகுப்பு,
0: தொகுப்பு. கவிதை தொகுப்பு. கவிதை சொல்லிருக்கீங்க, தொகுப்பு சொல்லிருக்கீங்க. கவியா? அடுத்து புவி சொல்லலாம். அடுத்து வேற என்ன சொற்கள்லாம் சொல்லலாம்? அது சொல்ல முடியாதுல. கதை சொல்லலாம். சரி, விதை. அஞ்சு. நீங்க அஞ்சு வார்த்தையை வந்து சரியா சொல்லிட்டீங்க. இன்னும் ரெண்டு இது நான் சொல்லவா? புதை சொல்லலாம், தை சொல்லலாம். ரொம்ப அழகா ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. அஞ்சு வார்த்தைகள் வந்து சொல்லுக்குள் சொல் சரியாகவும் சொன்னீங்க. உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில அடுத்த மாணவர் இணைப்பில் இருக்கிறது யாருன்னு பார்ப்போம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர்
1: ஹனித்ரா.
0: எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: உங்க குரல் கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இனிமையா இருக்கு. அப்படியே அந்த மழலை குரல் மாறாத மாதிரி இருக்கு. உங்களுக்கு எந்த விளையாட்டு விளையாடலாம் நம்ம நிகழ்ச்சியில? கக்கப்போ விளையாடுவோமா? உங்களுக்கான வார்த்தையை சொல்றேன். கம
1: கம
0: கது
1: கது
0: கரை
1: கரை.
0: சொல்லுங்க. கரை சரிதான், ஆனா இன்னும் ஒண்ணு விட்டுட்டீங்க பாருங்க. பக்கத்துல கம கது கண்டுபிடிச்சிருக்கீங்க, பக்கத்துல கரைன்னு ஒண்ணு சொன்னேன்ல, அதை நீங்க கவனிக்கல பாருங்க. அதையும் கம கது கது
1: கது
0: கரை
1: கரை.
0: இந்த மூணு தான்.
1: மதுரை
0: மதுரை
1: மதுரை.
0: ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிங்க. உங்களுக்கான பாடல் கூட பண்ண முடியல.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கு கொண்டுட்ருக்காங்க, அழகாக விளாண்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கான விளையாட்டுகள் சொல்லுக்குள் சொல் ககப்போ. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் மாணவர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: வாசனா.
0: வாசனாவா? வாசனா, வாசனா எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க?
1: ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன்.
0: ஆறாம் வகுப்பு. பின்னாடி இருந்து அப்பா சொல்லி தராங்களா? தைரியமா விளையாடுங்க, சரியா? ஒண்ணுமே டென்ஷனே உங்களுக்கு வேணாம், தைரியமா விளையாடுங்க. நம்ம நிகழ்ச்சியில என்ன விளையாட்டு விளையாடலாம்?
1: சொல்லுக்குள் சொல்.
0: சொல்லுக்குள் சொல். உங்களுக்காக எளிமையா ஒரு வார்த்தை சொல்றேன். ஓலைச்சுவடி.
1: ஓலை

0: சரி.
1: சுவடி
0: சுவடி சொல்லலாம்.
1: வடி
0: வடி. ஓலை சொல்லியிருக்கீங்க, சுவடி சொல்லியிருக்கீங்க, வடி சொல்லியிருக்கீங்க. இன்னும் ரெண்டு தான் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா.
1: சுவலை.
0: சுவலை இல்லை, வலை சொல்லலாம். வலை சொல்லலாம்ல.
1: வலை.
0: ஓடி பிடிச்சி விளையாடுவீங்களா நீங்கள்?
1: ஓடி.
0: என்னது, நம்ம ஓடி பிடிச்சி விளையாடுவோம்ல, ஓடி சொல்லலாம்ல. நீங்கள் வந்து அழகாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஓலை கண்டுபிடிச்சிருக்கீங்க, சுவடி, வலை, வடி, ஓடி, சொல்லுக்குள் சொல் அழகாக விளாண்டுருக்கீங்க. கோடை பண்பேலையில் பங்கேற்றதுக்கு உங்களுக்கு பாராட்டுக்கள். உங்களுக்கான பாடல்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர் இணைப்பில் இருக்கிறவங்க யாருன்னு பார்க்கலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: நான் ராஜவர்ஷா பேசுகிறேன்.
0: ராஜவர்ஷா, எந்த வகுப்பு படிக்கிறீங்கம்மா?
1: 8th ஸ்டாண்டர்ட்.
0: 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, சரி. இப்போ நிகழ்ச்சியில் நம்ம என்னென்ன விளையாட்டு விளையாடலாம் சொல்லுங்கள்.
1: சொல்லுக்குள் சொல்
0: விளையாடலாமா? உங்களுக்கான சொல் வந்து பால்வெளி அண்டம்.
1: பால்வெளி
0: அண்டம்.
1: அண்டம். பால் வெளி
0: வெளியில வழி. பால் வழி அண்டம்.
1: வழி.
0: வழி
1: அண்டம்.
0: அண்டம் சொல்லலாம். ஸ்கூலுக்கு போய் என்ன படிப்பீங்க நீங்க தினமும்?
1: பாடம்.
0: ஏதாவது பென்சில்ல எழுதும் போது தப்பா எழுதிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
1: அதை
0: அடி. இன்னொன்னு சொல்லுங்க வேற.
1: அலி.
0: அலி. அடுத்து ஏதாவது பொருள் வேணா வீட்டுல என்ன செய்வீங்க நீங்க அம்மா கிட்ட?
1: பாடம்.
0: பாடம் சொல்லிட்டீங்க. ஏதாவது பொருள் வேணும்னா வீட்டுல என்ன செய்வீங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ? அடம் பண்ணுவோம்ல. அடம் சொல்லலாம். அடுத்து இல்ல அது சொல்ல முடியாது. படம் சொல்லலாம்ல. பால்வெளி அண்டம்ல வந்து பால், அண்டம், வலி, பாடம், அலி, வடம், அடம். இத்தனை சொற்கள் நம்ம வந்து சொல்லலாம். சரியா?
1: ஓகே.
0: உங்கள் கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிமா.
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின்ன பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது, சொல்லுக்குள் சொல் மற்றும் ககக்கப்போ என்ற விளையாட்டுகளுடன். இணைப்பில் இணைந்திருக்கும் மாணவர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கா.
0: பேர் சொல்லுங்க.
1: ஹஷ்மிதா ஸ்ரீ.
0: எந்த வகுப்பு படிக்கிறீங்கம்மா?
1: 8th ஸ்டாண்டர்ட்
0: படிக்கிறீங்க. சரி, உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கா இல்லை ரொம்ப தூரமாக இருக்கா? வீட்டிலேருந்து
1: பக்கத்தில் தான் இருக்கேங்க்கா.
0: பக்கத்தில் தான் இருக்காப்பா. சீக்கிரமாக போயிட்டு வந்துடுவீங்க ஸ்கூலுக்கு?
1: ஆ, போயிட்டு வந்துடுவோம்.
0: விளையாடுறதுக்கு உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்கும்ல?
1: பக்கத்தில் யாரும் இல்லை.
0: ஆ,
1: விளையாட மாட்டோம்.
0: விளையாட மாட்டீங்களா? சரி. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா இன்னைக்கு?
1: ஆ, முடிச்சிட்டேன்.
0: ம், சரி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்னென்ன விளையாட்டு விளையாடலாம்? கக்கப்போ விளையாடலாமா? உங்களுக்கான சொல் டாத்தோ,
1: டட்டோ,
0: தலை,
1: தலை,
0: டப்பே.
1: இன்னொரு டைம் சொல்லுங்கக்கா.
0: டப்பே,
1: டப்பே,
0: டசி,
1: டசி. இன்னொரு டைம்
0: டாத்தோ,
1: டட்டோ,
0: தலை,
1: தலை,
0: டப்பே,
1: டப்பே,
0: டசி.
1: தொலைபேசி.
0: ம், சரியா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிமா.
1: நன்றிங்கக்கா.
0: ம், இணைப்பில் வரும் அடுத்த மாணவர். வணக்கம்.
1: வணக்கம்மா.

0: பேர் சொல்லுங்க.
1: புதுக்கோட்டை மாவட்டம் என்ன
0: பேர்? அனுஸ்ரீ. அனுஸ்ரீ எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க?
1: ஏழாம் வகுப்பு.
0: ஏழாம் வகுப்பு படிக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு விளையாடலாம் அனுஸ்ரீ? சொல்லுக்குள் சொல் விளையாடலாமா? உங்களுக்கான சொல் வந்து வேற்று கிரகம். வேற்று கிரகம்.
1: வேற்று
0: வேறுன்னு சொல்லலாம், வேற்று சொல்ல வேணாம்.
1: கிரகம்.
0: கிரகம்.
1: வேறு
0: வேறு தான் சொன்னீங்களே ஃபஸ்ட்டு. வேறு கிரகம். அடுத்த முயற்சி பண்ணுங்க, இன்னும் ரெண்டு மூணு சொல் இருக்கு அதில்.
1: கிராமம்.
0: கிராமம் வராது, ஏன்னா கிரகம் இருக்கனால ரா வந்து நெடிலா கிடையாது, அதனால வராது. ரகம் வரும். வேகம் வரும். பேனாவை எதில் பிடிச்சி எழுதுவீங்க? பேனாவை கரம் சொல்லலாம்ல. ஏதாவது புதுசாக படிக்கிறது என்ன சொல்லுவீங்க? கற்று சொல்லலாம்ல. வேற்று கிரகம் அப்படின்ற சொல்ல இருந்து வேறு கிரகம், வேகம், கரம், ரகம், கற்று, இந்த மாதிரி நிறைய சொல் சொல்லலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுங்க, சரியா? நல்லா முயற்சி பண்ணுங்க அடுத்த முறை.
1: நன்றி.
0: நன்றி.

0: கூடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் இது இளமை பேசுகிறது. சொல்லுக்குள் சொல் மற்றும் ககப்போ வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணையுமானவர் யாரு? வணக்கம்.
1: புதுக்கோட்டை மாவட்டம்
0: பேர் சொல்லுங்க.
1: குருவர்மாக்கா.
0: குருவர்மா, எந்த வகுப்பு படிக்கிறீங்கப்பா?
1: ஏழாம் வகுப்பு.
0: ஏழாம் வகுப்பு. நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? சொல்லுக்குள் சொல் விளையாடலாமா? உங்களுக்கான சொல் மணி மண்டபம். மணி மண்டபம். மணி மண்டபம். மணி சொல்லிருக்கீங்க, மண்டபம் சொல்லிருக்கீங்க. மண்
1: மடம்.
0: இந்த இணைப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். குருவர்த்தன் வந்து மணி மண்டபம்ன்ற சொல்லுக்கு அழகா ஆறு சொல் கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் நம்ம பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேர் சொல்லுங்க.
2: ஈரோடு மாவட்டம் அஞ்சூர் வட்டம் ஆற்று கிராமம் மணிபாலன்.
0: மணிபாலன், எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
2: 11ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
0: 11ஆம் வகுப்பு.

0: என்ன பாடப்பிரிவு எடுத்திருக்கீங்க குரூப்பு?
1: மேக்ஸ் பயாலஜி.
0: மேக்ஸ் பயாலஜி. இதில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: இங்கிலீஷ்.
0: எதிர்காலத்தில் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு?
1: போலீஸ்.
0: போலீஸ் ஆகணுமா? சரிங்க. நிகழ்ச்சியில் நம்ம இப்போ என்ன விளையாட்டு
1: விளையாடலாம்?
0: கக்கப்போ விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: உங்களுக்கான சொல் அக, அட், அடு, அரை.
1: கட்டுரை.
0: கட்டுரை. சூப்பராக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் போலீஸாக கோடை பன்மலையை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலையின் உருப்பலி ஐந்தில் இதுவரை கேட்டு ரசித்தும் இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 மீண்டும் கேட்கலாம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி நாளை 8 மணிக்கு. இனி கேட்கலாம் கொடை தென்றல்.

வானலை இசை தேனலை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நம் வசமாகும் வசந்த இசையலைகள் கலைகளை அள்ளி அள்ளி தரும் அன்பினலை, நேயர்களை பாட வைக்கும் நடிக்க வைக்கும் நட்பின்

கலை அலை. இது நம் உறவுகளை சொல்லி உரிமையுடன் உரையாட வைக்கும் சிறந்த பண்பலை. இது நம் பண்பலை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன், சலீமா ஷாஜஹான்.

சில குரல்கள் காலத்தை கடந்து வாழ்கின்றன. அந்த குரலை கேட்டவுடன் நம் மனம் 60களின் இனிய இசை உலகிற்கே பயணம் மேற்கொள்கின்றது. அப்படிப்பட்ட மந்திர குரலுக்கு சொந்தக்காரர்தான் பின்னணி பாடகி கே. ஜமுனா ராணி.

துள்ளல் குரலோடு மின்னும் ஜொலி ஜொலிப்பை தன் பாடல்களில் கடத்தும் அற்புத திறமை வாய்ந்த ஜமுனா ராணியின் வாழ்க்கை பயணம் கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி நிறைவு பெற்றது. அது அவரது வாழ்க்கை பயணத்தின் நிறைவு. அவர் இசையின் பயணம் என்றும் தொடரும். அவரது பாடல்களின் ரீங்காரம் கேட்கும் போதெல்லாம் நம் மனதில் அவரது இசையின் பயணம் இன்னும் தொடர்கிறது. இன்றும் அந்த ரீங்காரம் தொடரட்டும். கோடை பண்பலை 100.5 MHz கோடை தென்றலில் இசையில் வாழும் ஜமுனா ராணி, பாடகி கே. ஜமுனா ராணிக்கு இசையஞ்சலி.

ஏழு வயதிலேயே திரைப்படத்தில் பாடத் தொடங்கிய ஒரு சின்னஞ்சிறு பெண் அந்த வயதிற்கே உரித்தான துள்ளலோடு பாடினார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சிங்களம் என ஐந்து மொழிகளில் 6000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தென்னிந்திய திரை இசையில் அழியாத தடம் பதித்தார். குழந்தைத்தனம் கலந்த குரலாக இருந்தாலும் அதில் குறும்பும் இருந்தது, காதலும் கலந்தே இருந்தது, நாட்டுப்புற மண் வாசனையும் சேர்ந்தே இருந்தது, கதாபாத்திரத்தின் உணர்வும் சிறந்தே வெளிப்பட்டது. அவரது குரல் அந்தந்த உணர்வுகளை உயிரோட்டத்தோடு வெளிப்படுத்தியது. நடிப்பும் அந்த குரலிலேயே தெரிந்தது. அதனால்தான் ஜமுனா ராணியின் குரல் வெறும் பாடல்களை மட்டுமல்லாமல் திரையில் வாழும் ஒரு கதாபாத்திரமாக மாறியது.

ஜமுனா ராணியின் தமிழ் திரையுலக பயணத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த பாடல்களில் ஒன்று ஆசையும் என் நேசமும் பாடல். குலே பஹாவலி திரைப்படத்திற்காக 1955 வெளியான அந்த பாடலை கேட்டபோது மெல்லிசையில் ஒரு இயல்பிசை கலந்து கொடுத்தது. அந்த குரல்தானே பாடகி ஜமுனா ராணியை தமிழகம் முழுக்க இந்த பாடல் ஒரு வெற்றி பாடலாக அழைத்து சென்றது. மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இரட்டையர்கள்தான் இதற்கு காரணம். காலம் மாறலாம், இசையின் வடிவம் மாறலாம், ஆனால் சில குரல்கள் மட்டும் என்றுமே மாறுவதில்லை. அந்த அழியாத குரலை மீண்டும் ஒரு முறை ரசிப்போம். மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் இசையில் வாழும் ஜமுனா ராணி, பாடகி கே. ஜமுனா ராணிக்கு இசையஞ்சலி.

ஒரு பாடலை கேட்பதைப் போலவே இல்லை. இரண்டு இதயங்கள் மெதுவாக உரையாடிக் கொள்வதைப் போல ஒரு உணர்வு வந்ததல்லவா? ஆம், காதல் என்ற உணர்வை மிகைப்படுத்தாமல் மென்மையாகவும் இயல்பாகவும் வெளிப்படுத்திய அந்த குரலில் ஜமுனா ராணியின் தனித்துவம் தெளிவாக புலப்படுகிறது தானே? சொல்லுக்கு சொல் அழுத்தமும் உணர்ச்சிக்கும் அமைதிக்கும் அளந்து அளந்து பாடியிருந்தார். அதனால்தான் மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து வந்த பாடல் நீயோ நானோ காலத்தை கடந்தும் இன்னும் நினைவில் மிளிர்கிறது.

ஒரு பின்னணி பாடகியாக மட்டுமில்லாமல் திரையில் தோன்றிய பல்வேறு கதாபாத்திரங்களின் உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்த குரலாகவும் ஜமுனா ராணி திகழ்ந்தார். நடிகையின் வயது, குணம், காட்சியில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தனது குரலை வளைத்து நெளித்து அவர் திறமையாக அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுப்பார். அதைக் கண்டே பல இசையமைப்பாளர்களும் இயக்குநர்களும் அவரை நம்பிக்கையாக தேர்வு செய்தனர். அந்த திறமையை மீண்டும் ஒரு முறை உணர்த்தும் பாடலாக அமைந்ததுதான் செல்வம் திரைப்படத்திலிருந்து எனக்காகவா பாடல்.

இந்த பாட்டில் உள்ள காதலின் ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் கொஞ்சம் கவனித்து பார்க்கலாமா? ஜமுனா ராணி இசையில் வாழ்கிறார் என்று புரியும். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் இசையில் வாழும் ஜமுனா ராணி, பாடகி கே. ஜமுனா ராணிக்கு இசையஞ்சலி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஏக்கத்தை எப்படி ஒரு குரல் கடத்தும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு சான்று. ஒரு குரலால் இந்த பாடலை கேட்பவரின் மனதில் ஏக்கத்தை இறக்கி வைக்க முடியுமா? முடியும் என்று பாடியே காட்டியிருக்கிறார் பாடகி ஜமுனா ராணி. உயர்ந்து நிற்கும் ஸ்வரங்களில் தனது திறமைகளை அவர் காட்டவில்லை. இந்த பாடலில் அவர் மென்மையான உணர்வுகளாலேயே நம் மனதை உருக்கி இருக்கிறார். அதுதான் அவரது பலமே.

ஜமுனா ராணியின் குரலில் துள்ளலும் இருந்தது, குறும்பும் இருந்தது. ஆனால் சோகத்தை வெளிப்படுத்தும் பாடல்களில் அவரது குரல் இன்னும் ஆழமாக நம் மனதை தொட்டு சென்றது. ராணி சம்யுக்தா திரைப்படத்திற்காக சித்திரத்தில் பெண் எழுதி பாடலை அவர் பாட அந்த கவித்துவமான கருத்தாழமிக்க வரிகளை கொஞ்சம் உணர்ந்து கேட்கலாமா?

பிரிவு, ஏக்கம், நினைவு, காத்திருப்பு என்று அத்தனை உணர்வுகளையும் அவர் குரல் கடத்த அந்த கதாபாத்திரத்தின் மனவேதனையும் நம் மனதில் இறங்கிக் கொள்ளும். அதனால்தான் அவரது சோகப் பாடல்கள் காலம் கடந்த பிறகும் கேட்பவரின் மனதில் அதே தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன.

அவர் மனதில் பதியும் உணர்வுகளை வெளிப்படுத்திய சோகப் பாடல்கள் இன்னும் அழுத்தமானவை. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் இசையில் வாழும் ஜமுனா ராணி. பாடகி கே. ஜமுனா ராணிக்கு இசையஞ்சலி.

காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே, கண்ணிறைந்த காதலுக்கே கண்ணீர்தான் உன் வழியோ. இந்த வரிகளை கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலின் அழகையும் அது கொண்டிருக்கும் வலியையும் ஒரே நேரத்தில் உணரச் செய்யும் வரிகள் இவை. இதை எப்படி அவர் குரல் நமக்கு உணரச் செய்கிறது என்று உன்னிப்பாய் கவனியுங்கள். பாடகி ஜமுனா ராணியின் குரல் ஜாலம் அது. சில நேரங்களில் கண்ணீரே மொழியாகி விடுகின்றன அவரது பாடல்களில். அந்த கண்ணீரும் வேதனை தரும் வார்த்தைகளும் மென்மையின் வேகம் புரிந்து கொண்டு நம் இதயத்தில் இறங்கிக் கொள்கின்றன, நம்மை கொல்லுகின்றன. ஜமுனா ராணியின் குரல் துள்ளலையும் கொண்டாடியது, காதலையும் கொண்டாடியது, சோகத்தையும் கொண்டு வந்து சேர்த்தது, அழுகையையும் அள்ளி தந்தது. அவர் பாடிய சோக பாடல்கள் இன்று வரை நம் மனதில் நிலைத்து நிற்பதற்கு அதுதான் காரணம். அந்த உணர்வின் தொடர்ச்சியாக நினைவுகளோடும் ஏக்கத்தோடும் பயணிக்கும் இன்னொரு பாடல் சித்ராங்கி திரைப்படத்திலிருந்து நெஞ்சினிலே நினைவு முகம் பாடல். காதல் பிரிந்தாலும் நினைவுகள் பிரியாது என்பதை ஜமுனா ராணி அவர்களின் குரலில் எவ்வளவு அழகாக உணர முடிகிறது என்று தெரிந்து கொள்ளலாமா? இது கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் கொடைத்தென்றலில் இசையில் வாழும் ஜமுனா ராணி. பாடகி கே. ஜமுனா ராணிக்கு இசையஞ்சலி.

பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம், பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம், அன்பு என்னும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம். எவ்வளவு ஆழமான வரிகள், அதை இன்னும் அழுத்தமாக சொல்ல ஒரு குரல் வேண்டுமே. அது நம் பாடகி ஜமுனாராணியின் குரல்தான் என்று தேர்ந்தெடுத்த இசையமைப்பாளர்களின் நம்பிக்கையில் அது நிலைத்திருக்கும்.

அவர் குரலில் அது உயிர்த்திருந்தது. பணத்தால் வாங்க முடியாத ஒன்று அன்புதான் என்றால் அதை மென்மையாய் சொல்ல உயிர் பெற்று இருந்தது ஜமுனா ராணியின் குரல். நல்ல அன்னை தந்தை பிள்ளை வாழும் மனையில் என்றும் அன்பு மறைந்து போவதில்லை என்று ஒரு குடும்பத்தின் உயிர்ப்பு பற்றி நம் மனதில் பதிய வைக்கும் பாடல் இது. இந்த பாடல் ஒரு பாடமாக இருந்தாலும் அது அறிவுரையாக ஒலிக்காமல் அன்பின் கீதமாய் ஒலிக்கச் செய்தது அவரது குரல். காதலையும் சோகத்தையும் பாடிய அதே குரல் வாழ்க்கையின் உயர்ந்த மதிப்புகளையும் இயல்போடு நமக்கு உணரச் செய்கிறது. உணர்ந்துதான் பார்ப்போமே. இதோ ஆசை அலைகள் திரைப்படத்திலிருந்து ஜமுனா ராணியின் இதயத்தை வருடும் குரலில் அன்பு என்பதே பாடல் வருகிறது. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் இசையில் வாழும் ஜமுனா ராணி, பாடகி கே. ஜமுனா ராணிக்கு இசையஞ்சலி.

அன்பு என்னும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம்? நல்ல அன்னை, தந்தை, பிள்ளை வாழும் மனையில் வாங்கலாம். எவ்வளவு அற்புதமான கருத்து! அன்பை பற்றி இவ்வளவு அழகாக பாடிய அதே குரல் தேவைப்பட்ட இடத்தில் அநீதிக்கு எதிராகவும் உரக்க குரல் கொடுத்தது. அதுதான் ஜமுனா ராணியின் தனித்துவம். அவர் குரல் இனிமையை மட்டுமல்ல, துணிவையும் சுமந்து வந்தது. சில பாடல்கள் காதலை பேசும், சில பாடல்கள் சோகத்தை சொல்லும், ஆனால் சில பாடல்கள் சமூகத்திற்கே ஒரு கேள்வியை எழுப்பும். அப்படிப்பட்ட பாடல்களில் ஒன்றுதான் இந்த பாடல். பெண்ணின் மரியாதையையும் சமூக நீதியையும் ஆணித்தரமாக பதிவு செய்யும் பாடல். அந்த வார்த்தைகளின் வீரத்தை குறைக்காமல் அதே நேரத்தில் இசையின் இனிமையையும் இழக்காமல் பாடியிருக்கிறார் ஜமுனா ராணி. இதுதான் அவரது குரலில் இன்னொரு பரிமாணம். காதலையும் பாட முடியும், கண்ணீரையும் பாட முடியும், தேவைப்பட்டால் நீதிக்காக குரல் கொடுக்கவும் முடியும். அதனால்தான் அவரது பாடல்கள் பொழுதுபோக்காக மட்டுமில்லாமல் சிந்திக்கவும் வைக்கின்றன. சிந்திப்போமா? மகாதேவி படத்தில் வரும் பாடலை கேட்கலாம். கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் இசையில் வாழும் ஜமுனா ராணி. பாடகி கே. ஜமுனா ராணிக்கு இசையஞ்சலிக்கு ஒரு காட்டு மலரை சேர்க்கிறது.

அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த அதே ஜமுனா ராணி ஒரு இளம் பெண்ணின் துள்ளலான மனதையும் கனவுகளையும் குறும்பையும் தனது குரலில் சுமந்து வருகிறார். அதுதான் அவரது குரலின் மாயம். நில்லு நில்லு மேகமே, நிலவை மூடி மறைக்காதே, உள்ளம் மகிழும் மங்கையர் வருந்த உலகில் இருளை இறைக்காதே. எவ்வளவு அழகான கற்பனை! ஒரு மேகத்திடமே பேசும் பாடல். நிலவை மறைத்து விடாதே, எங்கள் மகிழ்ச்சியை இருளாக்காதே என்று ஒரு இளம் பெண்ணின் மனதை இயற்கையோடு உரையாட வைக்கிறார்.

பெண்களுக்கு நிலவை பிடிக்கும் தானே, அதுவும் அழகான பெண்களுக்கு முழு நிலவை பிடிக்கும் தானே. அதில் இன்னும் அழகான வரிகள், காலில் சதங்கை கலீர் கலீர் என, கண்டவர் மேனி பளிர் பளிர் என, வாழை பருவம் இதோ இதோ என வானவில் போலே வடிவம் காட்டி உள்ள மகளும் மங்கையர் வருந்த உலகில் இருளை இறைக்காதே, நிலவை முடி மறைக்காதே என்று இதை ஒரு பாடலாக மட்டுமல்லாமல் ஒரு இளமை கனவின் இசை வரைந்த ஓவியமாக தனது குரலால் மாற்றியிருக்கிறார் ஜமுனாராணி.

0: நாட்டிற்குள்ளம் மகிழும் மங்கையர் மருந்த
1: அப்படி ஒரு குறும்பு, நாணம், உற்சாகம், எதிர்கால நம்பிக்கை என உணர்வுகளின் சங்கமத்தை தன் குரலில் செய்து காட்டியிருக்கிறார் அவர். கொஞ்சம் புத்துணர்ச்சியை ஏற்போமா? இதோ பொம்மை கல்யாணம் திரைப்படத்திலிருந்து ஜமுனா ராணியின் துள்ளலான இனிய குரலில் நில்லு நில்லு மேகமே பாடல் நம்மை துள்ள வைக்க வருகிறது. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் இசையில் வாழும் ஜமுனா ராணி. பாடகி கே ஜமுனா ராணிக்கு இசையஞ்சலி.

நில்லு நில்லு மேகமே, நிலவை மூடி மறைக்காதே, உள்ள மகளும் மங்கையர் வருந்த உலகில் இருளை இறைக்காதே. இந்த வரிகளை கேட்டதும் நம் மனம் தானாகவே ஒரு புன்னகையை வரவழைத்துக் கொள்கிறதல்லவா? ஜமுனா ராணியின் குரல் எப்போதுமே அப்படி ஒரு தனி சிறப்பு கொண்டது. அது சோகத்தை பாடும்போது மனதை உருக வைக்கும், மகிழ்ச்சியை பாடும்போது குழந்தை மனதை நமக்குள் மீண்டும் எழுப்பும். அவரது குரலில் ஒரு இளமை எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருப்பதை இந்த பாடல்கள் மீண்டும் மீண்டும் உணர்த்திச் செல்கின்றன. ஒரு பாடகியின் வெற்றி என்பது உயர்ந்த ஸ்வரங்களை தொட்டு உச்சஸ்தாயில் பாடி தன் சங்கீத புலமையை நிரூபிப்பதில் மட்டுமில்லை, ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் மனதிற்குள்ளும் சென்று பாடுவதில்தான் இருக்கிறது. அந்த வகையில் ஜமுனா ராணியின் குரல் எப்போதும் திரையில் தெரியும் முகத்தோடு ஒன்றி போய்விடும். அதனால்தான் அவர் பாடிய கதாநாயகிகளின் சிரிப்பும் நாணமும் கனவுகளும் ஏக்கங்களும் இன்று வரை நம் மனதில் அழியாமல் இருக்கின்றன.

ஆசை நெஞ்சமே, அலைமோதும் நேரமே என்ற வரிகளே இப்போது ஒலிக்கப் போகும் பாடலின் மனநிலையை சொல்லிவிடுகின்றன. இளமையின் ஆசைகளும் எதிர்கால கனவுகளும் வாழ்க்கை எங்கே அழைத்துச் செல்லும் என்ற இனிய எதிர்பார்ப்பும் இந்த பாடலில் கலந்து ஒலிக்க காத்திருக்கின்றன. ஜமுனா ராணியின் குரல் அந்த வரிகளுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையையும் சேர்க்கிறது. அந்த குரலை கேட்கும்போது வாழ்க்கை எவ்வளவு சவால்களை தந்தாலும் ஆசைகளை இழந்துவிடக்கூடாது என்ற நம்பிக்கை மனதில் பிறக்கிறது. இதோ உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் திரைப்படத்திலிருந்து ஜமுனா ராணியின் இனிமையும் இளமையும் கலந்த குரலில் ஆசை நெஞ்சுமே பாடல். நம் கோடை பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் கொடை தென்றலில் இசையில் வாழும் ஜமுனா ராணி பாடகி கே ஜமுனா ராணிக்கு இசையஞ்சலியில் இடம் சேர்கின்றது.

இப்போது ஒரு இசைப்பயணத்தின் இறுதிக்கட்டம் நெருங்கிவிட்டது. ஆனாலும் பாடகி ஜமுனா ராணியின் இசைப்பயணத்திற்கு முடிவே இல்லை. 7 வயதில் திரைப்படத்தில் பாடத் தொடங்கிய அந்த சிறுமி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சிங்களம் என 5 மொழிகளில் 6000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தென்னிந்திய திரை இசையின் பொற்காலத்தில் அழியாத குரலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று அவர் நம்மோடு இல்லை. ஆனால் ஒரு கலைஞன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் அந்த கலைஞனின் கலை என்றும் நம்மை விட்டு பிரிவதில்லை என்பதை இசையில் கலந்த ஜமுனா ராணி நிகழ்ச்சி நமக்கு நிரூபித்திருக்கிறது.

எத்தனை தலைமுறைகள் மாறினாலும் வானொலியில், ஊடகங்களில் அவரது குரல் ஒலிக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த பொற்கால இசை மீண்டும் உயிர் பெறும். அதுதான் ஒரு கலைஞனின் உண்மையான வெற்றி. துள்ளலான பாடல்களிலும் காதல் பாடல்களிலும் சோகத்தின் ஆழத்திலும் சமூக நீதியை பேசிய வரிகளிலும் அன்பை போற்றிய இசையிலும் ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு குரலாக வாழ்ந்தவர் ஜமுனா ராணி. அதனால்தான் அவர் பாடிய பாடல்களை நாம் கேட்க மட்டும் செய்வதில்லை, மனதால் உணர்கிறோம், நாம் உயிர் கொள்கிறோம். 2026 ஜூலை 30 பாடகி ஜமுனா ராணி அவர்களின் வாழ்க்கை பயணம் நிறைவடைந்திருக்கலாம், ஆனால் அவரது குரல் என்றென்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் வானொலியில் அவரது பாடல் ஒலிக்கும் போது ஜமுனா ராணி என்றும் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வை அது நமக்கு தரும். இந்த இசையஞ்சலியின் நிறைவாக அவரது குரலில் ஒரு தத்துவ கேள்வியை நம் மனங்களில் விதைக்கும் பாடலை கேட்கலாமா? கடவுள் எங்கே? இந்த கேள்விக்கான பதிலை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தேடலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இசையை நேசிப்பவர்களின் இதயங்களில் ஜமுனா ராணியின் குரல் இருக்கும் இடத்தில்தான் அவர் என்றும் உயிரோடு இருக்கிறார். இதோ கடவுளை கண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடகி கே ஜமுனா ராணியின் சிந்திக்க வைக்கும் குரலில் கடவுள் எங்கே பாடல் இன்றைய நிறைவு பாடலாக வருகிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் இசையில் வாழும் ஜமுனாராணி பாடகி கே ஜமுனாராணிக்கு எங்களின் இதயபூர்வமான இசையஞ்சலி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உணர்வுகளின் சங்கமத்தில் மிளிரும் பாடகி ஜமுனாராணியின் பாடல்களோடும் காதலின் சோகமும் இளமையின் துள்ளலும் கலந்த பாடகி ஜமுனாராணியின் நினைவுகளோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான்.

பிறை மலர்ந்த இனிய தருணத்தில் ஈரம் தோய்ந்த தென்றல் காற்று இதம் தரும் இனிய இரவு வணக்கம் நேயர்களே. சில நினைவுகள் நினைவொளியை போல தொலைவில் இருந்தாலும் மனதை ஒளிரச் செய்கின்றன. அந்த இனிய நினைவுகளோடு இசையால் இரவை இனிதாக்க இசையோடு இணைந்து வருகிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். உழைப்பை உயிர்மூச்சாக கொண்ட மண், வெற்றியை வழித்தடமாக மாற்றிய மக்கள், வானத்தை வண்ணங்களால் ஒளிரச் செய்யும் சிவகாசி, காமராஜரின் எளிமை இன்னும் வாழும் இதயங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையின் பசுமையை அணைத்திருக்கும் ராஜபாளையம், வரலாறும் வளர்ச்சியும் கைகோர்த்து பயணிக்கும் தமிழ்நாட்டின் பெருமை மிகு விருதுநகர் மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறது கோடை பண்பலையின் 100.5. விருதுநகர் மாவட்ட நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 24 24 24 24 24 29. கொடைக்கானல்

0: நிகழ்ச்சியின் இணைய முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: கீதா கிருஷ்ணகுமார், திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பேசுறேமா.
0: உங்களுக்கு என்ன பாடல்மா வேணும்?
1: படம் மஞ்சள் நீலம், பூந்தென்றல் காற்றே வா.
0: உங்களுக்காக பூந்தென்றல் காற்று கோடை பண்பலையில்.
1: நன்றிமா.

0: இனி நிற்கிறம் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க. விஜயலட்சுமி, உங்களுக்கு என்ன பாடல் வேணுமா? ரொம்ப நன்றிங்கம்மா. பாடல்

0: காற்றலையில் இனிய கீதங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கமா, பேர் சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டம்.

0: வட்டம் பாளையம்பட்டி இருந்து கீர்த்திகா மேம்.
1: கீர்த்தியா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல்மா வேணும்?
0: என்ன சைட் மச்சான் படத்துல இருந்து கருப்பு நீலா.
1: நன்றிங்கம்மா,
0: தேங்க்யூ மேம்.
1: பாடல் கேட்கலாம்.

0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலையின் 1.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்க.
1: இரவு வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் காப்பு.
0: உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் யா வேணும்?
1: அம்மன் கோவில் திலகாலை பார்த்தது சின்னாமணி.
0: பாடல் கேட்கலாமா?
1: ஓகே மேடம்.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைப்பில் வரும் அடுத்த நேயர்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் அருகே ஆணைக்குட்டம் கிராமத்திலிருந்து சந்தானம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கய்யா சந்தானம், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்
1: மேடம்? எனக்கு வந்து நவரத்ன கார்த்திக் நடித்துள்ள திரைப்படம் பெரிய வீட்டு பண்ணக்காரன் வந்து பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி.
0: கேட்கலாமய்யா.
1: தேங்க்யூ.

0: நேரம் 10:30. இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம், பேர் சொல்லுங்க.
1: மேம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காந்தி நகர்ல இருந்து வனிதா பேசுறேன் மேம்.
0: அருப்புக்கோட்டையில இருந்து அனிதா?
1: எஸ் மேம்.
0: உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடலுமா வேணும்?
1: எனக்கு சிறைச்சாலை படத்துல இருந்து ஆலோலங்கிலி கூட்டிலே
0: கேட்கலாமா பாடல் உங்களுக்காக?
1: ஓகே மேம், நன்றி மேம்.

0: நேரம் 10:35. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: தங்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கொக்காளல். நலமா இருக்கலாமா?
0: நலமா இருக்கோம் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன்.
0: என்ன பாட, என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் ஐயா உங்களுக்கு?
1: படம் சின்னவர், சின்னவர் படத்திலிருந்து அன்னியிலே வானம் கண்டனத்தான் போறோம் என்ற பாடல்.
0: கேட்கலாமையா பாட?

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நினைவே சுகம். நேரம் 10:40 இணைப்பில் வரும் நேயர் வாங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
1: நாங்கள் அருப்புக்கோட்டை.
0: பேர் சொல்லுங்கம்மா.
1: பேர் அன்னலட்சுமி.
0: அன்னலட்சுமி, என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணுமா?
1: சாமண்டி படத்திலிருந்து
0: பாடல் கேட்கலாமா?
1: சரிங்கம்மா.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். நிகழ்ச்சியில் வரும் நேயர் வாங்க.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டத்திலிருந்து, அருப்புக்கோட்டை பக்கத்துலேருந்து, குருந்த மடத்துலேருந்து பேசுகிறேன்.
0: ம், சரிங்கம்மா. உங்களுக்கு என்ன படத்திலிருந்து பாடல் வேணும்மா?
1: என் பேர் வந்து அஞ்சலி கருப்பசாமி.
0: அஞ்சலி கருப்பசாமி, ம், சொல்லுங்க.
1: சின்ன வீடு படத்திலேருந்து எல்லாமே.
0: ம், சரிங்கம்மா. உங்களுக்கான பாடல்
1: இது புதுநேருங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எஃப்எம்ல பேசுறது.
0: சரிங்கம்மா, தொடர்ந்து கோடை பண்பலை கேட்டுக்கிட்டே இருங்க.
1: கண்டிப்பா, எஃப்எம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயும் எஃப்எம் தான் கேட்டுக்கிட்டேன்.
0: சரிங்கம்மா,
1: ரொம்ப நன்றி.
0: உங்களுக்கான பாடல் கேட்கலாமா நம்ம?
1: ஆ, சரிம்மா.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
1: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து ஜோதி மல்லிகா பேசுறேன் மேடம்.
0: ஜோதி மல்லிகா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் வேணுமா?
1: எனக்கு திருமதி பழனிசாமி படத்துல இருந்து அம்மன் கோவில் வாசலிலே வாசலிலே அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: கேக்கலாமா?
1: கேக்கலாம் மேடம். நன்றிங்க மேடம். தேங்க்யூ.

இதுவரை கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம், விருதுநகர் மாவட்ட நேயர்களுடன். மீண்டும் கேட்டு ரசிக்கலாம் நாளை 10 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே. இனி கேட்கலாம் இரவு சிறகு.

இதயத்தில் இருக்கும் சுமை கொஞ்சம் உருகி போகட்டும் பாடல் கேட்டு. கருமையில் கரையும் நினைவுகளை இசையில் இணைத்து இதயம் மகிழ்வோம் நம் கோடை பன்மலை 100.5 இரவு சிறகோடு. இனிய இரவு வணக்கம் நீர்களே.

0: If you are in search of true love, if you are in search of true love, good luck. Good luck.
1: காதலை உன் தேடல் என்றால் தேடலை, நீ காதல் என்றால் good luck. Good luck.

இதுவரை கேட்டு ரசித்தோம் நம் கொடை பன்மலை 100.5 இடைவிடா இன்னிசை மெட்டுகளோடு இரவு சிறகு நிகழ்ச்சியில் பயணித்த நேச உறவுகளுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறேன். லக்ஷ்மி நன்றி நேர்களே. நம் இனிய கோடை பன்மலை 100.5 நாளை வளமுறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஆலய உலா. 6:30 கேட்கலாம் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல். இதில் சேவை செய்திகள், கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை. 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அஞ்சு. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக. 8:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். இன்றைய தலைப்பு குரலின் குரல். சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் மே ஜெயங்கொண்டான் அவர்கள். 10 மணிக்கு பன்மலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். சிறப்பு விருந்தினர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாடக கலைஞர் நந்தகோபாலன் அவர்கள். 10:30 கேட்கலாம் பன்மலை வானவில் இந்தியா. 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். 12 மணிக்கு மகளிர் நேரம். இன்றைய தலைப்பு படித்ததில் பிடித்தது. 12:35 ஆரோக்கியத்தின் முதல் வாரம் தாய்ப்பால். தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெண்கள் மற்றும் மகப்பேறுத்துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் எஸ் சாந்தாவி பாலா அவர்கள். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கும் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக் ஈரோடின் புத்தக திருவிழா. 3 மணிக்கு உயிரெழுத்து சேலம் KR தோப்பூர் திலகா அவர்களின் தெரிவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை சினிமா கொட்டகை. 4:30 கேட்கலாம் புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சினிமா கொட்டகை. 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரிப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம மலர்கள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 8 மணிக்கு இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. 9 மணிக்கு கொடைத்தெஞ்சல். 10 மணிக்கு நினைவே சுகம். 11 மணிக்கு இடைவிடா இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு. இவையாவும் நமது கொடை பன்மலை 100.5 நாளை வளம் வர இருக்கும்.

புத்தம் பொலிவுற பிறந்துள்ள இந்த நாள் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்துகிறது உங்கள் கோடிப்பன்மலை நூறு பிள்ளையே. இன்று சகவருடம் 1948 சிராவண 13 பராபவ ஆடி 19 திருவள்ளுவர் ஆண்டு 2057 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 செவ்வாய்க்கிழமை நேரம் காலை 4:57.

எங்கும் நிறைந்திருக்கும் கடவுளை முழுமையாக அறிந்தால் நம் மனது நிம்மதியால் முழுமை பெறும். அதில் இனிமையும் மகிழ்ச்சியும் பிறக்கும். பக்தி இசை கானங்களோடு கோடை பன்மலை நொறுப்புள்ளி 5 இலே பொழுது வருகிறது அருள்மாலை.

கோடை பண்பலையின் 1.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மாலை. நேரம் 5:14 நிமிடம். நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்க்கையை மாற்றும் பொறி.

நேரம் 5:26. தியானம் மனதை அமைதியாக்கும் பொக்கிஷம். அதில் தொலைந்தால் நம்மை கண்டுபிடிக்க முடியும்.